0: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சிங்கப்பூரில் இன்னும் சில வாரங்களுக்கு புகைமூட்டம் தொடரக்கூடும். இன்று முதல் புகைமூட்ட கட்டண கழிவு திட்டம் நடப்புக்கு வருவதாக சுகாதார அமைச்சர் ஆங் யி காங் கூறினார். புகைமூட்டத்தால் உடல்நலம் பாதிக்கப்படுவோர் மலிவு கட்டண சிகிச்சை பெற திட்டம் உதவும். பலதுறை மருந்தகங்கள், பொது சுகாதார ஆயத்த நிலை மருந்தகங்கள் ஆகியவற்றில் சிகிச்சைக்கு செல்வோர் பயன்பெறுவர். புகைமூட்ட கட்டண கழிவு திட்டம் ஆக கடைசியாக 2015 நடைமுறைப்படுத்தப்பட்டது. சிங்கப்பூரில் மூச்சு பிரச்சினைகளால் சிகிச்சை நாடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அவர்களுக்கு உதவ கட்டண கழிவு திட்டம் நடப்புக்கு வருவதாக திரு ஆங் கூறினார். சிங்கப்பூரில் காற்றின் தரம் தீவின் எல்லா பகுதிகளிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. காலை 7 நிலவரப்படி மத்திய பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆக அதிகமாக 147 பதிவானது. மற்ற பகுதிகளில் அது 105-147 இடைப்பட்டு இருந்தது. சிங்கப்பூரிலும் அதனை சுற்றியுள்ள வட்டாரங்களிலும் மழை பெய்யும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. எனினும் சுமாத்ராவிலும் கலிமந்தானிலும் வறண்ட வானிலை நீடிக்கும். எனவே இந்த பகுதியில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் தொடர்ந்து இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைக்கிறது. ஃபார்முலா 1 சிங்கப்பூர் கிராண்ட் பிரீ கார் பந்தயத்தில் ரெட்புல் அணியின் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வெற்றி பெற்றுள்ளார். ஃபெராரி அணியின் சார்ல்ஸ் லெக்லர்க்கை விட 7.335 முன்னதாக இறுதிக் கோட்டை கடந்து வெற்றி கோப்பையை தட்டிச் சென்றார். வெர்ஸ்டாப்பன் இந்த போட்டியில் வெல்வது இதுவே முதல் முறை. 3 நிலையில் வந்தார் மெர்சேடிஸின் கிமி ஆண்டோனெல்லி. சிங்கப்பூர் பந்தயத்தில் கார்கள் மரீனா பே தடத்தை 62 சுற்றி வர வேண்டும். ஹவுதி கிளர்ச்சி குழு சவுதி அரேபிய விமான நிலையம் மீது மீண்டும் நடத்திய தாக்குதலில் 1 மாண்டார், 11 காயமுற்றனர். கிழக்கில் அமைந்துள்ள டமாம் அனைத்துலக விமான நிலையம் தாக்கப்பட்டதாக சவுதி அரேபியாவின் சிவில் விமானத்துறை ஆணையம் தெரிவித்தது. மொத்த சேதத்தை மதிப்பிடுவதாக அது சொன்னது. ஏமனைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சி குழு நேற்று மற்றொரு சவுதி அரேபிய விமான நிலையத்தை தாக்கியதில் 13 கொல்லப்பட்டனர். 300 அதிகமானோர் காயமடைந்தனர். இதற்கிடையே சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் இடையே சமரச பேச்சு நடத்த தயாராயிருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்க விமானங்கள் சவுதி அரேபியாவுக்கு மேல் பறக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்காவின் மத்திய விமானத்துறை நிர்வாக அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. பிரிட்டன் சவுதி அரேபியாவுக்கு அத்தியாவசியம் இல்லாத பயணங்களை மேற்கொள்ள வேண்டாம் என தனது குடிமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. ரஷ்யா உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறது. தலைநகர் கீவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் அந்நகரில் மின்சார விநியோகம் தடைப்பட்டதாக அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். கிழக்கு நகரான கார்கீவில் உள்ள ஆலை ஒன்றும் தாக்கப்பட்டது. ரஷ்யாவும் உக்ரைனும் எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்குவதை உடனடியாக நிறுத்த இணங்கியிருப்பதாய் அமெரிக்க அதிபர் டிரம்ப் நேற்று காலை கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அண்மை தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த அறிவிப்பு ஆச்சரியம் அளிப்பதாக உக்ரைனிய அதிபர் கூறியிருந்தார். ரஷ்யா அது குறித்து கருத்து எதனையும் வெளியிடவில்லை. இந்திய தலைநகர் புதுடில்லியில் இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தடுத்து வைக்கப்பட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் தலைவர்களை காவல்துறை விடுவித்துள்ளது. ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட 1000 தடுத்து வைக்கப்பட்டனர். வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடு நடந்ததாக கூறி இந்திய தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்நிலையில் இந்திய காங்கிரஸ் கட்சி இன்று உச்சநீதிமன்றத்தை நோக்கி பேரணி நடத்தவிருப்பதாக கூறியுள்ளது. கிழக்காப்பிரிக்க நாடான ஜிபோட்டியில் படகு கவிழ்ந்த சம்பவத்தில் 15 உட்பட 139 மாண்டனர். 84 காணவில்லை என்று ஐக்கிய நாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜிபோட்டியிலிருந்து படகு ஏமன் செல்ல புறப்பட்ட போது அசம்பாவிதம் நேர்ந்தது. அனுமதிக்கப்பட்டதை விட அதிகமானோர் படகில் ஏறியதாக கூறப்படுகிறது. அதில் மொத்தம் 305 பேர் இருந்தனர். அவசரகால நடவடிக்கைகளில் உதவி வருவதாக ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் புலம்பெயர்வோர் அமைப்பு தெரிவித்தது.
1: சொல்லும் பொருளும்
0: ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை. ரயில் சேவையின் நம்பகத்தன்மை குறித்த அறிக்கை மாதந்தோறும் வெளியிடப்படுகிறது. ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ளை, ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.

0: வணக்கம் சிங்கை. மலைக்கோட்டை திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது மணி சர்மாவின் இசையில் டிப்பு அனுராதா ஸ்ரீராம். அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: விறுவிறுப்பான பாடல்களா உங்களை தேடி வரப்போறதுக்க உற்சாகத்தை அதிகரிக்கிற மாதிரி இதோ காத்துட்டு இருக்கு இந்த பாட்டு.
0: என்ன இது வளமான வரியா இருக்கே.
1: நிச்சயமா காதல் வரிக்குள்ள இருக்கு, கவலைப்படாதீங்க. ஆனா அதோ உற்சாகத்தை தர மாதிரி தான் அமைஞ்சிருக்கு.
0: ஆமா கண்டிப்பா.
1: இதுக்கிடையில உங்களுடைய உற்சாகத்தை அதிகரிக்க நாங்க கொடுக்க
0: போறோம் வழங்கும் லெவிஸ்தா காபி.
1: இப்பதானே குடுத்து முடிச்சீங்க, அதுக்குள்ள இன்னொன்னா அப்படி நீங்க கேட்கலாம்.
0: ஆமா, இன்னொரு நேருக்கும் நம்ம வந்து திங்கட்கிழமை அன்று பரிசு கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறோம். வாரி வாரி வழங்கலாம்னு நினைக்கிறோம்,
1: முடிவு எடுத்துட்டோம்.
0: ஆமா, நாங்க கேள்விய இன்னும் கொஞ்ச நேரத்துல கேக்குறோம். நீங்க சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதிஷா புஷ்பகடி வழங்கும் லெவிஸ்தா காபி பரிசு.
1: காத்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒலி 9:06 வானிலை நிலவரம்.
0: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர்
0: ஒரு வெள்ளி 28 காசு.
1: ஓர் யூரோ
0: ஒரு வெள்ளி 43 காசு.
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
0: ஒரு வெள்ளி 69 காசு.
1: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
0: 89 காசு.
1: 100 இந்திய ரூபாய்
0: ஒரு வெள்ளி 32 காசு.
1: 100 இலங்கை ரூபாய்
0: 39 காசு.
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன்றிங்க
0: 3 வெள்ளி 19 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்க.

0: டாம்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
4: வணக்கம் சிங்கே நெஞ்சில்

0: நெஞ்சில் ஜில் ஜில் சரோஜா ஆகிய படங்களது பாடல்களை கேட்டீங்க. 8:24 ஆகி விட்டது.
1: உலகத்திலேயே இந்த ஒரு இடத்துல ஒரு அருங்காட்சியகம் இருக்கு, அது எந்த இடம்? உங்களுக்கு பதில் தெரிந்தால் இப்பவே அனுப்பி வச்சிருங்க.
0: ஆமா, நீங்க அனுப்பி வைத்தீங்கன்னு சொன்னா, முதல் நேரா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு கேள்வி இன்னொரு முறை உங்க செவிகளுக்கு.
1: உலகத்திலேயே ஒட்டுணிகளுக்காகவே ஒரு அருங்காட்சியகத்தை இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க, அது எந்த இடம்?
0: பாரசைட் மியூசியம். எங்க இருக்கு வந்து சொல்லுங்க. எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் உங்களுடைய பதில்கள்.
2: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது, குறிப்பாக விபத்துகள் நேர்ந்துள்ளன. BKEயை நோக்கி செல்லும் SLE ஈஷனுக்கு பிறகு முதலாம் தடத்திலும், PIEயை நோக்கி செல்லும் விட்லி ரோடு புகட்டிமா ரோடிற்கு பிறகு மூன்றாம் தடத்திலும் விபத்துகள் ஏற்பட்டுள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 ஃபோயர் 3 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: ராவான் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஏகான், விஷால் தத்லானி, ஹம்சிகா ஆகியோர் அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
1: அடுத்து வருது உங்களுக்காக இந்த விருப்பான பாடல்கள்.
0: என்ன பாடல் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கச்சேரி ஆர்வம் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் காத்துக் கொண்டிருக்கின்றது. அதனை தொடர்ந்து உங்களுக்காக மனம் கொத்தி பறவை திரைப்படத்தில் இருந்து
2: ஊருக்குள்ள பொண்ண போல யாரும் இல்ல, ஆனா நீ என்ன மட்டும் சேரவே இல்ல.
3: நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்
4: வணக்கம் மொழி. நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், ஜப்பான்ல இருக்கிற டோக்கியோனுடைய இடத்துல தான் அந்த ஒற்றுமை அருங்காட்சியகம் இருக்கு, துரை கிளமட்டியில இருந்து.
0: டோக்கியோவில் அமைந்துள்ளது மெகுரு பாராசைட்டோலாஜிக்கல் மியூசியம். இது டோக்கியோவில் அமைந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்துல 300 மேற்பட்ட ஒட்டுண்ணிகள், அதாவது பாராசைட்ஸ் காட்சிக்கு வச்சிருக்காங்களா. இதுல குறிப்பா ஒண்ணு 8.8 மீட்டர் நீளமுள்ள டேப் வர்ம் அப்படிங்கிற புழு.
1: இப்படி டோக்கியோல பல வினோதமான, சுவாரஸ்யமான, வித்தியாசமான இடங்களும் சரி, பழக்க வழக்கங்களும் சரி, கொட்டி கிடக்குது.
0: ஏன் கொட்டி கிடக்காது, யாரும் அங்கதானே போறாங்க.
1: அப்படி போடுங்க. ஆக நான் மட்டுமா போறேன், என் கூட 100 நேயர்கள் வர போறாங்க.
0: ஏன் சொல்ல மாட்டீங்க, எல்லாரும் போய் நல்லா சந்தோஷமா ஜாலியா விட்டுட்டு இருங்க.
1: இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்கணும்.
0: சொல்லுங்க.
1: ஒருத்தர் கூட போனாலே அவங்க கேக்குற கேள்விகளுக்கும் அவங்களுக்கான வசதிகளுக்கும் நம்ம பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கும். 100 போகும்போது எவ்வளவு வேலை இருக்கும்.
0: இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கவலையும் இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே ரவிஜியை நான் அனுப்பி வைக்கிறேன்.
1: ரொம்ப நன்றி, உங்களுடைய ஆசீர்வாதத்தோட நான் போயிட்டு வரேன். என் கூட எல்லாரும் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சுலபம், இப்பவே வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க கொடுக்கிறேன், படிச்சு பாருங்க. தெளிவு பெற்ற பிற்பாடு வாங்க ஒன்னா சேர்ந்து டோக்கியோ போலாங்க.

0: பாரம்பரிய சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ் சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒருமுறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ், 8196-4806.
1: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
4: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
3: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
5: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: 8:48 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க.
1: வண்ணமய தீபாவளி,
0: இதுதாங்க இந்த வருஷத்துடைய தீபாவளி கரு.
1: ஆமா, ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமான கருவுல உங்களுக்காக நிகழ்ச்சிகள், பாடல்கள், அது மட்டும் இல்ல கொண்டாட்டம்னு எல்லாமே காத்திருக்கும். அந்த வரிசையில வார இறுதியில தீபாவளி கொண்டாட்டம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா?
0: ஆமா, சிண்டாவின் ப்ராஜெக்ட் கிஃப்ட் நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வார இறுதியில நடைபெற்றன. அடுத்தடுத்த வாரங்களையும் நடைபெறும் வெவ்வேறு குடியிருப்பு பேட்டைகள்ல
1: அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, தீவு முழுவதும் கொண்டாட்டத்தை வெவ்வேறு இடத்துக்கு வெவ்வேறு மக்களை சென்று அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொல்லும் போது எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு கொண்டாட்டமா இருந்தா தானே சரியா இருக்கும்.
0: ஆமா, நான் வார இறுதியில வுட்லண்ட்ஸ் ரிங் தொடக்க பள்ளியில நிகழ்ச்சியை வழங்கினேன். என்னோட சேர்ந்து வசந்தம் நட்சத்திரம் இந்திரா சந்திரன் நிகழ்ச்சியை வழி நடத்தினாங்க. அது மட்டும் இல்ல, ஜெயிதா, குணா, ஜஸ்தீன், ரேஷ்மா இப்படின்னு நம்ம பாடகர்களும் பாடல்களை வழங்கியிருந்தாங்க.
1: கேக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கொண்டாட்டங்களின் வாயிலா நாங்க எல்லாரையும் கொண்டாடணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்ல, வானொலி தொலைக்காட்சின்னு தீபாவளி முன்னிட்டு பல நிகழ்ச்சிகள் காத்திருக்கு இல்லையா?
0: இவற்றை பற்றிய தகவல்கள்ல வர நாட்கள்ல நாங்க உங்களுக்கு தெளிவா சொல்றோங்க.
2: 9:06 போக்குவரத்து நிலவரம்.
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. CTE AYE நோக்கி செல்லும் வழியில் ஜாலான் புக்கேட் மெரா எக்ஸிட், அங்கே காரணம் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்
2: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
3: ஏன் அவசியம்னா,
2: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
3: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசியனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangan Road, Take a Place, B1-25.
2: இப்போதே அழைங்க. 6334-1055, 6334-1055.
4: We're gonna blow the speakers, baby.
5: ஒலி எங்கேயும் எப்போதும்
6: ஏரோப்ளேன் பறக்கிறது.

0: வசந்தம் வாயிலாக ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக நகரத்தை நோக்கி செல்லும் ECP, MCEAYE, மொரின் பரேடுக்கு இடைப்பட்ட பகுதிகளிலும், துவாசை நோக்கி செல்லும் PIE, தாம்சன் ரோட் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: ஜென்சில கஷ்டம். ஜென்சி பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: வணக்கம் சிங்கே.
1: ஜெயல 2 பர்த்ல இருந்து அந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க.
2: அடுத்து அடுத்து உங்களுக்காக 90களில் வெளிவந்த விறுவிறுப்பான பாடல்கள் காத்துக்
4: கொண்டிருக்கின்றன.
2: நாடோடி பாட்டுக்காரன் திரைப்படத்தில இருந்து
1: பாடல்களுக்கு இடையில உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல், தங்கவிலை நிலவரம், திரை தகவல் எல்லாமே காத்திருக்கு. வானொலி பக்கமா இருங்க, நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
2: ரவிஜி
1: சஜினி.
2: இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம். இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 105 147 உட்பட்டிருக்கும். இது ஆரோக்கியமற்ற நிலை. வானிலை நிலவரம் ஆதரவு
5: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணிரைஸ்.
2: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: குறுஞ்செய்தியா?
2: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத எத்தோடி நினைவூட்டுற.
1: நல்லதுதான், நான் அத பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
2: இந்த 2 தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
1: ஓ, அது என்ன?
2: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
1: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லன்னு தெரியுது.
2: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
1: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
3: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
4: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
4: 9:12 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. பல இடங்களில் கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக CTEAYE செல்லும் வழியில் ஜலான் புக்கேட் மீரா எக்ஸிட்டுக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. நிக்கோல் ஹைவே ஷென்டன் வே நோக்கி செல்லும் வழியில் ரேஃபல்ஸ் பலவார்ட் ரேஃபல்ஸ் அவென்யூ அங்கேயும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் அக்டோபர் 12 1968 ஸ்பெயினிலிருந்து சுதந்திரம் பெற்றது இக்வட்டோரியல் கினி.
4: இந்த நாட்டை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போ வாங்க.
8: ஆப்பிரிக்கா கண்டத்திலேயே ஆக ஈரமான இடம் எக்வட்டோரியல் கினியில் அமைந்துள்ளது.
4: இந்த நாட்டுடைய தலைநகரம் மலாபு. பியோக்கோ ஐலண்ட் அப்படின்னு ஒரு தனி தீவுல இருக்கா.
8: உலகத்திலேயே ஆக பெரிய தவளை வகையான கொலாயத் ஃப்ராக் எக்வட்டோரியல் கினியில் வாழ்கிறது. இது 35 cm வரையிலும் வளரும். அது மட்டும் இல்ல, 3.5 kg வரையிலும் எடை கொண்டிருக்கும் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன.
4: எக்வட்டோரியல் கினி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த நாட்டுல பிரெஞ்சு பேசுறாங்க, போர்ச்சுகீஸும் பேசுறாங்க. ஆனா ஆப்பிரிக்காவிலேயே ஸ்பானிய மொழிய அதிகாரப்பூர்வ மொழியா கொண்ட ஒரே நாடு இதுதான். இத்தகவலை வழங்கியோர்
8: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
8: வணக்கம் சிங்கே.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயா லுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயா லுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயா லுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 தேதி வரை மட்டுமே.
2: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: மெட்ராஸ்.

0: டாம்பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டாம்பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: ஏஆர் ரஹ்மானுடைய சில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. காதல் தேசம் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால பாம்பே பட பாடல் இடம்பெற்றது.
1: ஐயோ அலமேலு ஆவின் பசும் பால், நீ கண்ணடிக்கு மின்னலா ஊர்மிலா, உன் கண்ண தங்க ஆப்பிளா.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: வணக்கம் சிங்கே.

0: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: நிலவரம்.
1: நேரம் இப்பொழுது காலை 9:39 ஆகிவிட்டது. நகரத்தை நோக்கி செல்லும் ECP ரோட்டோ ரோட் எக்ஸிட் அங்கேயும், MCEயை நோக்கி செல்லும் AYE ஜூரோங் டவுன் ஹால் ரோட் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: ஒலி 968
1: சினிமா
6: ஹிப் ஹாப்
1: தமிழா.
6: I

0: முறுக்கு திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. இப்ப இரண்டாவது பாகம் வெளிவந்துள்ளது இல்லையா ரவி, அதை நீங்க பாத்துருந்தீங்க, அதை பத்தி ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்களேன்.
1: சமீபத்துல பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது சஷினி. நான் சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல இருக்கிற 13 வயது பசங்க இருக்காங்களே, அவங்களோட இந்த படத்தை உட்கார்ந்து நீங்க பாக்கணும்.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அப்பேற்பட்ட அற்புதமான கருத்துக்கள் இந்த படத்துல ரொம்ப நல்லாவே சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா ஹிப்ஹாப் தமிழ் அப்படின்னு சொல்லும் போது சமுதாயத்துக்கு வேண்டிய கருத்துக்களை கொஞ்சம் மசாலா தூவி வழங்குவாரு. அதே மாதிரி இந்த படத்துல எத்தனை தலைமுறை தேவைப்பட்டது ஒரு கனவை அடைய அப்படிங்கறத ரொம்ப தத்ரூபமா காட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, வாழ்க்கையில ரெண்டு பக்கம் ஆளுங்க இருப்பாங்க. ஒரு பக்கம் எல்லாமே சில பேருக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் சில பேருக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரியே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுடைய கதையும் சரி, இப்படிப்பட்டவங்களுடைய கதையும் சரி, ஒரு நேர் கோடா கொண்டு வந்து ரொம்ப அழகா காட்டியிருக்காரு இந்த படத்துல நம்ம ஹிப்ஹாப் தமிழா.
0: நீங்க இத சொன்னதுக்கு அப்புறம் இந்த திரைப்படத்தை பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ரவி. நேர்களே, நீங்களும் வந்து மியூசியம் இருக்கு 2 நீங்க இன்னும் பாக்கலனா கண்டிப்பா திரையரங்குகளுக்கு சென்று இந்த படத்தை பாருங்க. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
2: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி, கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றை செல்லுங்கள் oneshop.sg.
2: கொஞ்சம் சிந்தனை
3: நிறைந்த புண்டகை.

0: கார்த்திக் ராஜாவின் இசையில் காதலா காதலா உல்லாசம் திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
2: 9:53 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. சாங்கியை நோக்கி செல்லும் PIEKPE டோபாயோ எக்ஸிட் 16A, MCEயை நோக்கி செல்லும் AYE ஜூரோங் டவுன் ஹால் எக்ஸிட், நகரை நோக்கி செல்லும் ECP ரோச்சோ சாலை எக்ஸிட், PIEயை நோக்கி செல்லும் BKE, PIE சாங்கி புக்கெட் பாஞ்சாங் சாலை. இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: வண்ணமய தீபாவளி. ரவி, வார இறுதியில நீங்க எங்க போய் நிகழ்ச்சி வழங்கினீங்க?
2: நேற்றுதான் சஜினி, ஈசூன்ல இருக்கிற நீசூன் சாத்து இருக்கலையா, அந்த வட்டாரமா ஒரு திறந்த வெளி பகுதி அப்படின்னு சொல்லலாம். அங்க மக்களோட மக்களா தீபாவளிய வரவேற்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது.
0: யாரெல்லாம் வந்திருந்தாங்க
2: என் கூட நிகழ்ச்சி வந்து திவ்யா ரவின் படைச்சாங்க. பாடகர்கள் அப்படின்னு சொல்லும் போது பிரசன்னா, சுதாஷினி, விஷ்ணு பாலாஜி, ஆரோக்கியதாஸ் இவங்கெல்லாம் இருந்தாங்க.
0: ஒரு நட்சத்திர பட்டாளமே அப்படியே கலை கட்டி இருப்பாங்களே.
2: நிச்சயமா ரொம்ப உற்சாகமா, அதே நேரத்துல அந்த காலை வேளைக்கு ஏற்ற மெல்லிசை பாடல்களையும் வழங்கியிருந்தாங்க. இப்படி இரண்டு தரப்பு பாடல்களையும் பாடுறதே சாதாரண காரியமே கிடையாது. அதுவும் ஒரே நிகழ்ச்சியில ஒரே இடத்துல நின்று வெவ்வேறு பாடல்களை வழங்கணும்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு அனுபவம் தேவை.
0: கண்டிப்பா நம்ம மீடியா கோப் கலைஞர்கள்னா என்ன சும்மாவா பூந்து விளையாண்டுருவாங்க இல்லையா?
2: உண்மைதான், உண்மைதான். அது மட்டும் இல்ல, நாடக நடிகர்களும் வந்திருந்தாங்க. கெட்ட பயசர் அப்படிங்கிற அந்த நாடகம் இருக்கலையா, அதை சேர்ந்த தவனேசன் மற்றும் இதர நடிகர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. நல்லா இருந்தது அவங்களை பாக்குறதுக்கும்.
0: அப்புறம் நம்ம தவனேசன் டான்ஸ் ஆடினாரா இல்லையா? விஜய் மாதிரி ஆடுவாரு, அஜித் மாதிரி ஆடுவாரு, நேத்து யார் மாதிரி ஆடினாரு?
2: இப்படி மக்களை மகிழ்விக்க இந்த தீபாவளி காலத்துல எங்களால முடிந்ததை நாங்க செய்யறோம்.
0: உங்களால முடிந்ததை நீங்களும் செய்யலாமே. ப்ரோஜெக்ட் கிஃப்ட்க்கு நீங்க நன்கொடை வழங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா projectgift.org.sg என்கிற இணையதளத்தை நீங்க நாடலாம்.
2: உண்மையான மகிழ்ச்சி பிறரோட பகிர்ந்து கொள்வதுதான் இருக்கு அப்படிங்கறத உணர்த்துற மாதிரி உங்களுக்காகவே வழங்கப்படுது ப்ரோஜெக்ட் கிஃப்ட்.
0: இந்த தகவலோடு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் உங்களை நாளை காலை 6 மணிக்கு டாட வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம்.
2: சஜினி,
0: ரவிஜி.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 10, மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். ஹவுதி கிளர்ச்சி குழு சவுதி அரேபிய விமான நிலையம் மீது மீண்டும் நடத்திய தாக்குதலில் ஒருவர் மாண்டார், 11 பேர் காயமுற்றனர். கிழக்கில் அமைந்துள்ள டமாம் அனைத்துலக விமான நிலையம் தாக்கப்பட்டதாக சவுதி அரேபியாவின் சிவில் விமானத்துறை ஆணையம் தெரிவித்தது. மொத்த சேதத்தை மதிப்பிடுவதாக அது சொன்னது. தாக்குதல்கள் மேலும் கடுமையாகும் எனும் அச்சத்தில் சவுதி அரேபியாவும் ஈரானும் பேச்சு நடத்தியுள்ளன. நீண்டகால விரோதிகளாக கருதப்படும் இரு நாடுகளும் பேச்சு நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்க அமைதி முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஏமனைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சி குழு நேற்று மற்றொரு சவுதி அரேபிய விமான நிலையத்தை தாக்கியதில் 13 பேர் கொல்லப்பட்டனர், 300க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். ரஷ்யா உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறது. தலைநகர் கீவில் நடத்தப்பட்ட தாக்குதலால் அந்நகரில் மின்சார விநியோகம் தடைபட்டதாக அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். கிழக்கு நகரான கார்கிவில் உள்ள ஆலை ஒன்றும் தாக்கப்பட்டது. ரஷ்யாவும் உக்ரைனும் எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்குவதை உடனடியாக நிறுத்த இணங்கியிருப்பதாய் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று காலை கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அண்மை தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த அறிவிப்பு ஆச்சரியமளிப்பதாக உக்ரைனிய அதிபர் கூறியிருந்தார். ரஷ்யா அது குறித்து எந்த கருத்தையும் வெளியிடவில்லை. ஹாங்காங்கையும் தென்சீனாவையும் இணைக்கும் முக்கிய பயணிகள் இணைப்பு பாதை இன்று திறக்கப்பட்டுள்ளது. ஹாங்காங் பாட் என்றழைக்கப்படும் அந்த நிலவழி பாதை ஹாங்காங்கை ஷென்சென் நகருடன் இணைக்கிறது. 6 ஆண்டுக்கும் மேலாக மேம்பாட்டு பணிகளுக்காக அந்த பகுதி மூடப்பட்டிருந்தது. அந்த பாதை முன்னதாக சரக்குகளையும் கையாண்டது. இப்போது பயணிகள் சென்று வர மட்டும் அது பயன்படும். நாளுக்கு 200,000 பயணிகளோடு 15,000 வாகனங்களும் அந்த பாதையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது முன்பிருந்த அன்றாட சராசரியைப் போல் 4 மடங்கு. சிங்கப்பூரில் இன்னும் சில வாரங்களுக்கு புகைமூட்டம் தொடரக்கூடும். இன்று முதல் புகைமூட்ட கட்டண கழிவு திட்டம் நடப்புக்கு வருவதாக சுகாதார அமைச்சர் ஒங் யி காங் கூறினார். புகைமூட்டத்தால் உடல்நலம் பாதிக்கப்படுவோர் மலிவு கட்டண சிகிச்சை பெற திட்டம் உதவும். பலதுறை மருந்தகங்கள், பொதுச் சுகாதார ஆயத்த நிலை மருந்தகங்கள் ஆகியவற்றில் சிகிச்சைக்கு செல்வோர் பயன்பெறுவர். புகைமூட்ட கட்டண கழிவு திட்டம் ஆக கடைசியாக 2015 நடைமுறைப்படுத்தப்பட்டது. சிங்கப்பூரில் மூச்சு பிரச்சினைகளால் சிகிச்சை நாடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அவர்களுக்கு உதவ கட்டண கழிவு திட்டம் நடப்புக்கு வருவதாக திரு ஆங் கூறினார். சிங்கப்பூரில் காற்றின் தரம் எல்லா பகுதிகளிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. காலை 9 மணி நிலவரப்படி மேற்கு பகுதியில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆக அதிகமாக 148 பதிவானது. மற்ற பகுதிகளில் அது 104 146 இடைப்பட்டு இருந்தது. சிங்கப்பூரிலும் அதனை சுற்றியுள்ள வட்டாரங்களிலும் மழை பெய்யும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. எனினும் சுமாத்ராவிலும் கலிமந்தானிலும் வறண்ட வானிலை நீடிக்கும். எனவே இந்த பகுதியில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் தொடர்ந்து இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைக்கிறது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் இன்றும் ஆர்ப்பாட்டங்கள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தடுத்து வைக்கப்பட்ட கருப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் தலைவர்களை காவல்துறை விடுவித்துள்ளது. ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்ட 1,000கணக்கானோர் தடுத்து வைக்கப்பட்டனர். வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடு நடந்ததாக கூறி இந்திய தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்நிலையில் இந்திய காங்கிரஸ் கட்சி இன்று உச்சநீதிமன்றத்தை நோக்கி பேரணி நடத்தவிருப்பதாக கூறியுள்ளது. பாகிஸ்தான் வட மாநிலமான கைபர் பக்துன்குவாவில் அவசர நிலையை அறிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் விடுதலையை கோரி அவருடைய தெஹரிக்கி இன்சாப் கட்சி ஆதரவாளர்கள் அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். திரு கான் 2023 ஆண்டிலிருந்து சிறையில் இருக்கிறார். மோசமாகி இருக்கும் பொருளாதார நிலவரத்தால் பாகிஸ்தானில் அரசாங்க எதிர்ப்பு வலுத்து வருகிறது. வடகொரியா கிழக்கு கடலை நோக்கி அடையாளம் தெரியாத ஏவுகணைகளை பாய்ச்சியிருப்பதாக தென்கொரிய ராணுவம் கூறியுள்ளது. அது புவியீர்ப்பு ஏவுகணை என்று நம்புவதாக ஜப்பானிய கடலோர காவற்படை சொன்னது. அது கடலில் விழுந்ததாக அது குறிப்பிட்டது. வடகொரியா ஒரு வாரத்துக்கு முன்னதாக இதே போன்றதொரு சோதனையை நடத்தியது. அண்மை சோதனை பற்றி வடகொரியா இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. பெல்ஜிய தலைநகர் பிரசல்ஸில் 45,000 பேர் திரண்டு பருவநிலை மாற்றத்துக்கு குரல் கொடுத்தனர். தலைநகரிலிருந்து ஐரோப்பிய ஒன்றிய தலைமையகத்துக்கு அவர்கள் நடந்து சென்றனர். ஐரோப்பாவில் கடந்த சில மாதங்களாக வெப்பம் சுட்டெரிக்கிறது. பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க கூடுதல் நடவடிக்கைகளுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் COP21 பருவநிலை மாநாடு அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் நிலையில் அந்த பேரணி இடம்பெற்றது. துருக்கியவின் அன்டாலியா நகரில் நடைபெறும் மாநாட்டில் அனைத்துலக பேராளர்கள் கலந்து கொள்வர். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: கடந்த அக்டோபர் 4 அங்கர்வேல் வில்லேஜில் நடைபெற்ற ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் மான் வரை 5 நடை இடம்பெற்றது. நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியா காப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் EB மற்றும் கிரீன் லைஃப் ஃபிட் அண்ட் ஃபன் 2020.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: என்ன சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300 மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
3: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.
4: ஐயோ, வார இறுதி அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஏக்கத்தோட இன்றைக்கு நீங்க எந்திரிச்சிருக்கலையா? புதிய வாரத்தை உற்சாகம் நம்ம தொடங்க போறோம். ரொம்ப ஆக்கப்பூர்வமா பல சிந்தனைகள் எண்ணங்களோட நீங்க இன்றைக்கு எந்திரிச்சிருக்கலாம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திங்கட்கிழமை காலை பொழுது எப்படி இருக்குது? ரொம்ப புகை மூட்டமா இருக்கு ஹலிமா அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேக்குது. ஆமா, ஆரோக்கியமற்ற நிலையில இருக்குது. இந்த புகை மூட்டத்தால உடல்நல பாதிப்புகளை எதிர்நோக்குபவர்களுக்காக இன்று முதல் மருத்துவ கட்டண சலுகைகள் நடைமுறைக்கு வருகின்றன. அதே புகை மூட்டம் காரணமா சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான சில விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர்ல நடைபெற்ற உலக புகழ் பெற்ற கார் பந்தயத்துல, அதாவது நம்முடைய F1, இந்த ஒரு ரேஸ்ல மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் புதிய சாதனையை படைச்சிருக்காரு. முதல் நிலையில வந்திருக்காரு. தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த தமிழ் வம்சாவளி பெண் ஒருத்தவங்களுக்கு உலகின் மிக உயர்ந்த அங்கீகாரங்கள்ல ஒன்றான அமைதிக்கான நோபல் பரிசும் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த முக்கிய செய்திகளுடன் வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். உங்களுக்காகவே நல்ல நல்ல பாடல்கள் தகவல்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா எல்லாமே இப்பவே நான் சொல்ல முடியாது இல்லையா? படிப்படியா போவோம். வாங்க, உங்களுக்காக ஆண்டனி தாசன், மானசி, துர்கா கொண்டு வரும் பாடலை முதல்ல கேட்கலாம். அனிருத்தின் இசையில் காக்கி சடை படத்தில் இருந்து வந்துட்டு இருக்க இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். உங்களுக்காக அடுத்த 4 மணி நேர நிகழ்ச்சியை வழங்க வந்துட்டேன் நான் ஹலீமா அஸ்மா.

0: கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிட கட்டிக்கிடே.
1: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். பாரம்பரிய சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ், சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ், 8196-4806.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

ஆமாங்க, நிகழ்ச்சியின் தொடக்கத்துல சொல்லியிருந்தேன் இல்லையா, உலக அளவுல தமிழர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தியைதான் நான் உங்களோட சுருக்கமா பகிர்ந்து கொண்டேன். இப்ப விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவ்வாண்டு 2026 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த நவி பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய வயது 85. தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகர்ல தமிழ் வம்சாவளி குடும்பத்துல பிறந்தவங்க தான் நவி பிள்ளை. இன ஒதுக்குமுறை நிலவிய காலகட்டத்திலேயே அவங்க சட்டத்துறையில பல தடைகளை தாண்டி முன்னேறியிருக்காங்க. மனித உரிமைகளுக்காகவும் உலக அளவுல நீதிக்காகவும் பல ஆண்டுகள் அவங்க போராடிருக்காங்க, பாடுபட்டிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையராகவும் பணியாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, போர்கள், இனப்படுகொலைகள், மனித உரிமை மீறல்கள் தொடர்பா சட்டத்தின் வழியா அவங்க நீதியை நிலைநாட்டுவதற்கு அயராத உழைப்பு செய்திருக்காங்க, பல ஆண்டுகள் பங்காற்றிருக்காங்க. அந்த பங்களிப்புக்கு தான் அவங்களுக்கு இந்த உயரிய அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய வரலாறு நான் சுருக்கமா சொல்லியிருந்தேன். அவங்களை பற்றி படிக்கும் போது எனக்கு கணியன் பூம்பெற்றனார் புறனூர்ல சொன்னதுதாங்க ஞாபகம் வருது. கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும், பாடல் கூட இருக்குது, யாது ஊரே யாவரும் கேளீர், எல்லா மனிதர்களும் நம்முடைய உறவுகளே அப்படின்னு உயரிய சிந்தனைய தமிழ் இலக்கியம் நமக்கு உணர்த்தியது, உலகிற்கு உணர்த்தியது. அதே உணர்வோட இனம், மொழி, நாடு, இந்த எல்லைகளை கடந்து மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவங்க தான் நவி பிள்ளை. தமிழ் என்ற அடையாளத்தோட பிறந்தவங்க, மனித நேயம் என்ற கொள்கையோட பல ஆண்டுகள் உழைத்தவங்க தான் நவி பிள்ளை.

0: நீ பயமின்றி, நீ பயமின்றி துணிந்து செல்ல.
1: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
2: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக

0: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீண இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம், இசை மழையில் நனைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 7:00 விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவு சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை இணைந்திருங்க எங்களுடன். சரி, எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் என்ன மையமா வச்சு எல்லாருமே சொல்றேன், இல்ல இல்ல திருத்தம், ஒரு சில பேர் அயன் பண்றதுக்கு அதாவது இஸ்திரி போடுறதுக்கு ரொம்ப எரிச்சப்படுவாங்க. இப்ப ஏவியில் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த இஸ்திரி பட்டி இருக்குது இல்லையா, அது ரொம்ப பெருசா இருக்கும், கனமா இருக்கும். அதை நான் தூக்கி வைக்கிறதுக்குள்ள போது போதுன்னு ஆயிரும். அதனால நான் என்ன செய்வேன்னா, என்னுடைய அந்த மெத்தைக்கு கீழே இருக்கிற ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ், அங்கதான் எப்போதுமே அதை நான் வைப்பேன். அதாவது பயன்படுத்துற பிறகு அங்க தூக்கி வைப்பேன், ஏன்னா ரொம்ப கனமா இருக்கோங்க. அதை நான் எடுக்கணுமே சொல்லி சில நேரங்களில் சுருக்கங்கள் இருக்கிற ஆடைகளை கூட அணியாம போகிறது உண்டு, அயன் பண்ண வேண்டாமேங்கிறதுக்காக. அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்களா பாருங்களேன். இது எனக்கு முன்னாடி பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் நினைக்கிறேன், ஆனா எனக்கே நேத்து தாங்க தெரியும். துணிகள்ல இருக்கும் இந்த சுருக்கங்களை நீக்குவதற்கு ஒரு தெளிப்பான் வந்திருக்கான். ஆமா, ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒண்ணு வந்திருக்குங்க. இந்த லேசான சுருக்கங்களை நீங்க குறைக்கணும்னு நினைச்சுக்கனா இதை நீங்க ஸ்ப்ரே பண்ணா போதுமா, சுருக்கங்கள்லாம் மாயமா மறைஞ்சிருமா? இப்படிப்பட்ட ஒரு ரிங்கிள் ரிலீஸ் ஸ்ப்ரேவா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி நீங்க வெளியே போகும்போது, கடைக்கு போகும்போது இப்படிலாமா ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்து வியந்த ஒரு பொருள் இருந்துச்சுன்னா பகிர்ந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221222. வாரத்தில் 7 நாட்களும்.
6: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
7: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
6: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7ஆம் தேதி வரை மட்டுமே.
8: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். 9 6

0: பிராணிகள்.
1: இந்த அங்கத்துக்கு நீங்க தயாரா? நான் எடுத்து வைத்த சில குறிப்புகளை வைத்து எந்த இடமா இருக்கும், சிங்கப்பூர்ல இருக்கிற எந்த இடமா இருக்கும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. முதல் குறிப்பு நான் வழங்குறேன். இந்த இடத்திற்கு வந்த பல பேரும் சில நாட்கள் அல்லது வாரங்கள் அங்கேயே தங்க வேண்டியதா இருந்துச்சுங்க. உடனடியா சிங்கப்பூரின் பிரதான நிலப்பகுதிக்கு அவங்களால செல்ல முடியல, அனுமதிக்கப்படவில்லை. ஒரு காலத்துல சொல்றேன், இப்ப அப்படிலாம் கிடையாது. ஆனா ஒரு காலத்துல இந்த இடத்திற்கு வந்த சில பேரு சில நாட்கள் அல்லது வாரங்கள் அங்கேயே தங்க வேண்டியதா இருந்துச்சுங்க. உடனடியா அவங்களால சிங்கப்பூரின் பிரதான நிலப்பகுதிக்கு போக முடியாம இருந்துச்சு. அதற்கு ஒரு பெரிய காரணமும் இருந்துச்சுங்க. எந்த ஒரு இடம் அது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 9688.
2: விஜய், நில்லுங்க விஜய், விஜய், I'm sorry.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் இன்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
2: அருண் என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன் குளிர்சாதனம் பொருத்தணும் வீட்டுக்கு சாயம் பூசணும் அலமாரியும் செய்யணும்
3: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க
2: விலை எப்படி
3: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க சொந்த தொழிற்சாலையும் இருக்கு புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு
1: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 9002216 செல்லுங்கள் newmtechgroup.com
4: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை ஆடைகள் நகைகள் கைவினை பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள் இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள் ஹரியாசி வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து அதிரடி தள்ளுபடிகள் தினமும் பரிசுகள் துபாய் லண்டன் ரோம் நியூயார்க் பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள் கைபேசிகள் உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றி சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள் அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்

0: பூமெத்தை பணியிட்ட பஞ்சுமெத்தையோ
1: இந்த பூமிக்கு

0: இருக்கும் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
2: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
3: ஆமா,
2: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
3: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
2: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
4: மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள்.
5: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
6: I want to go out and buy food. Bring me downstairs.
5: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பள்ளிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது. உங்களுக்காக மீண்டும் அது குறிப்பை நான் வழங்குறேன். இந்த இடத்துக்கு வந்த பல பேரும் சில நாட்கள்ல இருந்து 2 வாரங்கள் வரைக்கும் கூட அங்கேயே தங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. உடனடியாக அவங்க சிங்கப்பூரின் பிரதான நிலப்பகுதிக்கு வர முடியாம இருந்துச்சு. 2 குறிப்பு, சிங்கப்பூரின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த தீவுல 1874 ஒரு நிலையம் அங்க அமைக்கப்பட்டது. ஆஹா, எந்த ஒரு இடமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க.

ஞாயிறும் திங்களும் படத்துல இருந்து எஸ் ஜானகி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. இப்ப உங்களுக்கு ஒரு புதிய பாடல் வந்துட்டு இருக்கு, மன்னிச்சிருக்கேன். ஏன்னா இவ்வாறு நட்சத்திரமா ஒளியில வலம் வராரு பாடகர் இசையமைப்பாளர் அனிருத் ரவிச்சந்தர் அவருடைய ஒரு பாடல் தான் எடுத்து வச்சிருக்கேன். டெடி படத்துல இருந்து கேட்க போறோம். இந்த பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பழைய பாடல்கள் இடம்பெறும்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒவ்வொரு
4: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

0: வணக்கம் மாலியம்மா.
1: வணக்கம்.
0: ஜெய்பால் பேசுறேன், வுட்லண்ட்ஸ்ல இருந்து. அந்த இடம் சென்ட் ஜான் ஐலண்ட் நினைக்கிறேன்.
1: வணக்கம். இன்னொரு குரல் பதிவு வந்திருக்கு.
2: வணக்கம் ஹலிமா.
1: வணக்கம்.
2: நீங்க சொல்றது செயின்ட் ஜான்ஸ் தீவு.
1: அன்புவும் குரல் பதிவு வாயிலா சரியான பதில குறிப்பிட்டிருக்காரு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த தீவுக்கான வரலாறு ரொம்ப பெரிய ஒரு வரலாறு இருக்கு. அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வழங்குறேன். இப்ப வாங்க, ஒரு விடுகதை, ஒரு தொடர் கதை படத்துல இருந்து கே ஜி யேசுதாஸ் எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

0: வழக்கமாகவே தீபாவளினா கோழி சம்பல் கோழி மசாலா இருக்கும். அந்த சமையலுக்கு இன்னும் சுவை சேர்க்கிற மாதிரி அன்னாசி அச்சார் சமைச்சு கொடுத்து பாருங்க, சாப்பிடுறவங்க பிரமாதமா இருக்குங்க அப்படின்னு நிச்சயமா சொல்லுவாங்க. அன்னாசி அச்சார், இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள். சுத்தம் செய்யப்பட்ட அன்னாசி பழம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்க. அதோட கொஞ்சம் கடுகு, சிவப்பு மிளகாய் 2 அல்லது 3, கொஞ்சம் வினிகர், இஞ்சி அத நீள்வாக்குல மெல்லிசா வெட்டி கொள்ளுங்க, சின்ன வெங்காயம் 4 மெல்லிசா வெட்டி கொள்ளுங்க, பட்டை, அன்னாசி பூ 1 தேக்கரண்டி, மிளகாய் தூள், கொஞ்சம் சில்லி சாஸ் சாந்து, இவற்றோட உப்பு வெல்லம் தேவையான அளவு. இப்ப செய்முறையை தெரிஞ்சுக்கலாம். கடாயில எண்ணெய் சூடானதோட கடுகு சேர்த்துருங்க. கடுகு வெடிச்சதோட வெட்டி வச்சிருக்கோம் வெங்காயத்தை இஞ்சி சேர்த்து தாளிங்க. பட்டை, ஸ்டாயினிஸ் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்ல வாசம் வரும்போது அதுல மிளகாய் தூள சேர்த்துருங்க. அதுல கொஞ்சம் தண்ணீரை விட்டு அதுல சில்லி சாஸ், வினிகர் இதையும் சேர்த்து கொள்ளுங்க. கொதி வரும்போது அதுல வெட்டி வைத்திருக்கும் அன்னாசி பழத்துடைய துண்டுகளை சேர்த்து கொள்ளுங்க. இந்த கலவையை கொஞ்சம் மூடி வேக விடுங்க. அதன் பிறகு கலவை நல்லா வெந்து வரும்போது சுவைக்கு ஏற்ற வண்ணம் உப்பையும் வெள்ளத்தையும் சேர்த்து கொள்ளுங்க. அதன் பிறகு பதமா வரக்கூடிய அன்னாசி அச்சார சுவைச்சு பாத்தீங்கன்னா நீங்களே உங்க சமையல் திறமையை பாராட்டுவீங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.
1: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். அவங்க செயின்ட் ஜான்ஸ் தீவு என்பதுதான் சரியான இடம். இப்ப இந்த தீவுக்கு சுற்றுலா பயணிகள்லாம் வந்துட்டு போகிறாங்க, இயற்கையை ரசிக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல, அதாவது 1874 இந்த தீவுல தொற்று நோய்களுக்கான தனிமைப்படுத்தல் நிலையம் இருந்துச்சு, தொடங்கியது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு கப்பல் வழியா வந்த சில பயணிகளுக்கு தொற்று நோய் இருக்குதுன்னு சந்தேகம் வந்துச்சுன்னா அவங்களை உடனடியா பிரதான நிலைப்பகுதிக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்களா. முதல்ல இவங்களை இந்த தீவுக்கு கொண்டு சென்று சில நாட்களுக்கு அங்கே வச்சிருப்பாங்க, 2 வாரங்கள் அங்க இருக்கிற மாதிரி வரும், தனிமைப்படுத்தப்படுவாங்க. 1874 சீனாவில இருந்து சிங்கப்பூருக்கு ஒரு கப்பல் வந்திருந்துச்சுங்க. அந்த கப்பல்ல இருந்தவங்களுக்கு கொலரா நோய் ஏற்பட்டிருந்ததுனால அதுல இருந்து சுமார் 1300 பயணிகள் இந்த தீவுல தான் தனிமைப்படுத்தப்பட்டாங்களா. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த ஓலை கூறுகள் இருக்குது இல்லையா, அந்த ஓலை கூறுகளால அமைக்கப்பட்ட சிறிய குடிசைகள்ல தான் இவங்க எல்லாம் இருந்தாங்களாம். ஆனா 1935 இந்த நிலையம் சுமார் 1000 பேரை தங்க வைக்கும் அளவுக்கு வளர்ந்திருந்தது. இதுல 22 முகாம்கள் இருந்தன. மருத்துவமனைகள், ஆய்வகங்கள், தடுப்பூசிகளை பாதுகாக்கும் வசதிகள்னு பல அமைப்புகளும் இங்க இருந்தனவா. ஆனா இந்த தீவின் வரலாறு அதோட முடியலங்க. அரசியல் கைதிகளுக்கான தடுப்பு நிலையமாகவும் இது பயன்படுத்தப்பட்டது. இப்ப இந்த தீவுல 2.8 கிலோமீட்டர் நீளம் உள்ள நடைபாதை இருக்குது. 15 பார்வையிடும் இடங்களின் வழியாக சென்று தீவின் இயற்கையையும் வரலாற்றையும் அறியலாம். ஒரு காலத்துல மக்கள் தனிமைப்படுத்தப்பட்ட இடம், இப்ப மக்கள் விரும்பி செல்லும் ஓய்விடமாக மாறியிருக்குதா சொல்லணும்.
4: இத்தகவலை வழங்கியோர்
5: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: வாங்க போறீங்களா? அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்குங்க.
1: என்ன சொல்றேன்,
0: ஓவல் வடிவத்துல இருக்கக்கூடிய தக்காளி நீங்க வாங்கினீங்கன்னா அதனுடைய தன்மை கொஞ்சம் கடினமா இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். இந்த வடிவத்திலான தக்காளி சாலட்டோடு சேர்த்து சாப்பிடும் போது சுவையாக இருக்கும். அதுவே நம்முடைய இந்திய சமையலுக்கு ஏற்றது நல்ல அழகான உருண்டையா செக்க செவேல் இருக்கக்கூடிய தக்காளி. இவை லேசா புளிப்பு தன்மையோட இருக்கும். நம்ம மீன் குழம்புக்கும் தக்காளி சட்னிக்கும் இவை தாங்க பொருத்தமா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி. மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை பல பேரும் பல வேலைகள் நீங்க செஞ்சிட்டு இருக்கலாம். அதே நேரத்துல நீங்க சமையல்ல இருக்கலாம், சாப்பிட்டு இருக்கலாம். அதே நேரத்துல ஆனந்தமான நிகழ்ச்சி பக்கமா இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நேரம் சரியா 11:54 ஆகுதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நண்பகல் 12 மணி செய்திகள் நம்ம கேட்க போறோம். அதற்கு முன்னால வாங்க இந்த அங்கத்தின் நிறைவு பாடல் மலர்களிலே அவள் மல்லிகை படத்துல இருந்து பி ஜெயச்சந்திரன் பி சுசிலா கொண்டு வரும் பாடல் பழைய பாடல் தொகுப்பின் நிறைவு பாடலாக அமைய போகுது. இந்த பாடலுக்கு பிறகு செய்திகளுக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். ஹலீமா அஸ்மான் ஒரு நல்ல கேள்வி எடுத்து வந்திருக்கேன். மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல உங்களை நான் சந்திக்கிறேன். இது ஒலி 9:68 கேட்டாலே பரவசர்.

0: டைமண்ட் பால் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீண இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே வேளையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம், இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 7:00 விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்டஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70% வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். சுகாதார அறிவியல் ஆணையம் அடுத்த ஆண்டு முதற்பாதைக்குள் சுகாதார பராமரிப்பு தொழில்துறை ஆலோசனை மன்றத்தை அமைக்கவிருக்கிறது. சுகாதார அமைச்சர் ஒங் யி காங் அது குறித்து இன்று அறிவித்தார். சுகாதாரத்துறையில் வரும் வாய்ப்புகள், ஆபத்துகள் ஆகியவற்றை மன்றம் அடையாளம் காணும். சுகாதார புத்தாக்க பிரிவின் ஆற்றல்களுக்கு மெருகூட்டும் ஆலோசனைகளை அது வழங்கும். கொள்கை மேம்பாட்டில் துறை வல்லுநர்களின் கண்ணோட்டங்களை கருத்திற்கொள்ளும் பணியையும் மன்றம் மேற்கொள்ளும். சுகாதார பராமரிப்பு துறை விதிமுறைகளை வகுக்கும் முன்னணி அமைப்பாக அறிவியல் ஆணையம் திகழும் என்று திரு ஆங் கூறினார். நல்ல விதிமுறை கட்டமைப்பு நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அதே நேரம் பயன்தரும் புத்தாக்க தீர்வுகளையும் கண்டறியும் என்றார் அவர். இந்நிலையில் சுகாதார அறிவியல் ஆணையம் புத்தாக்க தீர்வுகள் விரைவாக நோயாளிகளை சென்றடைய உதவும் 3 முக்கிய முயற்சிகளை மேற்கொள்கிறது. மருந்து உருவாக்கத்திலும் மருந்தக சோதனைகளிலும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் சிகிச்சை முறைகள், அவற்றுக்கான விதிமுறைகளை வரைய பிரிட்டனின் சுகாதார பராமரிப்பு ஒழுங்குமுறை அமைப்புடன் ஆணையம் சேர்ந்து பணியாற்றும். மருந்தக ஆய்வு பணிகளையும் ஒழுங்குமுறை கோட்பாடுகள் பற்றிய ஆலோசனைகளையும் ஆணையம் ஒரே தளத்தின் கீழ் கொண்டுவரும். அதோடு குறிப்பிட்ட சுகாதார பொருள்கள் ஒழுங்குமுறை மதிப்பீட்டுக்கும் சுகாதார தொழில்நுட்ப மதிப்பீட்டுக்கும் ஒரே நேரத்தில் செல்ல உதவும் புதிய திட்டத்தை அது அறிமுகம் செய்யும். சிங்கப்பூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் SIT லேர்ன் எனும் புதிய வாழ்நாள் கற்றல் வாழ்க்கை தொழில் மேம்பாட்டு பள்ளியை திறந்துள்ளது. பல்கலையின் இந்த ஆண்டுக்கான பட்டமளிப்பு விழாவில் அது குறித்து அறிவிக்கப்பட்டது. திறன் மதிப்பீடு, கல்வியை தொடர்வது, வாழ்க்கை தொழில் மேம்பாடு, தொழில்துறை பங்காளித்துவம் போன்றவற்றை ஒருங்கிணைக்கும் தளமாக பள்ளி விளங்கும். வாழ்க்கை தொழிலை மாற்றுவது பற்றிய ஆலோசனை, எதிர்காலத்துக்கு தயாராக உள்ள ஊழியரணியை உருவாக்குவது ஆகியவற்றில் பள்ளி கவனம் செலுத்தும். திறன்கள் அதிக முக்கியத்துவம் பெறும் சூழலில் அனைவருக்கும் பயிற்சி வாய்ப்புகள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. சிங்கப்பூரில் உள்ள பள்ளிவாசல்கள் அன்றாடம் தொழுகைக்காக திறந்திருக்கும் என்று முய்ஸ் எனும் இஸ்லாமிய சமயமன்றம் கூறியுள்ளது. புகை மூட்டத்தின் போது பள்ளிவாசல்களில் உள்ள ஏற்பாடுகள் குறித்து மன்றம் அறிவித்துள்ளது. காற்றின் தரம் மிக ஆரோக்கியமற்ற நிலையை தாண்டினால் வெளிப்புற நடவடிக்கைகள் ரத்து செய்யப்படும் என்று அது சொன்னது. தீவெங்கும் உள்ள பள்ளிவாசல்கள், மதராசாக்கள், பள்ளிவாசல் சார்ந்த பாலர் பள்ளிகள் ஆகியவற்றில் புகை மூட்ட தயார்நிலை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மன்றம் தெரிவித்தது. சிங்கப்பூரில் காற்றின் தரம் எல்லா பகுதிகளிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. காலை 11 மணி நிலவரப்படி மேற்கு பகுதியில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆக அதிகமாக 147 பதிவானது. மற்ற பகுதிகளில் அது 103 145 இடைப்பட்டிருந்தது. சிங்கப்பூரிலும் அதனை சுற்றியுள்ள வட்டாரங்களிலும் மழை பெய்யும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. எனினும் காடுகள் பற்றி எரியும் இந்தோனேசியாவின் சுமாத்ராவிலும் கலிமந்தானிலும் வறண்ட வானிலை நீடிக்கும். எனவே இந்த பகுதியில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் தொடர்ந்து இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைக்கிறது. சவுதி அரேபிய விமான நிலையத்தை ஹவுதி கிளர்ச்சி குழு மீண்டும் தாக்கியுள்ள நிலையில் பதற்றத்தை தணிக்க சவுதியும் ஈரானும் பேச்சு நடத்துகின்றன. இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் பேசியுள்ளனர். ஹவுதி கிளர்ச்சி குழு சவுதி அரேபிய விமான நிலையம் மீது மீண்டும் நடத்திய தாக்குதலில் ஒருவர் மாண்டார், 11 காயமுற்றனர். கிழக்கில் அமைந்துள்ள டமாம் அனைத்துலக விமான நிலையம் தாக்கப்பட்டதாக சவுதி அரேபியாவின் சிவில் விமானத்துறை ஆணையம் தெரிவித்தது. ஏமனைச் சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சி குழு நேற்று மற்றொரு சவுதி அரேபிய விமான நிலையத்தை தாக்கியதில் 13 கொல்லப்பட்டனர். 300 அதிகமானோர் காயமடைந்தனர். ஹாங்காங்கையும் தென்சீனாவையும் இணைக்கும் முக்கிய பயணிகள் இணைப்பு பாதை இன்று திறக்கப்பட்டுள்ளது. ஹாங்காங் போர்ட் என்றழைக்கப்படும் அந்த நிலவழி பாதை ஹாங்காங்கை ஷென்சென் நகருடன் இணைக்கிறது. 6 மேலாக மேம்பாட்டு பணிகளுக்காக அந்த பகுதி மூடப்பட்டிருந்தது. அந்த பாதை முன்னதாக சரக்குகளையும் கையாண்டது. இப்போது பயணிகள் சென்று வர மட்டும் அது பயன்படும். நாளுக்கு 200,000 பயணிகளோடு 15,000 வாகனங்களும் அந்த பாதையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது முன்பிருந்த அன்றாட சராசரியைப் போல் 4
5: சொல்லும் பொருளும்.
4: ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை. ரயில் சேவையின் நம்பகத்தன்மை குறித்த அறிக்கை மாதந்தோறும் வெளியிடப்படுகிறது. ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.

0: தள்ளுபடி 10-70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
2: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். இந்த அங்கத்துல உங்களுக்காக

0: ஆசையோட நீங்களும் ஒலி 968 பக்கமாக இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா இந்த பாடல்களை கேட்கறதுக்கு முன்னால வாங்க இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இடியுடன் கூடிய மழையை பல இடங்கள்ல நீங்க எதிர்பார்க்க போறீங்க. வெப்பநிலை 25-34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60-95 வழக்காட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும். PSI எனப்படும் காற்று தூய்மை கிட்டு குறியீடின் 24 மணி நேர நிலவரப்படி மத்திய பகுதியில் 145 பதிவாயிருக்கு. மேற்கு பகுதியில் 147, கிழக்கு 132, வடக்கு 103, தெற்கு 116. காற்று தர குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.

0: என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நான் கொடுக்க போகிறது நாணயம் தோசை மணர் கடிகாரம் அதாவது அவர் கிளாஸ் இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்பு என்ன ஒற்றுமை இருக்கும்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம் நாணயம் தோசை மணர் கடிகாரம் அதாவது அவர் கிளாஸ் வாட்ஸ்அப் செய்யுங்க 9687898968 போக்குவரத்து நெரிசல் நோக்கி செல்லும் போக்குவரத்து விளக்குகள் தற்போது பழுதடைந்துள்ளன புல்லே டிரைவ் புல்லே அவென்யூவில் அங்கே செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு கவனம் தேவை
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ் கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும் மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும் கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும் சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும் ஒரு முறை வந்து பாருங்க ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க இணையம் வாயிலாகவும் வாங்கலாம் வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்
3: குமார் மெஸ் இப்போது உன்னத அப்படிக்சன் சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு
5: அப்படியா எவ்வளவு பணம் கொடுத்த
4: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல மாதத்துக்கு வெறும் 68.95 காசா
4: ஆமா அதோட துடைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க
5: அடடா நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்
4: M1 க்கு மாறுங்கள் வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய பெற்றுக்கொள்ளுங்கள்
0: இது

மேலின் ஒலிகள் உனையே தேடுவேன்.

0: என்ன சம்பந்தம் ஆங்கத்துல இன்றைக்கு நான் கொடுத்தது நாணயம் தோசை மணற்கடிகாரம் அதாவது அவர் கிளாஸ் இந்த மூன்றுக்கும் என்ன ஒற்றுமை இருக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு மூன்றுமே ரொம்ப வட்டமா இருக்கா அலிமா அப்படின்னு ஜேஸ்மின் குறிப்பிட்டு இருக்கீங்க. நல்ல முயற்சி நல்ல முயற்சி. பிரவீன் மதன் நினைக்கிறாரு வட்டமா இருக்கும் அலிமான்னு சொல்லிருக்கீங்க. சந்திரிகா என்ன நினைக்கிறாங்க?
1: எனக்கும் அலிமா மூணுமே ரவுண்டா இருக்கும். சந்திரிகா
2: மூன்றுமே வட்ட வடிவமாக இருக்கும்.
0: எல்லாருமே அதே பதில் தான் தெரிவிச்சிருக்கீங்க. தப்பு கிடையாது, வட்டமா தான் இருக்கும். ஆனா நான் எதிர்பார்க்கிற விட இது கிடையாதுங்க. தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. நாணயம் தோசை மணற்கடிகாரம் அதாவது அவர் கிளாஸ் இந்த மூன்றுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குது. ரொம்ப கடினமான அறிவியல் ரீதியா அறிவியல் பூர்வமான ஒரு பதிலாக இருக்காது. ஏன்னா இன்றைக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கட்டுமே, வார்த்தையின் முதல் நாளா இருக்குதே அப்படின்னு நினைச்சு நல்ல எண்ணத்துல உங்களுக்கு சுலபமான ஒரு கேள்வியை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வட்டமான வடிவத்தையும் தாண்டி ஒரு பதில் யோசிச்சு பாருங்க.

0: ஆதரவு
1: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
1: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
0: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
1: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை எண் 1, கேம்பல் லேன்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா 77 ரங்கூன் சாலை ஃபேர்பாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158.
1: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
2: I want to go out and buy food. Bring me downstairs.
1: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது. ஆமாங்க, இந்த பாகங்களுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. லிங்க் பிளீஸ் அப்படின்னு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பி வைக்கலாம். ஒரு குறுஞ்செய்தியா 9678896868 என்ற எண்ணுக்கு மீல் லிசன்ல மட்டுமே தான் நீங்க இந்த வலையொலியை கேட்க முடியும். லிங்க் வேணும்னா இப்பவே குறுஞ்செய்தி அனுப்பி வைங்க.

0: பெருமையுடன்
1: வழங்கும் இசையின் ராஜா இசைஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், எஸ்பிபி சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். எப்படிங்க, நான் கிட்ட கேள்விக்கு நேர்கள் பதில கண்டுபிடிச்சிட்டாங்களா?
3: அலிமா, நான் பாலா பேசுறேன். 3 தீமே திருப்பி போடலாம். இதுக்கு மேல என்னால சிம்பிளா யோசிக்க முடியல அலிமா.
2: ஆஹா, சிம்பிளா யோசிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சரியான பதில தெரிவிச்சிருக்காரு பாலா விஜய். வாழ்த்துக்கள். ரொம்ப சுலபமான ஒரு பதில் தாங்க. நாணயம் அப்படின்னு சொல்லும் போது பூவா தலையானு நீங்க அத முடிவு செய்யறதுக்கு என்ன செய்வீங்க? நாணயத்தை சுண்டி சுழற்றுவீங்க. தோசையை நீங்க இருபுறமா வேகமா நீங்க திருப்பி திருப்பி சுடுவீங்க. மணர் கடிகாரம், அதாவது இந்த அவர் கிளாஸ், மணல் முழுவதும் கீழே இறங்கிய பிறகும் நீங்க அதை மீண்டும் நேரத்தை கணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க தலைகீழா திருப்பலாம். ஆமாங்க, அதுதான் அந்த ஒற்றுமை. மூன்றையும் நீங்க திருப்பலாம். ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான் இன்றைக்கு நான் கேட்டிருக்கேன். ஏன்னா திங்கட்கிழமையா இருக்குது இல்லையா, அதனால ரொம்ப உங்களை போட்டு யோசிக்க வைக்க கூடாது, மூளை அப்படி கசக்கி பிழிய வைக்க கூடாது, வேலையும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அதனால ரொம்ப சிறப்பான எளிமையான ஒரு கேள்வியா இருக்கட்டும் சொல்லிதான் இதை நான் கேட்டேன். ஆனா சில பேர் ரொம்ப நல்ல நல்ல புத்தகமான பதிலாம் அனுப்பி வச்சிருந்தீங்க. நாணயத்தை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு பூவா தலையானு தெரிஞ்சிடும். இந்த மணல் கடிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் நேரம் ஓடும். ஆனா தோசையை மட்டும் நீங்க திருப்பும் போது அது சில நேரத்துல பீந்து வரோக்கு, அதுவே ஒரு பெரிய கலை தெரியுமா? நம்ம சாப்பிடறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா அதை அவ்வளவு அழகா நீங்க இழுத்து அது தீஞ்சு போகாம அதே நேரத்துல வட்டமா பெரிய ஒரு தோசை, முறவலான ஒரு தோசையை சுடுறது அது பெரிய ஒரு திறன். அதனால அடுத்த முறை அம்மா தாத்தா பாட்டி வீட்டுல உங்களுக்கு சுட்டு கொடுத்தாங்கன்னா நன்றி சொல்ல மறக்காதீங்க. அது ரொம்ப

0: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம் இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 27 விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசோபியோல் என இன்னும் பல 70 வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg. மேற்கு பகுதியில் 147, கிழக்கு 132, வடக்கு 103, தெற்கு 116 பதிவாயிருக்குங்க. காற்று தரக்குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
4: We are all here for you. Everything will be fine.

0: இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி. அவர் நடித்திருக்கும் அடுத்த படம் தாங்க குட்டி. இந்த படத்தை இயக்கிருக்காரு மு மாறன். இந்த திரைப்படம் ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையே இருக்கும் அன்பை மையமாக கொண்ட கதையாக இருக்குது. விஜய் ஆண்டனியுடன் இந்த படத்துல சிறுமிகள் லிதன்யா சிவபாலன், பிரீத்தி அஸ்ரானி நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இந்த வாரம் தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அக்டோபர் 16 தேதின்னு தயாரிப்பு குழு அறிவிச்சிருந்தாங்க. அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெளியிட போகிறதா சொல்லி இருந்தாங்க. ஆனா தீபாவளியை முன்னிட்டு இப்ப நவம்பர் 6 வெளியிட போகிறதா இந்த மாற்றத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆனா நவம்பர் 6 அதே நாள்ல சூர்யா நடிப்புல உருவாகியுள்ள சீன் திரைப்படமும் வெளியாக திட்டமிடப்பட்டுள்ளது. பட வெளியீடுகள் அப்படின்னு சொல்லும் போது அதுவே ஒரு பெரிய சிறப்பு தான். அதுவும் தீபாவளி அன்று படங்கள் வெளியாகுதுன்னா அது இன்னும் இரட்டிப்பு கொண்டாட்டமாக பலருக்கும் இருக்கும். பலரும் இந்த படங்களை பாக்குறதுக்கு ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம். ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாக விருந்தாக அமைய போகுதுங்க.
1: இந்த திரை தகவல உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
2: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.

0: விஜய் ஆண்டனி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னாலே லாயுதம் படத்தில் இருந்து விஜய் ஆண்டனி வீராசங்கர் கொண்டு வந்த பாடலை கேட்டோம் உங்களுக்காக. இன்றைக்கு நான் எடுத்துட்டு வந்த ஆங்கில வார்த்தை லைவ் ஸ்ட்ரீம். இந்த பொருள்கள் விற்பாங்க, சேவைகள் விற்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா தேக்கா மார்க்கெட் இருக்குது இல்லையா, அந்த சந்தையில லெங்கா சுடிதார் கடைகள்லாம் இருக்கு. இப்ப அந்த கடைகள் கூட டிக்டாக்ல லைவ் ஸ்ட்ரீமா வராங்க. அந்த லைவ் ஸ்ட்ரீம் நீங்க தமிழ்ல எப்படி சொல்வீங்க? வாட்ஸ்அப் செய்யுங்க 9687889868. இப்ப
1: 9687 போக்குவரத்து நிலவரம்
0: வாங்கின பழுதாக இருக்குதுங்க. குயின்ஸ் வே நோக்கி செல்லும் பிரடல் ரோட், பிரடல் அண்டர் பாஸில் அங்க இரண்டாம் தடத்தை நீங்க தவிர்த்தரணும். சாங்கியை நோக்கி செல்லும் ECP PIE எக்ஸிட்டில் வாகனம் பழுதாக இருக்குது. ஷென்டன் வே நோக்கி செல்லும் நிக்கோ ஹைவே ரிபப்ளிக் அவென்யூக்கு பிறகு விபத்து, அங்க இரண்டாம் மூன்றாம் தடங்களை தவிர்த்துருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: பாட்டு ஆதரவு
1: மெய்மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
2: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
6: விளக்கம் கேட்ட போது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அரைந்தார்.
5: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.

விடுதலை படத்துல இருந்த இளையராஜா அனன்யா பான் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. நான் கேட்ட கேள்வி இதுதான், ஆங்கிலத்துல லைவ் ஸ்ட்ரீம் சொல்றோம், அது தமிழ்ல எப்படி சொல்றது? கரோலின் அவங்க முயற்சி செஞ்சிருக்காங்க, நே ரோடே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. நல்ல முயற்சி அம்மா, ஆனா அது பதில் கிடையாது. நேரலி அப்படின்னு கிருத்திகா தெரிவிச்சிருக்கீங்க இஷ்யூல இருந்து. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. தொடர்ந்து என்னவா இருக்கும் லைவ் ஸ்ட்ரீம் தமிழ்ல எப்படி சொல்வோம்? உதாரணத்துக்கு இப்போ தேக்கா சந்தையில இருக்கிற சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க லைவ் ஸ்ட்ரீமா வந்து உடைகளை விற்கிறாங்க, ஆடைகளை விற்கிறாங்க. அப்படி போன்ற பல டிக்டாக் காணொலிகளை நீங்க பார்த்திருக்கலாம், லைவ் ஸ்ட்ரீம்ஸ் நீங்களும் பின்தொடர்ந்து வந்திருக்கலாம், இல்ல வந்துகிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட லைவ் ஸ்ட்ரீம்ஸ் நம்ம தமிழ்ல எப்படி சொல்வோம்? தொடர்ந்து யோசிச்சு பாருங்க.

0: எனை நோக்கி பாயும் தோட்டம் படத்துல இருந்து சித் ஸ்ரீராம் குரல்ல பாடல் ஒளிபரப்பானது. இன்றைக்கான தங்க விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 167 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: குறுஞ்செய்தியா?
0: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
2: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
0: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
2: ஓ, அது என்ன?
0: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
2: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
0: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
2: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
3: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.

பல பேரும் முயற்சி செஞ்சிருக்கீங்க இந்த லைவ் ஸ்ட்ரீம் நேரடி ஒளிபரப்புன்னு சொல்லலாமா ஹலிமா அப்படின்னு ஷான் வாசு ராதா மைக்கேல் அலமேலு எல்லாம் கேட்டிருக்கீங்க. இல்லைங்க, நேரடி ஒளிபரப்பு என்பது ஆங்கிலத்துல லைவ் டெலிகாஸ்ட் அப்படிம்போம், நம்ம லைவ் ஸ்ட்ரீம்னு சொல்ல மாட்டோம். லைவ் ஸ்ட்ரீம் வந்து இந்த ஒரு வார்த்தை இப்பதான் அண்மை காலகட்டமா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டு வருது. காரணம், பல வர்த்தகர்கள் இந்த லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பயன்படுத்தி தான் அவங்க பொருட்களை சேவைகளை விற்கிறாங்க. அதுவும் நீங்க இணையதளத்துல வாங்கும் போது நிறைய சலுகைகளையும் அவங்க வழங்குறாங்க. நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சரி, நானே பதில சொல்லிடுறேன். லைவ் ஸ்ட்ரீம் தமிழ்ல இணைய நேரலை அப்படின்னு சொல்வோம். சமூக ஊடகங்கள்ல இந்த இணைய நேரலை விற்பனை தான் இப்ப ரொம்பவே பிரபலம் ஆயிட்டு வருது. வர்த்தகர்கள் வாடிக்கையாளர்களை சென்றடைறாங்க. வீட்டுல இருந்தபடியே நீங்க டக்கு டக்கு தட்டினா மட்டும் போதுங்க, சேவைகள் பொருட்களை நீங்க வாங்கலாம், நல்ல சலுகைகள் இருக்குது. அதே நேரத்துல டிக்டாக்ல அந்த மஞ்சள் பையன் நீங்க தட்டினா மட்டும் போதும், அது பொருளை நீங்க வாங்கலாம், உங்க வீட்டுக்கே வந்துரும். அந்த அளவுக்கு வசதிகளை தொழில்நுட்பம் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்குப்பா. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த ஆடைகள் உடைகள்லாம் தொட்டு பார்த்து வாங்குற மாதிரி வராதுங்க. அது என்னுடைய கருத்து.

0: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணி பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
0: இப்போதே அழையுங்க.
2: 3-3-4-1-0-5 இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
2: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: தொலைக்காட்சி, வானொலி,
1: அடடா,
3: மின்னிலக்கம்,
1: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
3: அது போதும்.
0: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகாப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
3: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
0: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகாப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6-3-3-3-9-8-8-8. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.

முதராத்திரி படத்துல இருந்து அபி ஜோத் புகர் சாய்ந்தவி கொண்டு வந்த பாடலை ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால மண்டாடி படத்துல இருந்து கபில் கபிலன் சஞ்சனா கல்மஞ்சை கொண்டு வந்த பாடலை கேட்டோம். நேரம் சரியா 1:55 ஆயிடுச்சுங்க. இப்ப நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. இன்றைக்கு காலை 10 மணியில இருந்து நீங்க பிற்பகல் 2 மணி வரைக்கும் என்னோட இணைந்திருந்தீங்கன்னா, இல்ல ஹலிமா அவ்வளவு நேரம் என்கிட்ட கிடையாது, ஆனா அங்கங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா கூட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பல ஏற்பாடுகள் தயாரிப்புகள்லாம் நீங்க தீபாவளிக்கு செஞ்சுட்டு இருப்பீங்க. அதே நேரத்தில் தீபாவளிக்கு நிறைய நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுவும் இந்த வாரம் சுலபம் வேணும். அக்டோபர் 15 தான் பலருக்கும் தீபாவளியே ஆரம்பிக்கும் நினைக்கிறேன். முன்கூட்டியே வந்துடும், சூப்பர் ஸ்டார் படம் வெளியாகுது. வேலைக்கெல்லாம் போவாம கட்டடிக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க. சில பேர் விடுப்பு கூட எடுத்துக்கலாம். சந்தோஷமான முறையில இந்த வாரம் உங்களுக்கு அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கு உங்களை நான் தனி கட்டுறா சந்திக்க மாட்டேன். நம்ம காதர் திரும்ப நிகழ்ச்சி படக்கு வந்துருவாரு. அவரோட சேர்ந்து உங்களை நாளைக்கு நான் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். ஹலிமா அஸ்மான் ஓம் படத்திலிருந்து சாய் அபியாங்கர் கொண்டு வரும் நிகழ்ச்சி நிறைவு பாடல். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
6: You're listening to Hindi Numbers on 96.8.

0: டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே வேளையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு, புதுமையின் பரவசம், இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 இரவு 7 மணிக்கு விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
2: மீடியா கபலி 9:06 இல் ஹிந்தி பாடல்கள்.
3: You're listening to Hindi numbers on only 968.

0: जमाना क्या कहेगा,
1: दीवाना क्या कहेगा।
2: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
2: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே! தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ஸ்ட்ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. October 16 to 25 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி நாளிதழ். You're listening to Hindi Numbers on only 96.8.

0: ஒலியில் உங்களுக்காக மலையாள பாடல்கள்.
1: கடமழியில் கமலதளம் நட நடந்தால் புதரி மழை.

0: சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ், சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ், 8196-48-06.
1: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: உலகில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
4: மலையாள பாடல்கள்.

0: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
1: ஏன் அவசியம்னா,
0: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
1: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
0: இப்போதே அழைங்க. 633-4105-6334-1055.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: தொலைக்காட்சி, வானொலி,
2: அடடா,
1: மின்னிலக்கம்,
2: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
3: அது போதும். உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகாப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
1: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
3: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகாப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333 9888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
4: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
5: மலையாள

0: இதுவரை நீங்கள் கேட்டது மலையாள பாடல்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.
2: ஒலி 968 அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 பத்து நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள்.

டைமண்ட் பால் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம். மரபின் அழகு புதுமையின் பரவசம் இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 27 மணிக்கு விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.

0: இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
1: ஒலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது தெலுங்கு பாடல்கள். தெலுங்கு பாடல்கள்.

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 டைமண்ட்ஸ் பவர் யோர் டிசைர்.
2: கிளம்பலையா?
3: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
2: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முக பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
3: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
2: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பு அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்னு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
7: நூறு வயது
8: கேட்டால் தருவோம்.
9: சுட சுட விருந்தே
7: போறப்பா
9: போற்றுவோம்.
8: அப்படி பாடக்கூடாது.
10: பாடவா உன் பாடலை.
8: இப்படி எல்லாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
11: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
8: உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
7: டீ கடைக்கு போமா?
11: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை
8: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
7: எக்ஸாக்ட்லி.
8: கேட்க தவறாதீங்க.
12: சொந்த ஊர்ல என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல்.
8: இதோ வந்துட்டோம்.
11: யாரு தனியில இஞ்சி அரைக்க போறோம்?
8: நித்யா, நம்ம இஞ்சி டீ, இஞ்சி காஃபி எல்லாம் கலக்கிறதுக்காக அம்மியில இடிச்சு நல்லா அரைச்சு டீ கலக்கணும் என்பதற்காக தொடக்க பாடல எடுத்து வச்சா யார் தலையில
11: வேலை வாங்காம இருக்க மாட்டீங்களே?
8: நித்யா, இன்றைக்கு திங்கள் மதுமா நம்ம நேர்கள் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம். அப்படி எல்லாரும் தொட்டு எடுப்புற மாதிரி என்ன பண்ணிட்டு நச்சு தலையில அடிக்கிற மாதிரி இடிக்கிற மாதிரி ஒரு செய்தியோட வந்திருக்கேன். நித்யா,
11: எங்க எடுத்து விடுங்க.
8: இது படிச்சு பார்த்து எனக்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க வாழ்க்கையில அப்படின்னு தோணுச்சு. இந்த பெண் பேரு டோனா ஜீன் வெல்டே. கனடாவை சேர்ந்தவங்க. இவங்க ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியரும் கூட. 5 பிள்ளைங்களுக்கு அம்மா, 12 பேர பிள்ளைங்க இருக்காங்க அவங்களோட பாட்டி. சரியா? ஆமா. இந்த மாச தொடக்கத்துல இவங்க அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஊட்டால நடந்த ஹன்ஸ்மேன் வேர்ல்ட் சீனியர் கேம்ஸ் என்ற போட்டியில பெண்களுக்கான மிக நீளமான இந்த பிளாங்கிங் இருக்கு இல்லையா, அதுல உலக சாதனையை அவங்க முறியடிச்சிருக்காங்க. அதுவும் யாருடைய சாதனை? அவங்களோட சாதனையை அவங்களே முறியடிச்சிருக்காங்க. 2024 அவங்களே செஞ்சது வந்து 4 மணி நேரம் 30 நிமிஷம் வந்து பிளாங்கிங் பண்ணிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட இன்னும் 1.5 மணி நேரம் கூடுதலா அவங்க 6 மணி நேரம் முன்பு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால அவங்களால வந்து உடற்பயிற்சி செய்ய முடியாம அவங்க கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அவங்களால செய்ய முடிஞ்ச ஒரே உடற்பயிற்சி பிளாங்கிங் மட்டும்தான் அந்த விபத்தினால. ஆனா அதையே அவங்க உலக சாதனையா மாத்திருக்காங்க. பாத்தீங்களா? பாத்தீங்களா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உறுதி இருக்கோ இல்லையோ, ஆனா மன உறுதினால எவ்வளவு சாதிச்சிருக்காங்க பாருங்க.
11: இதனாலதானே நான் விட்டேன், எனக்கு வந்து போச்சு, இந்த வலிமை எல்லாம் போச்சு. ஆனா இதை வச்சு நான் திரும்ப என்னுடைய வலிமையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா செஞ்சிருக்காங்களா.
8: இதுல இருந்து என் கண்ணை திறந்துட்டாரு கடவுள்.
10: என்ன என்ன சொல்றாரு?
8: வாழ்க்கையில எல்லா கதவுகளும் மூடி இருந்தாலும் ஏதோ ஒன்னாவது திறந்திருக்கோ. விமலா, அந்த கதவை போய் தட்டுமா?
11: போச்சு, அம்மி யாரிக்க போறாங்கன்னு தெரியலையே.
8: வாங்க, நீங்களும் உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாத்துட்டு தொடக்க பாடல ஒரு டீ கடையை தொடங்கலாமா?
11: இதோ இரவு 8 மணி வரைக்கும் உங்க இஞ்சி எடுப்பாளகி
8: எடுத்து
11: இஞ்சி டீயோட உங்களுக்கு நிகழ்ச்சி படைக்கு வந்துட்டோம்னு வந்துட்டு
8: தொடங்கியாச்சு டீ கடை.

0: பாரம்பரிய சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ், சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ், 8196-4806.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: கடந்த அக்டோபர் 4 அங்கர்வேல் வில்லேஜில் நடைபெற்ற ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர்.

0: அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: உங்கள் அனைவரையும் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கின்றோம்.
0: இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் இபின் மற்றும் கிரீன் லைஃப் Fit and Fun 2020. Everybody knows நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.

0: மணிக்கட்டு ராஜா திரையில இருந்த எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியை கொண்டு வந்த பாடல நாம கேட்டோங்க.
1: அந்த சந்தோஷம் உங்களுக்கு தொடரணும் அப்படின்னா நாங்களும் வாழ்த்துக்களை சொல்றோம். அதுக்கு ஏத்த மாதிரி உங்களை மகிழ்விக்கிற மாதிரி ரொம்ப நாள் இடம்பெறாத ஒரு பாட்டு காத்துட்டு இருக்கேன்.
0: போக்குவரத்து
2: நிலவரம் ஆதரவு மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம் டைமண்ட் பர்ல் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் படைக்கும் ரசா வீணை இசையால் நம் மனங்களை மீட்டும் ராஜேஷ் வைத்யா காந்த குரலால் நம்மை வசீகரிக்கும் சந்தீப் நாராயண் இரு மாபெரும் இசை கலைஞர்கள் ஒரே மேடையில் ஓர் அபூர்வ சங்கமம் மரபின் அழகு புதுமையின் பரவசம் இசை மழையில் நிறைய வாருங்கள். ரசா அக்டோபர் 25 27 விக்டோரியா அரங்கில். உங்கள் நுழைவுச் சீட்டுகளை sistic.com.sg இணையதளத்தில் உடனே பெற்றுக் கொள்ளுங்கள். ரசா மாபெரும் இசை நிகழ்ச்சி.
3: New watches, StarHub Premier Plus. ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்க இருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நீ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளாஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம் அல்லது ஸ்பாட்ஸ் பிளாஸ் பிரீமியர் பிளாஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நீ வாட்சில் StarHub Premier Plus-க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது. உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe. Yeah.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். ஒரு செட் நிறைய சிறப்பு.

0: அருமையான பாடல் நித்யா, உங்களுக்காக அந்த பாடல் நான் டெடிகேட் பண்றேன். நித்யா டெடிகேட் பண்றேன்.
1: தங்கச்சி ஆயிட்டேனா?
0: என்ன பண்றது,
1: வளர்ச்சி ஆகும் போது பல விஷயங்கள் தங்கச்சிக்கு செய்யணும்.
0: இன்றைக்கு ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன் நித்யா, நம்ம நேயர்களுக்காக. ரொம்ப நாள் இடம்பெறாத ஒரு பாடல் நம்ம நேயர்கள் அழகா பாடி கலக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கு. அந்த பாடல முழுசா கேக்கிறதுக்கு முன்னால புன்னகை மன்னன் படத்துல இருந்து பாடல கேட்கலாமா?
1: வாங்க சித்ரா கொண்டு வரும். சில இடங்கள மழை பெஞ்சிட்டு இருக்கா, அப்ப அந்த மழையை ரசித்தவரை இந்த பாடல வாங்க கேட்கலாம்.
0: மழை பெய்யலனாலும் இந்த பாடல் கேட்டு மழை வந்தா சந்தோஷம் தான்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
3: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
2: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
4: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: சிறப்பான ஒரு பாட்டு இருக்கு, பாட்டு இருக்குன்னு சொல்லிருந்தீங்களே,
6: என்ன என்று பாடல்? ரொம்ப நாள் இடம்பெறாத ஒரு பாட்டு நித்யா.
5: அப்படி தூசு தட்டி கொண்டு வந்திருக்கீங்க எல்லாரும். அப்படி திங்கக்கிழமையா அதுவும் எல்லாம் கஷ்டப்படுங்கப்பா. அந்த மாதிரி
6: நான் நினைச்சேன். ஆனா நம்ம நேர்களாம் பயங்கரவாதிகள்.
5: அப்படியே சொல்லிட்டு இருங்க,
6: நினைக்கிறேன்.
5: சரி பாப்போமே
6: இன்றைக்கான பாடல் பகுதி கேளுங்க.
5: என்ன இந்த பாடல் ஏதோ திருப்பி போட்ட மாதிரி இருக்கு இசை.
6: அப்படிதான் இருக்கும். ஆனா இல்ல,
5: சரி இப்படியே இதுதான் இசையா? இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது?
6: கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றேனே. ரொம்ப நாள் இடம்பெறாத ஆனா புகழ்பெற்ற பாடல். தொடக்க காலத்தில் இந்த பாடல் வெளிவந்த போது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி.
5: அடிக்க பின்னணி இசை கடிச்சு.
6: பிடிச்சிட்டீங்கன்னா வாங்க ஒலி வாட்ஸ்அப் 9688
5: பதில் சொல்லுங்க.
6: இப்ப வாங்க தங்க விலை நிலவர.
5: டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 167 வெள்ளி துணிற்காசு.
7: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஐ ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
8: எல்லார மாதிரியும் நீங்களும் இளையராஜா ஜல்ரா போடுறீங்க. பாட்டு அப்படி இருக்கு, என்ன பண்றது?
9: பண்ணமே
6: நீங்களும் இளையராஜாவோட பேசுறியா?
5: அப்ப நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி

முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல், இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ் லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம். மெட்ரா

0: பெருமையுடன்
1: வழங்கும் இசையின் ராஜா இசைஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
2: நித்யா, உங்களுக்கு 100 வயசு தாண்டியோ வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கா?
3: பாப்போம், அந்த உலகம் எப்படி இருக்கு அது பொறுத்து நம்ம முடிவு எடுக்கலாம்.
2: இந்த பதில எதிர்பார்க்கல. சிலருக்கு இந்த மாதிரி 100 வயசு தாண்டிய வாழினோ அல்லது 100 தொற்றுனோ அப்படின்னு ஆசை இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல உதாரணமா இருக்காங்க ஜப்பானியை சேர்ந்தவர்கள் இல்லையா. அங்க ஒகினாவா அப்படின்ற ஒரு தீவுல 100 வயசு தாண்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு வரிய சொல்றாங்க நித்யா, அதை மட்டும் நம்ம புடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 100 வருஷத்தை தாண்டி வாழலாம் நித்யா, தாண்டி வாழலாம்.
3: அப்படியா?
2: ஆமா, அவங்க சொல்லலாம் ஹரா ஹஜிபு.
3: என்னது
2: ஹரா ஹஜிபு?
3: என்ன பயங்காட்டுறீங்க?
2: அதனால
3: நிறுத்திருங்க. 60-70 ஆகும்போது நிறுத்திருங்க. அது ஞாபகம் இருக்கட்டும்.

0: நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
1: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-202-216. செல்லுங்கள் newmtechgroup.com.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சீட்டிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் oneshop.sg.
2: நம்ம நேர்கள் தயாராகி விட்டார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் 8 கட்டையில் இன்று பாடி ஆசத்தி
3: இருக்கின்றார்கள். சில பேர் அவங்களோட குரல் பதிவுலா.
2: ஆனா ஒரு விஷயம் சொல்லும், பெரும்பாலான நேர்கள் எல்லாருமே சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எந்த அளவுக்கு நீங்க இசை வெறியர்கள் அப்படின்னு, அப்படிப்பட்ட பாடுகள்லாம் கேட்டு எங்களுக்குள்ளே ஒரு விஷயம் தோணி இருக்கு. எங்க அது கடல் இருந்தா
3: குதிச்சிடலான்னு.
2: அப்படிப்பட்ட ஒரு பாட்டு. சரி, பாடலோடைய அந்த பகுதி உலேச்சம் கேளுங்களேன்.
3: ரொம்ப வித்தியாசமான ஒரு இசை அப்படின்னு சொல்ல, தனித்துவமான இசை கேட்டாலே தெரிஞ்சிடும் என்ன பாட்டு.
2: 6 வினாடிகளுக்கு ஒளியேற்றதுக்கு விஷம 2 வினாடி ஒளியேற்றிருக்கிறோம்.
3: ஏற்கனவே 6 வினாடிக்கே சில பேர் புகார் சொல்றாங்க, கஷ்டமா இருக்கே அப்படின்னு. ஆனா இன்னைக்கு சுலபமான பாட்டு தான்.
2: யாரெல்லாம் சரியான பதில் சொல்லிருக்காங்க பேர்ல பாத்துக்கலாம்.
3: லவ் லக்ஷ்மணன், சத்யா பழனிசாமி, லக்ஷ்மி, சந்திரன், மகிதரன், ராம், தமிழ், ராணி ஆர்யா, மங்களம், ராஜு, ஹுசைன், சிட்னில இருந்து நம்ம ஸ்ரீதர், மாதவன், சிவா, இன்னும் பல பேர் சரியான பதில் சொல்லிருக்காங்க.
4: வித்தியாசமா
2: பாடிருக்காரு.
5: மாலை வணக்கம் நித்யாவுக்கும் விமலாவுக்கும். முதல் மியூசிக் பட் போட்டீங்களே, அந்த பாடல் தலைப்பு வந்து முத்து குளிக்க வாரிகளாங்கப்பா, மூச்சை அடைக்க வாரிகளா.
3: எனக்கு அப்படி டிஎம்எஸ்
5: பாடல் விமலாவும் நித்யாவும் நன்றி, வணக்கம். நான் சிவா பேசுகின்றேன்.
3: டிஎம்எஸ் பாடின மாதிரி இருக்கு,
2: ரொம்ப அருமையா பாடியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரியான பதில் சொன்ன எல்லா நேர்களுக்காகவும் அனுபவி ராஜா அனுபவி படுத்திருந்த பாடல்.
3: வாங்க எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கலாம்.
2: இது படத்துடைய தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
3: ஏன்
2: வாழ்க்கை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நித்யா.
3: நீங்க என்னமோ தத்துவம் சொல்ல வரீங்க அந்த உலகத்துக்கு.
2: குடிங்க அனுபவிங்கன்னு சொல்ல வந்தேன்.

0: வானொலி பக்கமா வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி கோபால் நன்றி.
1: இப்ப நேர்களும் நன்றி சொல்லுவாங்க, ஏன்னா ஒரு சில இடங்கள்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. வெப்பநிலை 25°C 34°C இடைப்பட்டு இருக்கும்.
0: மாலை மணி 5 நிலவரப்படி சிங்கப்பூர்ல PSI எனும் காற்று தூய்மை கேட்டுக்கூடிய தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே நன்றி மழைக்கு. வடக்கு பகுதியில 123 மேற்கு பகுதியில 148 மத்திய பகுதியில 149 இருக்கிறது.
1: தெற்கு பகுதியில 94 கிழக்கு பகுதியில 119 பதிவாகிருக்குங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
0: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணிரைஸ். மாலை 4 மணி முதல் 28 மணி வரை டீ கடை ஆதரவு.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள். 9 6 8 ஒலி 9 6 8 ஒலி.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்

0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம். உங்கள் துணை டீ கட. இப்போது நேரம் ஸ்ரேகமாலிமணி 5:06 ஆகிவிட்டது நித்யா. இன்னும் சில தினங்கள்ல நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போற பாட்டு இன்றைக்கு ஒரு சிறப்பு விருதுன பலருக்கு இந்த காலகட்டத்துல, இந்த விழா காலத்துல ரொம்ப உறுதுணையாக அன்பாக அரவணைச்சு அவங்களுக்குன்னு ரொம்ப அழகான விஷயங்களை நிறைய வந்து உழைப்போட, மக்களுடைய ஒத்துழைப்போடு நிறைய விஷயங்களை, தொண்டொழிகளுடைய ஒத்துழைப்போடு நிறைய விஷயங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. அவர் தான் சந்திக்க இருக்கின்றோம். திரு அன்பரசு ராஜேந்திரன், தலைமை நிர்வாக அதிகாரி சிண்டா அவர்களை வருக வருக வழிவகுத்திருக்காங்க.
1: ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகிறது. இன்று நம்முடைய சிங்கப்பூர் இந்திய குடும்பங்கள்ல வந்து ப்ரொஜெக்ட் கிஃப்ட் என்பது வந்து அந்த தீபாவளி கொண்டாட்டத்துடன் ஒன்றிணைந்த ஒன்றாக மாறிவிட்டது. இந்த கோவிட் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லிட்டில் இந்தியாவில் வந்து அந்த ப்ரொஜெக்ட் கிஃப்ட் பூத்தை நான் வைக்கல. அதுக்கே நிறைய பேர் கோவப்பட்டாங்க, ஏன் வைக்கல? ஏன்னா சில வீடுகளில் வந்து அந்த முதல் துணி எடுக்கிறதுக்கு முன்னாடி அல்ல அந்த தீபாவளிக்கு வேண்டிய பொருட்கள் வாங்குவதற்கு முன்பாகவே அவர்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்து அவர்களுடைய அந்த சேமிப்பிலிருந்து ஒரு 5 வெள்ளியோ 10 வெள்ளியோ அந்த நன்கொடை இதில் போட்டுட்டு இப்படிதான் ஆரம்பிக்கணும் என்ற அந்த ஒரு விழுமியத்தை வந்து பல ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறாங்க. நானே வந்து சிண்டாவுடன் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்பில் இருப்பதனால நான் பார்க்குறேன். அந்த சிறு பையன் வந்து அந்த சிறு பெண் வந்து என்று பெரிய அவங்களே ஒரு தாயாக தந்தையாக மாறும்போது அவர்கள் அந்த பழக்கத்தை கொண்டு வரும்போது இது வந்து இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. இது வந்து நம்முடைய சிங்கப்பூர் குடும்பங்களோட ஒன்றிணைந்த ஒன்று. நம்முடைய நோக்கமே இதுதான், அதாவது தீபாவளி வந்து இருப்பவர்களும் இல்லாதவர்களுக்கு உதவி செய்வது. நம்ம வந்து சிங்கப்பூர் இந்திய சமுதாயத்தை வந்து ஒரு பரிவு மிக்க ஒரு சமுதாயமாக உருவாக்குவதுதான் நம் நோக்கம். எல்லாருமே வந்து என் வீடு என் குடும்பம் இருந்துட்டா உதவி தேவைப்படுவர்களுக்கு அங்கு குரல் கொடுப்பதற்கும் தோள் கொடுப்பதற்கும் ஆள் இல்லாம போயிருவாங்க. அதனாலதான் நம்ம இந்த ப்ரொஜெக்ட் கிஃப்ட் ஆரம்பிச்சோம். இது வந்து இன்று வரை சிண்டா வந்து வழி நடத்தினாலும் இதற்கு பின்புலமாக நிறைய பேர் இருக்காங்க. தொண்டூழி அமைப்புகள் இருக்கிறாங்க, தொண்டூழியர்கள் இருக்காங்க, வர்த்தக அமைப்புகள் இருக்கின்றார்கள், அடித்தள அமைப்புகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருமே வந்து இந்த திரைக்கு பின்னால் உழைக்கின்ற உழைப்பாளிகள். சிண்டா வந்து இவங்களை எல்லாரையும் ஒருங்கிணைத்து நாம் வந்து இந்த ப்ரொஜெக்டை கொண்டு செல்கிறோம். 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல குடும்பங்களின் உதவி தேவைப்படுகிற பல குடும்பங்களின் மகிழ்ச்சிக்கும் அந்த தீபாவளி காலகட்டத்தில் நான் எங்களிடம் பணம் இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய மகிழ்ச்சி குன்றிவிடக்கூடாது என்ற அந்த பெருந்தன்மையினால நிறைய பேர் உழைக்கிறாங்க. அதுதான் உண்மையான தீபாவளி கொண்டாட்டமா நாங்கள் கருதுறோம்.
0: சிறப்பா சொன்னீங்க,
2: ரொம்ப அழகா. அதுவும் ப்ரொஜெக்ட் கிஃப்ட் ஹாட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மொத்தம் 8 இடங்கள்ல இந்த வருஷம் நடத்த இருக்கீங்க. இந்த முன்னெடுப்பு எதை பற்றியது?
1: இந்த ப்ரொஜெக்ட் கிஃப்ட் வந்து முதல்ல வந்து நம்ம லிட்டில் இந்தியா தான் ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ வந்து நம்முடைய சமுதாயம் வந்து ஒரு மூப்படையும் சமுதாயம் என்பதோட பலருக்கு வந்து பல்வேறு நெருக்கடிகள், நாங்கள் வந்து குழந்தைகள்லாம் கூட்டிட்டு அங்கே வர முடியலை அப்படிலாம் சொல்லும்போது நம்ம வந்து அந்த திட்டத்தை மறு ஆய்வு செய்யலாம். ஏன் வந்து நம்ம அவர்களுக்கு குடியிருக்கிற அங்கேயே செல்லக்கூடாது, அவர்களுடைய வாசலுக்கு செல்லக்கூடாது, அவர்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் இந்த ப்ரொஜெக்டிவ் நிலை பெற வேண்டும் என்பதற்காக தான் நம்ம வந்து 8 அடித்தள அமைப்புகளின் அந்த அந்த வட்டாரங்களை தேர்ந்தெடுத்து அங்கு வந்து இதை நடத்துகிறோம். இது ஏன் அப்படின்னா இதுக்கு மிகப்பெரிய இன்னொரு காரணமும் இருக்குது. அதாவது இதை வந்து வெறுமனே ஒரு அன்பளிப்பு பை கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகவோ இல்லை அவர்களுக்கு அந்த பற்றுச்சீட்டு கொடுக்குற ஒரு நிகழ்ச்சியாகவோ ஆக்காம ஒரு கொண்டாட்டமாகும். முன்பெல்லாம் வந்து கம்பத்து வீடுகளில் இருக்கும்போது இல்லை நம்முடைய ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து நம்ம எல்லாருமே வந்து அண்டை வீட்டார் யாரா இருந்தாலும் நம்ம வந்து கொண்டாடுவோம் இல்லையா. ஆனா இப்போ வந்து அந்த அவசர நிலை காரணமாக எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம், பக்கத்து வீட்டில் யாரு கூட தெரிய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக கொண்டு வரும்போது அங்கு வந்து பல்வேறு பேர் இருக்கிறாங்க. நம்முடைய ஒளி மற்றும் வசந்தம் கலைஞர்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க. நம்முடைய வர்த்தக அமைப்புகள் வந்து அவங்களால முடிஞ்ச அந்த பற்றுச்சீட்டு அந்த அன்பளிப்பு பைய கொடுக்குறாங்க. சிண்டா பற்றுச்சீட்டு கொடுக்கிறது, ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு இந்திய உணவகம் ஒரு தடபுடலான விருந்து கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கே வருவர்களுக்கு வந்து நான் வந்து ஒரு பயனாளி என்ற அந்த உணர்வு இல்லாமல் இது என்னுடைய குடும்பம், இது எனக்காக கொண்டாடப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி, நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பல நேரங்களில் அவங்க அந்த குழந்தைகள் சொல்றது வந்து பார்த்தியா நம்ம சிங்கப்பூரோட தனித்தன்மை தான், நம்ம கஷ்டப்பட்டாலும் தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்காங்க என்ற அந்த இந்த இந்த இந்த மன உறுதியை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே சொல்லும்போது அவர்களுக்கு எந்த சிரமம் வந்தாலும் அதற்கான தீர்வு அவங்க காண முடியும். அதான் நம்முடைய நோக்கம்.
2: அருமை, அருமையா சொன்னீங்க. இந்த ஆண்டு ப்ரொஜெக்ட் கிஃப்ட் திட்டத்துல என்னென்ன புதிய மாற்றங்கள் வந்து நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? அது மட்டும் இல்லாம இப்ப சமூகத்துல உள்ள வெவ்வேறு தரப்பினரும் அவங்க ஒன்றிணைந்து அவர்களுக்கு சிறப்பான தீபாவளி அனுபவத்தை வழங்க என்னென்ன முயற்சிகள் இந்த முறை எடுத்திருக்கீங்க?
1: முதல் வந்து நம்முடைய அந்த அன்பளிப்பு பைகளில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சில மாற்றங்களை செய்திருக்கின்றோம். அதாவது இந்த வருடம் ஃபேப் ப்ரைஸ் ஃபவுண்டேஷன் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட முக்கால்வாசியான அந்த அன்பளிப்பு பைகளுக்கு அவங்க வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அதையும் தவிர்த்து அது அதில் வந்து எப்படி நம்முடைய இந்திய மரபு இந்திய உணவுகளை கொண்டு வரும்போது தான் நம்ம வந்து லிட்டில் இந்தியா லீஷா மூலமாக அங்கே உள்ள சில கடைகளின் ஆதரவோடு இந்திய உணவுப் பொருட்களையும் நம்ம கொண்டு வந்திருக்கின்றோம். பற்றுச்சீட்டுகள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 120 பற்றுச்சீட்டை சிண்டா கொடுக்கின்றது. அதாவது ஒரு கொண்டாட்டம்னா வயிறாறு உண்ணணும் இல்லையா, அதனால தடபுடலான ஒரு விருந்து. அதாவது அவர்களுக்கு வந்து அன்றைக்கு வந்து வயிறு நிரம்பும் போது தான் மகிழ்ச்சியும், அதான் நம்முடைய நோக்கம். அது போக மீடியகாப் கலைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த மீடியகாப் கலைஞர்கள்லாம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வருகிறார்கள். அவர்களுக்கு வந்து எவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து வேலை நெருக்கடி இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பல வேலை அலுவல்கள் இருந்தாலும் வந்துடுறாங்க. ஒட்டுமொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தொண்டூழியர்களும் இருக்கிறார்கள், அரசாங்க அமைப்புகள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 8-9 அரசாங்க அமைப்புகள் அவர்களுடைய பங்களிப்பும் இங்கே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கிறோம். சிபிஎஃப், ஐஎம்டியோட அந்த ஸ்கேம் ஷீல்ட், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கிறாங்க. மிக முக்கியமாக அங்கு வருபவர்கள் எல்லாருக்குமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்திருக்கின்ற எல்லாருடைய ஒரே ஒருமித்த நோக்கமே வந்து பயனாளர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பயனாளர்கள் எந்த ஒரு தோய்வையும் பெற்றுவிடக்கூடாது. நான் வந்து இங்கே பற்றுச்சீட்டை பெறுவதற்காக வருகிறேன், நான் அன்பளிப்பை பையை பெறுவதற்காக வருகின்றேன், இந்த மனச்சோர்வு வராமல் இது உங்களுக்கானது, இது எங்களுக்காக எங்களுடைய ஒரு மிகப்பெரிய குடும்பம் வந்து கொண்டாடுகிறது என்ற ஒரு மகிழ்ச்சி நிலையை கொண்டாடுவது தான் ஆரம்பம். அதே நேரத்தில் தீபாவளி இன்னும் 3-4 வாரங்கள் இருக்குதுன்னா அதான் நான் எப்பவுமே சொல்றது, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு காலகட்டமும் தேவையில்லை, மகிழ்ச்சியா எப்பவுமே இருப்போமே. ஏன்னா இம்மாதிரியான குடும்பங்கள்ல வந்து சிரமம் என்பது அவர்கள் வாழ்க்கையோட ஒன்றியதாகவே இருக்குது, ஒவ்வொரு நாளும் ஒரு சிரமம் இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்துல மகிழ்ச்சி அங்கே கரை அந்த ஒரு 3-4 மணி நேரத்துக்கு மகிழ்ச்சி கரை புரண்டோடும் போது அதுவே அவங்களுக்கு ஒரு ஒரு மன வலிமையை தரும். அதுதான் நம்ம நோக்கம் கூட.
2: ரொம்ப அழகான ஒரு முயற்சி. பல்வேறு அமைப்புகள் நித்யா எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பண்டைய காலத்தில் இந்த மாதிரியான உதவிகளை செய்யறதுக்கு முன் வரும்பொழுது நேரம், உழைப்பு, அதாவது
1: பொதுவாக நிறைய பேர் வந்து சிண்டான துணைப்பாட வகுப்பு மட்டும்தான் ஸ்டெப் துணைப்பாட வகுப்பு
3: நானும் சென்றிருக்கேன்.
1: அதனாலதான் நீங்க வந்து மிக சிறந்த படைப்பாளரா இருக்கு.
3: ஆமா அப்படி சொல்லுங்க.
1: ஆனா சிண்டா வந்து ஒரு சுய உதவி குழு இல்லையா, செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஆனா நம்முடைய அமைப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. மற்ற சுய உதவி குழுக்கள் வந்து கல்வியில மட்டும்தான் பெரும்பான்மையான கவனத்தை செலுத்துறாங்க. நாமளும் கல்வியில மட்டும் அதிகம் சிரத்தை எடுத்து பண்ணாலும் கூட நம்மளுக்கு வந்து பரந்துபட்ட சிங்கப்பூர் இந்திய சமுதாயத்தை பார்த்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அதனாலதான் நம்ம இதுல வந்து குடும்ப சேவை நிலையம் இருக்குது, ஃபேமிலி சர்வீஸ் சென்டர். அங்க உள்ள நம்ம வந்து இந்த சோசியல் இஷ்யூஸ், நிதி பிரச்சனை இவற்றையெல்லாம் பார்த்துக்கொள்றோம். இதையும் தவிர்த்து இளையர்களுக்கான நிகழ்ச்சிகள், திட்டங்கள், சிறார்களுக்கான திட்டங்கள், குடும்பம் அவர்களை வலுபடுவதற்கான திட்டங்கள் பார்க்கும்போது ஒட்டு மொத்தத்துல ஆண்டு முழுவதும் பல்வேறு திட்டங்கள் நடைபெறுகிறது. ஸோ இன்று இந்த இந்த எட்டு ப்ரொஜெக்டிவ் ஹார்ட்லேண்ட்ஸ்க்கு வருபவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா சிண்டாவுடைய பயனாளர்கள். இவங்க வந்து நம்முடைய ஃபேமிலி சர்வீஸ் சென்டர் மூலமா ஆண்டு முழுக்க பயன்பெறுகிறார்கள். நம்முடைய அடிப்படை சித்தாந்தமே சிண்டால வந்து ஒரு முறை நீங்க உதவி செய்தா அந்த குடும்பம் அந்த சிக்கல்ல இருந்து மீண்டு வருவது ரொம்ப கஷ்டம். இது வந்து ஒரு ஒரு ஒரு அடிப்படையான விஷயம். அவர்களுக்கு வந்து நாம் தொடர்ந்து கை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா அதே நேரத்துல ரொம்பவும் செய்யக்கூடாது. அப்படி ரொம்பவும் செஞ்சிட்டோம்னா அவங்க வந்து ஒரு ஒரு முயற்சி எடுத்து செய்ய மாட்டாங்க. எல்லாரும் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட அதான் சிண்டா இருக்க பாத்துக்கிறோம் அந்த ஒரு மன எண்ணத்தையும் நாம வந்து அதை விதைக்க கூடாது. எந்த நேரத்துல செய்யணும், எந்த நேரத்துல விலகி வரணும் என்ற அந்த அந்த நீக்கப்போக்கு தன்மை இருக்கணும். நம்ம இந்த குடும்பங்களிடம் நிறைய கருத்தரங்கள், பட்டறைகள் நடத்தும் போது உங்களுடைய சிரமங்கள் வந்து தொடர்ந்து வராது. அதை நீங்க திட்டமிட்டு அதை அந்த தீர்வு கண்டீங்கன்னா அந்த சிரமங்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அது வந்து நம்ம வந்து அதை வந்து தீர்வு காணலாம். பெரும்பான்மையான நேரங்கள் அது வந்து நிதி சார்ந்த சிக்கலா தான் இருக்கும். ஆனா அதை வந்து அவங்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செய்து அவர்கள் ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டோம்னா அது வந்து அவர்களுக்கு வந்து ஒரு தீர்வா அமையும். ஆனா அடிப்படையில் நம்ம தொடர்ந்து சொல்வது சிங்கப்பூர்ல வந்து ஒரு குடும்பம் முன்னேறணும்னா கல்வி ரொம்ப முக்கியம். அதை எந்த காலகட்டத்திலையும் விட்டு விடாதீங்க. தொடர்ந்து நம்ம வந்து கல்வியில மேம்பாடு கண்டாதான் நம்முடைய சமுதாயம் ஒரு வெற்றி பெற்ற சமுதாயமாக மாறும்.
2: ரொம்ப அழகாக முக்கியம்.
3: ஆமா,
2: இருந்தாலும் என்ன செய்யறதா இருந்தாலும்
3: முன்னாள் ஆசிரியர் சொல்றாரு, கேட்டுக்குங்க எல்லாரும்,
2: மாணவிய சொல்றாங்க.
3: சரி, இப்ப தீபாவளி கொண்டாட்டத்துக்கு வருவோம். சிறப்பான ஒரு விஷயம் நீங்க செஞ்சிருந்தீங்க, அதாவது சிண்டாவின் முயற்சிகளை ஒன்றாக மூத்தோரை வந்து முஸ்தபா சென்டருக்கு நீங்க அழைச்சிட்டு போய் அவங்களை வந்து ஷாப்பிங், தீபாவளி ஷாப்பிங் எல்லாம் நீங்க செய்ய வச்சீங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இந்த இரவு விருந்திலும் அப்புறம் தீபாவளி ஒளியூட்டு விழாவிலும் நம்ம மூத்தோர்கள் கலந்து கொண்டாங்க. நம்ம மூத்தோர்கள் கலந்து கொண்ட பிறகு அவங்க எப்படி உணர்ந்தாங்க, அவங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாங்க, இந்த சமூகத்துல நம்ம சமூகத்துல இந்த தீபாவளி கொண்டாட்ட உணர்வை வந்து இந்த ஒரு முயற்சி எப்படி அது வந்து பரப்பி இருக்கு, கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: இந்த திட்டம் வந்து இரண்டு நோக்கில் அமைக்கப்பட்டது. இது வடிவமைக்கப்பட்ட போதே இரண்டு சாரார நம்ம வந்து சென்றடைய வேணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. ஒன்று நம்முடைய மூத்தோர், இன்னொன்று நம்முடைய இளையர்கள். நம்முடைய மூத்தோர் வந்து இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் குடும்பத்துக்காகவும் உழைத்து உழைத்து உழைத்து இன்று அவங்களுடைய அந்திம காலகட்டத்தில் ஓய்வில் இருக்கிறாங்க. பலருக்கு வந்து தனித்து விடப்பட்டு விட்டுறார்கள். பல்வேறு காரணங்களுக்காக தனித்து விடப்பட்டு வீட்டிலேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் கூட அவங்களுடைய அடிப்படை சிக்கல் என்னென்னா பேசுவதற்கு ஆள் இல்லை. வீட்டில் தொலைக்காட்சி மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேசுவதற்கு அந்த ஆட்கள் இல்லை. அதனால் நம்ம வந்து அவங்களை வெளியில் கொண்டு வரணும், அவங்கள வந்து மற்றவர்களுடன் கலந்துரையாட வைக்கணும், அந்த மகிழ்ச்சி உணர்வை கொண்டு வரணும், அதே நேரத்தில் ஒரு நல்ல இரவு விருந்து கொடுக்கணும். அதே நேரத்தில் நிறைய பேர் நான் இரண்டு மூன்று வாரத்துக்கு கொடுத்துருக்க நான் டோர் நாக்கிங் எக்ஸசைஸ் வாடகை வீடுகளுக்கு சென்று அவர்களை பார்க்கும்போது அவங்க சொல்கிறதே தான், அப்பா நான் வந்து அந்த ஒளிவூட்டை வந்து நான் டிவியில் தான்ப்பா பார்த்துருக்கேன், கூட்டிகிட்டு போறியா அப்படின்ட்டு ஒரு ஒரு அதாவது எனக்கு கிடைத்த ஒரு மிக பெரிய பாக்கியம் வந்து சிஓ சிண்டா தவிர நிறைய குடும்பங்களுக்கு நான் ஒரு மகனாக இருக்கின்றேன். அதனால அவங்க சொல்றது இந்த அப்பா நீ கூட்டிட்டு போறியா, நீ புள்ள மாதிரி சொல்லுங்க சொல்லி கூட்டிட்டு போங்க அப்படி சொல்லும்போது நமக்கு வந்து அந்த ஒரு நெருடல் இருக்கியா, அந்த அந்த நம்ம சொந்த அப்பா அம்மா கேட்கற மாதிரி தான். ஸோ அதனால நம்ம வந்து சரி இவங்களை கொண்டுட்டு போகணும் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து இந்த பண நெருக்கடியினால அவங்க வந்து பலர் வந்து பல ஆண்டு காலமா ஒரு புதிய துணி வாங்கலை
2: சிங்கப்பூர்ல.
1: ஆமா இருக்கிறாங்க, இது வசதி குறைந்த குடும்பம் இல்லையா, அதே மூத்தோர் அவங்களுக்கு வருமானம் இல்லை அதனால. சோ அதையும் சொல்றாங்க, நான் கடைசியா வாங்கினது வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா, அதனாலதான் பார்த்தோம் ஏன் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வரக்கூடாது, ஒரு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஒரு ஒரு திருவிழாவா அவங்களுக்கு கொண்டு வரக்கூடாது என்பதற்காக. இன்னொன்று வந்து நம்ம வந்து சமூக சேவையில் என்னன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வாங்கி கொடுக்கறத விட அவங்களே
3: தேர்ந்தெடுக்கிற
1: உரிமையும் அந்த மகிழ்ச்சியும். அதனால நம்ம என்ன செஞ்சோம்னா நாங்க உங்களுக்கு 100 வெள்ளி பற்றுச்சிட்டு கொடுக்கறோம், உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கோங்க. சோ சில சொல்லுவாங்க எனக்கு நிறைய துணி இருக்குப்பா, எனக்கு வந்து அந்த மேசை விரிப்பு இருக்கு இல்லையா அது ஒண்ணு வேணும், அந்த வெள்ளை கலர்ல ஒண்ணு இருந்துச்சு அது எங்கன்னு தெரியல. சோ ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு தேவைகள். ஒருத்தங்க சொல்லுவாங்க எனக்கு வந்து அந்த பூச்சாடி ஒண்ணு ரொம்ப வருஷமா வாங்கணும்னு பாக்குறேன், எனக்கு வசதி இல்லை. சோ அதனால நம்ம வந்து என்னன்னா அவங்க எல்லாருக்கும் துணி தான் தேவைன்னு நினைக்க கூடாது. சோ அந்த 100 வெள்ளியை கொடுக்கும் போது அவங்களுக்கு வேண்டியதை அவங்க வாங்கிக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. சோ இது வந்து மூத்தோர். நம்ம இளையர்கள் வந்து என்னன்னா அடுத்த தலைமுறை இவர்களை சார்ந்ததுதான். நம்முடைய சமுதாயம் வெற்றி பெறணும்னா இளையர்களை இன்றைய நம்ம உருவாக்க வேண்டும். அவர்கள் கல்வியில சிறந்து விளங்கும் அதே நேரத்துல அவர்கள் வந்து ஒரு பரிவு மிக்க சமுதாயத்திற்கான தூணாகவும் இருக்கணும். என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று மட்டும் இருந்தா அது போதாது, மற்றவர்களையும் அவங்க வந்து தங்களுடையவர்களாக நினைக்க வேண்டும். அதனாலதான் இளையர்களையும் நம்ம கொண்டு வந்தோம். சோ என்ன ஆகுதுன்னா ஒரு இளையர் ஒரு மூத்தோர் இவர்கள் வந்து ஒரு 3-4 மணி நேரம் ஒன்றாக பயணிப்பார்கள். முஸ்தபாக்கு போவாங்க, அங்க போய் வேண்டிய பொருட்களை வாங்குவாங்க. அது வாங்குறதோட அந்த 2-3 மணி நேரத்துல அவர்களுக்கு இடையே இருக்க அந்த உரையாடல் இருக்கு இல்லையா, அந்த உரையாடல் பாத்தீங்கன்னா 2 சாராருக்குமே வந்து அவர்களுக்கு ஒரு மன வலிமையை கொடுக்கிறது. நான் இளையரிடம் கேட்டேன் எப்படி இருந்துச்சு, ஐயோ சார் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எனக்கு வந்து தாத்தா பாட்டி இல்ல அவங்களும் பேசும்போது சில சொல்றாங்க எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியாது. சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எல்லாருக்குமே ஒரு மன மகிழ்ச்சி. உண்மையிலே என்ன கேட்டீங்கன்னா இதுதான் உண்மையான தீபாவளி. இந்த நிறைய பேர் சோ கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல வந்துருந்துறாங்க. அவங்க வந்து அந்த ஒளியூட்ட பார்க்கும் போது நான் என்னுடைய ஃபேஸ்புக்ல கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், அந்த அந்த அந்த அம்மா வந்து கை கூப்பி ரொம்ப நன்றி தம்பி உனக்கு எல்லா எல்லா வல்ல இறைவன் எல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது
2: ஆமா
1: காசு பணம்லாம் நம்மளுக்கு
2: பண்ணக்கூடிய.
1: அதாவது இம்மாதிரியான தேவைகளை தான் நம்ம வந்து பூர்த்தி செய்யணும். பொருளாதார நெருக்கடி நிதி உதவி எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஆனா இம்மாதிரியான உதவிகள் இம்மாதிரியான உதவிகளை நம்ம செய்யும் போதுதான் அவர்களுக்கும் அந்த மன தோய்வு வராது. சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடைப்பட்டுக்கு இருக்கிற அந்த உணர்வு இருக்கிறதுனால வெளியில கொண்டு வரும்போது அது அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது. குறிப்பா நமக்கு இளையர்கள் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தொடர்ந்து இளையர்களை வந்து நம்ம தொண்டுள்ளையர்களா கொண்டு வரோம். ஏன்னா பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் வந்து தான் சார்ந்த ஒரு சமுதாயமா மாறிவிடக்கூடாது என்பதற்கு என்ற ஒரு அக்கறை சிந்தாவுக்கு இருக்குது. இந்த சமுதாயம் வெற்றி பெறணும்னா எல்லாருடைய பங்கும் இருக்குது, குறிப்பா இளையர்களோட பங்கு. ஏன்னா இன்னும் ஒரு 20-30 ஆண்டுகள்ல நான் இருக்க போறதில்லை, அவர்கள் தான் இருக்க போகிறார்கள். இந்த சமுதாயம் அவர்களுடைய கைகள் தான் இருக்குது, ஆக அவர்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இந்த புது திட்டத்தை இது 3-4 ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து செய்து வருகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் விரிவடைந்து கொண்டே வருகிறது. இப்போ என்னன்னா நிறைய பேர் கேட்கறாங்க நாங்களும் வரணும் நாங்களும் வரணும். எங்க பக்கத்து வீட்டுல அந்த அம்மா போனாங்க, இன்னும் யாரும் கூப்பிடல, இன்னையும் கூப்பிடுங்க நானும் பாவம் தான் அப்படின்னு தொடர்ந்து இம்மாதிரியான முயற்சிகள்ல சிண்டா தொடர்ந்து ஈடுபடும்.
2: ரொம்ப அழகான ஒரு விஷயம் பாத்தீங்களா, இவ்வளவு அழகா இருக்கு. வயசுல மூத்தவங்களையும் ஒரு இளையரையும் ஒரு விழிப்புணர்வு நித்யா, அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிறோம், அவங்களும் நிறைய விஷயங்கள சின்ன குழந்தைங்க நினைக்கிறாங்க பிள்ளைங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இளமையா உணர்வாங்களே, ஏ இது வேணும் அது வேணும்னு. ரொம்ப அழகா இருக்கு கேக்குறது சார். இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்க நேரத்துல சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பத்தி பேசியாகணும். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக தீபாவளி வாழ்த்துக்களை அனுப்புமாறு நீங்க பொதுமக்களுக்கு நீங்க அழைப்பு விடுத்திருந்தீங்க, எப்படி இருந்தது வரவேற்பு, சில வாழ்த்து செய்திகள் எங்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா?
1: அதாவது அந்த வாழ்த்து செய்தி வந்து நம்ம வந்து அந்த அந்த சாதனைக்காக பண்ணலை. நம்ம வந்து மறுபடியும் நான் சொல்றது என்னன்னா, நம்முடைய அதாவது வாயார வாழ்த்தினோம்னா அந்த சமுதாயம் வந்து மானுயர உயரம். அதான் நம்முடைய என்னுடைய குறிக்கோள். நம்ம வந்து ஒருத்தர் வந்து வாயார வாழ்த்தணும்னா அவங்க வந்து வானுயர உயர்வார்கள். ஸோ நம்மளுடைய நோக்கமே வந்து இந்த தீபாவளியின் போது ஒருத்தர் ஒருத்தர் வாழ்த்தணும் என்பதற்காக. அதுக்கெல்லாம் காசு பணம் தேவையில்லைனா மனசு இருந்தா போதும். ஸோ அப்படி பார்க்கும்போது அன்று வந்திருந்த இந்த சில பயனாளர்களே பார்த்தீங்கன்னா அவங்களே வாழ்த்து செய்திகளை அனுப்புனாங்க. சில மூத்தோர்லாம் வந்து எனக்கு இது எப்படின்னு இந்த ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண தெரியாது, தம்பி நீ எனக்கு நான் சொல்றேன் நீ வந்து அதை இது பண்ணிடுறியா அப்படின்ட்டு அவர்களுடைய சிரமங்கள்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இதுதான் நம்முடைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பலம் நான் கருதுறது. அவங்களுக்கு சிரமம் இருக்கிறது, அவங்களுக்கு வந்து நெருக்கடி இருக்குது, ஆனா தங்களுடைய நெருக்கடி சிரமங்கள் மற்றவர்கள் வரக்கூடாது, மற்றவர்களுக்கு நல்லதுதான் வரணும்ட்டு நிறைய அந்த வாழ்த்துக்களை பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கட்டும், நீங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்ல உடல் நலத்தோட இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வாழ்த்துறாங்க இல்லையா. ஸோ இதுதான் அதாவது இந்த இந்த இம்மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் போதுதான் அந்த நல்ல விஷயங்கள் இன்னொரு நல்ல விஷயத்துக்கு இட்டு செல்கிறது. நம்ம வந்து துரதிருஷ்டவசமாக நம்ம வந்து நம்முடைய பணத்தை கொண்டு நம்ம சமுதாயத்தை எடை போடக்கூடாது என்பதுதான் நம்முடைய என்னுடைய கருத்து. அது பணம் அந்த பொருளாதார வசதி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய மக்கள் அவர்களுடைய அந்த ஈரமான மனது இருக்கு இல்லையா, அதான் ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். நிறைய பேர் அதாவது ஒரு காலகட்ட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த எல்இடி ஸ்கிரீன்லயே பத்தல, அவ்வளவு வந்து கொண்டே இருந்துச்சு.
2: நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஹாப்பி ப்ராப்ளம்.
1: ஆமா ஆமா, நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா.
3: ஆமா, ஒரு காலகட்டத்துல நல்ல ஞாபகம் இருக்கு, சென்டாவுடைய ப்ரொஜெக்ட் கிஃப்ட் ஹார்ட் லென்ஸ் நிகழ்ச்சியை வழிநடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு தோரணம் கட்டுவதற்கான ஒரு சிங்கப்பூர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நடத்தி இருந்தாங்க, பயங்கரமா இருந்துச்சுங்களா. அதுல என்ன ரொம்ப அழகான விஷயம்னா, பல இன சமூகத்தினர் எல்லாம் ஒன்றிணைந்து அவங்க கேக்குறாங்க எப்படி, எனக்கு சீன மலைக்காரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, எப்படி இதை கட்டுறதுன்னு சொல்லி நமக்கே தெரியாது. சில பேருக்கு அவங்க ரொம்ப மும்முரமா அதை கத்துக்கிட்டு அவங்க அவங்க செய்யறாங்க, நம்ம எப்படியாவது அடிக்கணும் அந்த ஒரு அங்கீகாரத்துன்னு. ரொம்ப அழகா இருந்தது.
1: அதான் அதாவது நம்முடைய தனித்தன்மையை வந்து நம்ம வந்து பல இன சமுதாயம் நம்ம வந்து தனித்து இருக்க முடியாது. சிங்கப்பூர் இந்திய சமுதாயம்ட்டு நம்ம தனித்து இருக்க முடியாது. நம்ம வந்து ஒரு பல இன சமுதாயத்தின் போது நம்ம எல்லாரையும் அரவணைச்சுட்டு தான் போகணும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இளையர்கள் சொல்றோம் இல்லையா, இந்த ப்ரொஜெக்ட் கிஃப்ட் ஹார்ட்லென்ஸா இருக்கட்டும், நம்முடைய சிண்டாவோட திட்டங்களா இருக்கட்டும், வெறும் இந்திய இளையர்கள் மட்டும் இருப்பதில்லை, மற்ற இனத்து இளையர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா நிறைய சீன இளையர்கள் மலாய்க்காரன் இளையர்கள்லாம் அவங்களுடைய நோக்கமே வந்து அவர்கள் இங்க வந்திருக்கிற பயனாளர்கள் வந்து இன ரீதியாக நாங்க பாக்கல, அவங்க வந்து இந்தியர்களா இருக்கலாம், ஆனா அவங்க எங்களுடைய தாத்தா பாட்டி மாதிரி, எங்களுடைய அங்கிள் மாதிரி, என்னுடைய மாமா சித்தப்பா மாதிரி அப்படிங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதான் நம்முடைய சிங்கப்பூரனுடைய தனித்தன்மையை.
2: இப்ப இந்த காலகட்டத்துல தொழில்நுட்பம் வந்து இந்த மாதிரியான முயற்சிகளை இன்னும் பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்குது, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிய வருது, அது எப்படி உங்களுக்கு இன்னும் உதவியா அமைஞ்சிருக்கு சார்?
1: இப்ப வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, இப்போ எல்லா வயதினருமே சமூக ஊடகங்கள்ல இருக்கிறாங்க, வெவ்வேறு சமூக ஊடகங்கள்ல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த செய்திகளை கொண்டு சொல்றோம், வீடியோஸ் அதாவது காணொலிகளை நம்ம வந்து சிறு சிறு காணொலிகளை போடுறோம். முன்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் காணொலிகளை வந்து பேசுவதற்கே தயங்குவாங்க, ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்ல விரும்புறேன் சார், ஏன் நேத்து கூட ஒரு அப்பா சொன்னாரு என்கிட்ட, நீ வீடியோ எடுப்பா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல இதுல என்ன இருக்கு. சோ அவர் வந்து அந்த காணொலியில என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு உதவினா வந்து கேளுங்க, அமைதியா உட்காந்துட்டு கஷ்டப்படாதீங்க, இதை நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அவர் வந்து முன் வந்து சொல்லும் போது அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கமா இருக்கு. அதே மாதிரி வெவ்வேறு வயதினருக்கு இளையர்களுக்கான அந்த காணொலி இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், டிக்டாக்கா இருக்கட்டும், இப்ப நான் கூட சில டிக்டாக்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா இளையர்களை
3: கவரணும்.
1: இந்த மாதிரி சமூக ஊடகங்களுடைய அந்த அந்த வீரியத்தை நம்ம பயன்படுத்தணும், வெவ்வேறு நிலையில அதை வந்து நம்ம பயன்படுத்திக் கொள்கின்றோம். அதன் மூலமாகவும் சிண்டா பற்றி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சென்று சேர்கிறது.
3: ஆமா சரி சார், இறுதியாக இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொன்னீங்க, இப்ப நம்ம நேயர்களும் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் சிண்டா வழி நடத்தும் ஏதேனும் ஒரு முக்கியமான திட்டங்களுக்கு நானும் உதவி செய்யணும் பங்களிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க எப்படி முன் வரலாம், எப்படி அவங்களுடைய பங்களிப்பை வழங்கலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லிருங்களேன்.
1: நிச்சயமா, அதாவது இந்த முயற்சி வந்து இது வந்து ஊர் கூடி தேர் இழுக்கிற விஷயம். ஒரு ஒரு சமுதாயத்தின் பிரச்சனையை வந்து ஒரு நாளிலையோ இல்ல ஒரு சில ஆண்டுகளையோ நம்ம பண்ண முடியாது. சிந்தா தோற்றுவிட்டு 35 ஆண்டுகள் ஆகிட்டு இன்றும் நாம் வந்து தொடர்ந்து இந்த சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக உழைத்து கொண்டிருக்கின்றோம். ஆக எல்லாருடைய பங்கும் இதுல இருக்கிறது. இப்ப வந்து இந்த ப்ரொஜெக்டிவ் ஹாட்லைன்ஸ் எடுத்துக்கிட்டா கூட அது கிட்டத்தட்ட 500,000 வெள்ளி வருது. ஆனா நிறைய பேர் வந்து கொடுக்கறாங்க. குறிப்பா இந்த நிறைய பேருடைய சம்பளத்திலிருந்து வருகிற பணத்தை வைத்துக் கொண்டும் அரசாங்கத்தோட மானியத்தை வைத்துக் கொண்டும் நாம் செய்கிறோம். நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம்தான், இது பெருமைக்காக சொல்லல, இது நம்முடைய சமுதாயத்தின் வெற்றியாகவும் நான் கருதுறேன். எந்த ஒரு இந்திய அமைப்புமே இவ்வளவு பணம் செலவழிப்பதில்லை. நாம் ஒரு ஆண்டுக்கு 35 மில்லியன் வெள்ளியை நாம் செலவு செய்கிறோம் இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக. 30,000 தனி நபர்களை சென்றடைகிறோம். இது நம் மக்களுடைய பணம், அரசாங்கமும் மானியம் இருந்தாலும் கூட மக்களுடைய பணம். இதை நம்ம திருப்பி கொடுக்கிறோம். ஆக பொருளாதார ரீதியில நம்ம வந்து உதவி செய்ய முடியும். அதே நேரத்துல நம்முடைய நேரத்தையும் நம்ம வந்து தொண்டுள்ளீராக நம்ம வந்து கொடுக்க முடியும். ஆக நம்ம செய்ய வேண்டியதுலாம் ஒரே தான். ஒரு www.sinda.org.sg போனீங்கன்னா அங்க வாலண்டியர்ஸ் இருக்கும். அதுல வந்து நீங்க எம்மாதிரியான தொண்டு ஊழியம் செய்ய விரும்புறீங்களோ அதை பண்ணலாம். நீங்க வந்து குழந்தைகளுக்கு வாசிக்க கத்துக் கொடுக்க விரும்புறீங்களா, பண்ணலாம். நீங்க வந்து எனக்கு வாசிப்பதற்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சியில வந்து நீங்க உதவி செய்யலாம். நீங்க வந்து ஒரு நெறியாளராக நிகழ்ச்சி நெறியாளராக இருக்குன்னு விரும்புறீங்களா, பண்ணலாம். நீங்க வந்து ஒரு மூத்தோரிடம் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பேசணும்னு நினைக்கிறீங்களா, வாங்க. அதாவது நம்முடைய வாசல் என்றுமே திறந்து இருக்கும், வாங்க.
2: உண்மையிலே இந்த தீபாவளி காலகட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் பொழுது எல்லாரும் ஒன்றிணைந்து நீங்க சொன்ன மாதிரி தேர் எழுக்கிற மாதிரி ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கீங்க. அது பலருடைய மனசுல போய் பதியுது இல்லையா, அது ஒரு பெரிய நல்ல ஒரு சந்தோஷமான தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு. அது இந்த தீபாவளி மட்டும் இல்லாம எல்லா நாளும் தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கணும். தான் தனிச்சு இல்ல, தன்னை சுற்றி ஒரு பெரிய சமுதாயமே இருக்கு அப்படின்ற உணர்வை வந்து இது மாதிரி தனித்து வாழக்கூடியவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கு. அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய முகம் தெரியாத பலர், பேர் சொல்ல விரும்பாத பலர் இருக்கலாம், பல நிறுவனங்கள், பல தனி நபர்கள் இருக்கலாம், அனைவருக்கும் இந்த நேரத்துல நன்றி.
1: நான் தான் நன்றி சொல்லணும், ஏன்னா இது இது வந்து நிறைய பேருடைய உழைப்பு. அதாவது இறுதியான ஒரே ஒரு விஷயம், அதாவது நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு தனி நபருக்கு உதவி செய்யும் போது அந்த தனி நபர் பல தனி நபர்களாக மாறி ஒரு குடும்பத்திற்கு அது செய்கின்ற உதவி ஆகிறது. அந்த குடும்பம் பல குடும்பங்களாக மாறி அந்த பிறகு ஒரு சமுதாயமாக மாறுகிறது. ஆக நாம் மட்டும் முன்னேறி செல்லக்கூடாது, நாம் மூடன் சேர்ந்து மற்றவர்களை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அப்படி சென்றாதான் நம்மளுக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும். நான் என்னால் முடிந்தது ஒரு 3 பேருக்கு உதவி செய்திருக்கிறேன் அப்படிங்கும்போது அடுத்த முறை நீங்க தீபாவளி முறுக்க சாப்பிடும் போது உங்களுக்கு மன மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா மற்றவர்களும் மகிழ்ச்சி கொண்டு
3: வந்திருக்கேன்,
1: அதுதான் உண்மையான மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது.
2: தீபாவளின்னு அதன் அர்த்தம் சேர்ந்து கொண்டாடுங்க. சார், இவ்வளவு நேரம் இவ்வளவு அழகான பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டு திரு அன்பரசு ராஜேந்திரன், சிந்தாவின் தலைமை நிர்வாக அதிகாரி, உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம்.
3: உங்க பேரை போலவே எப்போதும் நீங்க அன்பு செலுத்திக் கொண்டே இருக்கணும்.
1: அதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் உங்க 2 பேர் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, வாயால வாழ்த்திக் கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் என்னால அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுது. ஆக இந்த வாய்ப்புக்கு நன்றி 2 பேருக்குமே, நித்யாவுக்கும் விமலாவுக்கும் ரொம்ப நன்றி, ஒலிக்கும் நன்றி, அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து எங்களுடன் பயணிக்குங்கள். நாம வந்து இந்த இந்த சமுதாயத்தின் ஒரு வெற்றிகரமான சமுதாயமாக மாற்றுவோம். இனிய தீபாவளி வாழ்த்துகள்
2: உங்களுக்கும் அனைவருக்கும். தீபாவளி வாழ்த்துகள்.

0: இன்னும் ஒரு மாசம் கூட இல்ல நித்யா, தீபாவளி கொண்டாட்டங்கள் வந்துவிடும். அப்படிங்கப்பா
1: பாருங்க, இந்த மாதிரி பாடல் ஒளிபரப்பும் போது இந்த மாதிரி அழகான சில உரையாடல்கள் வந்து நம்ம ஒளி 9-6 இடத்துல நடத்தும் போதுதான் தீபாவளி உணர்வே வருது. விமலா
0: உண்மைதான் நித்யா, அதே மாதிரி நம்மளை மட்டும் நினைக்காம மற்றவர்களை நம்ம நினைச்சு முடிஞ்ச வரைக்கும் பெருசா செய்யணும் இல்ல.
1: கண்டிப்பா
0: அள்ளி கொடுக்கணும் இல்ல, கிள்ளி கொடுத்தா கூட போதுங்க.
1: விபத்து நேர்ந்திருக்குங்க, பிகே நோக்கி செல்லும் எஸ்எல்இ ஈஷனுக்கு பிறகு அந்த இடத்துல விபத்து நேர்ந்திருப்பதால 4-ம் தடம் பாதிக்கப்பட்டிருக்கு.
0: எம்சிஏ நோக்கி செல்லும் ஏஒய் கிளமெண்டி அவென்யூ 6 இருந்து ஜலம்பூலி நெடுக நெரிசல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு. மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
0: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: தக்காளி ஏற்றது நல்ல அழகான உருண்டையா செவேல் இருக்கக்கூடிய தக்காளி. இவை லேசா புளிப்பு தன்மையோட இருக்கும். நம்ம மீன் குழம்புக்கும் தக்காளி சட்னிக்கும் இவை தாங்க பொருத்தமா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
5: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
4: விலை எப்படி?
5: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
0: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-2-2196. செல்லுங்கள் newmtechgroup.com. மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப் ஒரு சிரிப்பு.

0: திரையிலிருந்து குட்டி ஜிவி பிரகாஷ்குமாரும் சித்ராவும் வழங்கிய பாடலை கேட்டோம்.
1: நேரு சரியாக சிங்கப்பூர் மலிசபத்துல இப்போது 5:44 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: டீ கடை.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
3: என்ன சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
4: ஆமா,
3: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
4: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
3: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: Productions பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை November 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். October 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg

0: முதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: நேரம் சரியாக 5:49 ஆயிருச்சு. வேலை முடிச்சு கிளம்பலாமா வேணாமா? நெரிசல் அதிகமா இருக்குமா இருக்காதா?
2: விபத்து
0: நேர்ந்திருக்குங்க. வுட்லண்ட்ஸ் புகைத்திமா ரோட்டை நோக்கி செல்லும் ஸ்டீவன்ஸ் ரோட் பெல்மோரல் ரோடுக்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து நேர்ந்திருக்கு.
1: பி கே நோக்கி செல்லும் அசலி ஈஷனு கருகில் 4 தடத்தில் விபத்து.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
7: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
8: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
7: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
9: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
10: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றை செல்லுங்கள் oneshop.sg.
11: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
12: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
11: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
12: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை. என் 1 கேம்பல் லேன்.

0: கமகமனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: ஆவி பறக்கும் டீக்களை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: வணக்கம். மாலை மணி 6, மீடியகோப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழில். புதிதாய் பட்டம் பெற்றவர்கள் தங்களது முதல் வேலையை பெறுவதற்கு அரசாங்கம் உதவ வேண்டியிருக்கலாம் என்று அதிபர் தர்மன் சண்முகரத்னம் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவால் தொடக்கநிலை ஊழியர்களுக்கான தேவை மாறிவரும் வேளையில் இது அவசியமாகிறது என்றார் அவர். வேலைவாய்ப்பில் முதல் அடியை எடுத்து வைக்க முடியாமல் போனால் இளையர்கள் தங்கள் எதிர்காலத்தின் மீதுள்ள நம்பிக்கையை இழக்கலாம் என்று அதிபர் தர்மன் சொன்னார். இளையர்கள் தங்களது முதல் வேலையை பெறுவதற்கு அரசாங்கம் தனியார் துறையுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றார் அவர். திரு தர்மன் பாங்காக்கில் நடக்கும் உலக வங்கி நிகழ்ச்சியில் பேசினார். AI வேலைகளை பாதித்தாலும் உற்பத்தி துறை, பசுமை எரிசக்தி, சுகாதார பராமரிப்பு ஆகியவற்றில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகலாம் என்று அவர் குறிப்பிட்டார். சுகாதார அறிவியல் ஆணையம் அடுத்த ஆண்டு முதற்பாதிக்குள் சுகாதார பராமரிப்பு தொழில்துறை ஆலோசனை மன்றத்தை அமைக்கவிருக்கிறது. சுகாதார அமைச்சர் ஆங் யி காங் அது குறித்து இன்று அறிவித்தார். சுகாதாரத்துறையில் வரும் வாய்ப்புகள், ஆபத்துகள் ஆகியவற்றை மன்றம் அடையாளம் காணும்.

சுகாதார புத்தாக்க பிரிவின் ஆற்றல்களுக்கு மெருகூட்டும் ஆலோசனைகளை அது வழங்கும். கொள்கை மேம்பாட்டில் துறை வல்லுநர்களின் கண்ணோட்டங்களை கருத்தில் கொள்ளும் பணியையும் மன்றம் மேற்கொள்ளும். சுகாதார பராமரிப்புத்துறை விதிமுறைகளை வகுக்கும் முன்னணி அமைப்பாக அறிவியல் ஆணையம் திகழும் என்று திரு ஓங் கூறினார். நல்ல விதிமுறை கட்டமைப்பு நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும், அதே நேரம் பயன் தரும் புத்தாக்க தீர்வுகளையும் கண்டறியும் என்றார் அவர். இந்நிலையில் சுகாதார அறிவியல் ஆணையம் புத்தாக்க தீர்வுகள் விரைவாக நோயாளிகளை சென்றடைய உதவும் மூன்று முக்கிய முயற்சிகளை மேற்கொள்கிறது. மருந்து உருவாக்கத்திலும் மருந்தக சோதனைகளிலும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் சிகிச்சை முறைகள், அவற்றுக்கான விதிமுறைகளை வரைய பிரிட்டனின் சுகாதார பராமரிப்பு ஒழுங்குமுறை அமைப்புடன் ஆணையம் சேர்ந்து பணியாற்றும். 60 வயதும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கும் கிட்டத்தட்ட 200,000 தட்டம்மை தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. பெரியவர்களுக்கான தேசிய தடுப்பூசி திட்டத்தில் அது சேர்க்கப்பட்ட பிறகு இந்த எண்ணிக்கை பதிவானது. இந்த காலகட்டத்தில் தடுப்பூசிக்காக 40 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான மானியம் வழங்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு கூறியது. இதனால் தகுதி பெறும் மூத்தோர் குறைந்த செலவில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முடிகிறது. ஜூன் மாதத்திலிருந்து தடுப்பூசிக்கான கட்டணத்தை மெடிசேஃப் மூலம் செலுத்த அனுமதி வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் இறுதிக்குள் சுமார் 34,000 பேர் அந்த வசதியை பயன்படுத்தியுள்ளனர். தடுப்பூசி போட்டுக்கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். சிங்கப்பூரில் உடற்குறையுள்ளோருக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க திறன் பயிற்சி திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. SG எனேபிள் அமைப்பின் திட்டம் தகவல் தொடர்பு, சுகாதாரம், உணவு பானம், தளவாடம் உள்ளிட்ட மேலும் 5 துறைகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 2030 800 பேருக்கு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு வழங்குவது இலக்கு. வேலையில் சேருவோருக்கு ஓராண்டு வரை ஆதரவும் வழங்கப்படும். உடற்குறையுள்ளோரை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு முதல் 6 மாத சம்பளத்தை வழங்கும் புதிய முயற்சியும் அறிமுகமாகியுள்ளது. மேலும் தகுதி பெறும் பயிற்சி வகுப்புகளுக்கான கட்டணத்தில் 95% வரை மானியம் வழங்கப்படும். உடற்குறையுள்ளோரின் வாழ்நாள் கற்றலை மேம்படுத்தும் விழாவில் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. சிங்கப்பூரின் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் SIT லேர்ன் எனும் புதிய வாழ்நாள் கற்றல் வாழ்க்கை தொழில் மேம்பாட்டு பள்ளியை திறந்துள்ளது. பல்கலையின் இந்த ஆண்டுக்கான பட்டமளிப்பு விழாவில் அது குறித்து அறிவிக்கப்பட்டது. திறன் மதிப்பீடு, கல்வியை தொடர்வது, வாழ்க்கை தொழில் மேம்பாடு, தொழில்துறை பங்காளித்துவம் போன்றவற்றை ஒருங்கிணைக்கும் தளமாக பள்ளி விளங்கும். வாழ்க்கை தொழிலை மாற்றுவது பற்றிய ஆலோசனை, எதிர்காலத்துக்கு தயாராக உள்ள ஊழியர் அணியை உருவாக்குவது ஆகியவற்றில் பள்ளி கவனம் செலுத்தும். திறன்கள் அதிக முக்கியத்துவம் பெறும் சூழலில் அனைவருக்கும் பயிற்சி வாய்ப்புகள் கிடைப்பது உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. சிங்கப்பூரில் தகனம் செய்யப்பட்டவர்களின் அஸ்தியை கடலில் கரைக்க புதிய படகு சேவை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. தேசிய சுற்றுப்புற அமைப்பு அடுத்த ஆண்டு பிற்பாதையில் ஈராண்டு சோதனை திட்டத்தை தொடங்கும். பாசிர்பஞ்சாங் படகுத்துறையிலிருந்து வாரந்தோறும் படகு சேவை வழங்கப்படும். ஒரே படகில் பல குடும்பங்கள் பயணம் செய்யலாம். ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் 50 வெள்ளி கட்டணம் வசூலிக்கப்படும். மரண எண்ணிக்கை கடந்த ஆண்டு 26,500 இருந்தது. அது 2040 40,000 உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை சிங்கப்பூரில் அஸ்தியை கரைப்பதை விரும்புவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. சோதனை காலத்தில் மக்களின் வரவேற்பும் கருத்துகளும் ஆராயப்படும். கூடுதல் விவரங்கள் அடுத்த ஆண்டு வெளியிடப்படும். சிங்கப்பூரில் புகைமூட்டம் மோசமடைந்தால் பள்ளிவாசல்களில் அத்தியாவசியமற்ற வெளிப்புற நிகழ்ச்சிகள் நிறுத்தப்படும். 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும். நிலவரத்தை பொறுத்து தொழுகை ஏற்பாடுகள் மாற்றப்படலாம் என்று முயிஸ் எனும் சிங்கப்பூர் இஸ்லாமிய சமயமன்றம் கூறியது. தினசரி தொழுகைகளுக்கும் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கும் பள்ளிவாசல்கள் தொடர்ந்து திறந்திருக்கும். புகைமூட்டம் அதிகரித்தால் இஸ்லாமிய பள்ளிகளிலும் பள்ளி வாசல்களில் செயல்படும் பாலர் பள்ளிகளிலும் வெளிப்புற நடவடிக்கைகள் மாற்றியமைக்கப்படும். சிங்கப்பூரின் காற்றின் தரம் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. இன்று மாலை 5 மணி நிலவரப்படி 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு மத்திய வட்டாரத்தில் 152 பதிவானது. மேற்கில் 151, கிழக்கில் 138, தெற்கில் 118, வடக்கில் 114. குறியீடு 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை என கருதப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7:00 மணிக்கு கேட்கலாம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: பள்ளியோர் சிலர் வெளியோர் தமை பார்த்தா ஏ புரிக்கு வாத்தா ஏ மகராசர்கள் உள்ள காலித நிலை யாமேனும் நினைவா தலையாகிய அறமே தரும் கரிகாலன் படையாம் கடல் வாளிகள் புடை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான் வருவான்.

0: படத்தை பாத்துட்டீங்க போல,
1: பாத்துட்டேன்.
0: முதல் பாடல வந்திருக்கு போல.
1: இந்த படத்தை பத்தி நிறைய பேசி ஆகணும்.
0: நீங்க வந்து பண்டாடி பத்தி பேசுவீங்க, நான் பந்தா பத்தி பேசுவேன்.
1: பந்தாவா?
0: பந்தா
1: போய் இப்ப பந்தா ஆயிடுச்சா? விஜய் சேதுபதி உங்களுக்கு வந்த சோதனை.
0: ஆனாலும் படம் எப்படி இருக்கு அப்புறமா சொல்றேன்.
1: சரி, மண்டாடி திரைப்படம் விமலா, நான் வந்து இப்போது ஓடிடி தளங்கள்ல வந்துருச்சு. இந்த படத்தை ஏன் நான் திரையரங்குல பாக்கல அப்படின்னு ஒரு வருத்தம் எனக்கு நிச்சயமா இருக்கு. அவ்வளவு அருமையாக காட்சிகளை எடுத்திருந்தாங்க, கதையும் வேக வேகமா போயிட்டு இருந்தது. அது ஒண்ணு சொல்லணும், சில அந்த பின்னணி காட்சிகள் பிளாஷ்பேக் எல்லாம் இருந்தது இல்லையா விமலா, அதுல எப்பப்ப எதுல வந்து கவனம் செலுத்தணுமோ அதுல செலுத்திட்டு நேர கதைக்குள்ள போயிட்டாங்க. எடுத்த உடனே கதைக்குள்ளதான் போயிட்டாங்க. என்ன ஆச்சு, ஏதாச்சு, ஏன் வந்து சூரிக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு, இந்த மண்டாடி அப்படிங்கிற இந்த ஒரு அதாவது பாய்மர கப்பல் போட்டிக்கான அந்த பிரச்சனை எதனால வந்துச்சு, நேர கதைக்குள்ள போயிட்டாங்க. ரொம்ப நேரத்தை கடுத்தாம அழகா இருந்தது, அருமையாக இருந்தது. சில இடங்கள்ல எனக்கு அப்படி புல்லரிச்சது சில காட்சிகள்லாம் பார்க்கும் போது. அதுல சூரிய வந்து பல பேர் பாராட்டி இருந்தாங்கங்களா. நான் வந்து எனக்கு சட்டப்புலி அப்படிங்கிற வில்லன் கதாபாத்திரத்துல நடித்த சுஹாஸ், அவரு என்னுடைய கண்ணுக்கு வந்து தென்பட்டாரு. அவருடைய கன்னட பட நடிகர் அவரு. கன்னட படங்கள்ல இவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கலவங்களா. பல முக்கியமான கதாபாத்திரங்கள் வந்து அவங்கள பரிந்துரை செஞ்சா அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. அது அவருடைய தோற்றத்தை பார்த்து பல இயக்குநர்கள் பல தயாரிப்பாளர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பேட்டியின் போது நடிகர் சுஹாஸ் சொல்லியிருந்தாரு, என்னுடைய தோல் நேரத்தை பார்த்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்குள்ள இருக்கிற திறமைய பார்த்துட்டு பார்க்காம அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆக இந்த மண்டாடி படத்தின் இயக்குனர் அவரு இவரை அணுகும் போது சுஹாசுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு. நானா சார், என்ன என்ன நீங்க நடிக்க சொல்றீங்களா அப்படின்னு மதிமாறன் புகழேந்தி கிட்ட சொல்லும் போது, ஆமா உங்களை தான் நாங்க கேட்கிறோம், ஏன்னா இந்த கதாபாத்திரத்துக்கு நீங்க தான் வந்து அதுக்கு பொருத்தமா இருப்பீங்க, நீங்க ஒரு நல்ல திறமையான நடிகரும் கூட அப்படின்னு சொல்லும்போது அவரு ரொம்ப வந்து அவருக்கு கிடைச்ச ஒரு நல்ல பிரேக் அப்படின்னு சொல்லலாம் சுஹாசுக்கு. ஏனையா நடிச்சாரு, எப்படி ஒரு ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு ஒரு ஹீரோ இருப்பாரோ ஒரு கதாநாயகர் இருப்பாரோ அதே சமயத்துல வில்லன்களுக்கும் வந்து நிறைய முக்கியத்துவம்
0: கொடுக்கப்பட்டு
1: வில்லனாக மாறுறாரு அப்படிங்கிற ஒரு பின்னணி கதை இருக்கிறது. அதுல ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாரு சுஹாஸ்.
0: சொல்லிட்டீங்களே, நாளைக்கு விடுப்பெடுத்து எம்சி போட்டு
1: இடி வந்து பல இடங்கள்ல விழுந்துட்டு இருக்கு. வாங்க வானிலை சொல்லுவோம், அது தலையில விடுறதுக்கு முன்பாக, ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. நாளைக்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு முன்னெரிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
0: மாலைமணி 6:13 நிலவரப்படி சிங்கப்பூர்ல பிஎஸ்ஐ எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு நிலவரம் இப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். வடக்கு பகுதியில 92, மேற்கு பகுதியில 157, மத்திய பகுதியில 146,
1: தெற்கு பகுதியில 107 ஆகவும் கிழக்கு பகுதியில 108 ஆகவும் பதிவாகி இருக்குங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோ பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்த சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
4: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
5: ஆமா,
4: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
5: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
4: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
6: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் ஒன்னர் ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70% வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் ஒன்ஷாப்.sg.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும்

0: காதல் பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
2: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 பத்து நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
4: இன்னும் கிளம்பலையா?
5: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
4: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தன. முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
5: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
4: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை சிங்கப்பூர்.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
8: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

0: அழுத்துங்க பொத்தானே, அழுத்திட்டேன். மாறிவிட்டு
1: என்ன எப்ப போல காக்கா குருவி மீன் முதல்ல
0: முதலையா? அது மட்டும் தான் மாறல, சில பேருடைய வாழ்க்கையில முதலையா இருக்கணும். அந்த தத்துவம் நான் அப்புறம் சொல்றேன். இன்றைக்கு நீங்க நினைச்ச மாதிரிலாம் நான் மாறல விம்லா. நான் இன்றைக்கு சாதனை செய்திருக்கும் ஒரு பெண்ணாக மாறி இருக்கின்றேன்.
1: நீங்களே ஒரு சாதனை படித்த பெண்.
0: நன்றி.
1: நீங்க சாதனை படித்த பெண்ணாக வேறொரு பெண்ணாக மாறி இருக்கிறீங்க. இத சொன்னதுக்கு நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் சொன்னதுக்கு எனக்கு ஒரு டேசிஸ் யூ தாய் காவ் வாங்கி கொடுக்கிறேன்.
0: அதுல கொஞ்சம் விஷத்தை போட முதல் குறிப்பு போட ஆரம்பிக்கிறேன்.
1: என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல, சொல்லுங்க.
0: சரி, முதல் குறிப்பு இதுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் சாதனை படைத்த ஒரு பெண். 1960 காலகட்டத்துக்கு நம்ம போக போறோம் விம்லா. அந்த காலகட்டத்துல நாசா வழி நடத்திய அப்போலோ மிஷன், இதை பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். புகழ் பெற்றிருந்தது அந்த காலகட்டத்தின் போது, ஒரு பெரிய சாதனையும் படைச்சிருந்தது. இந்த அப்போலோ மிஷன்ல எனக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. என்னுடைய குழுல 100 பேருக்கு நான் அவங்களுக்கு பயிற்சி அளித்து அவங்க இந்த நாசா அப்போலோ மிஷனை வெற்றிகரமா வழிநடத்தி இருந்தாங்க. அதான் முதல் குறிப்பு. இரண்டாவது குறிப்பு, சாப்ட்வேர் என்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஆரம்பிச்சதே
1: என்னாலதான்.
0: மூன்றாவது குறிப்பு, 1969 மனிதர்கள் நிலாவில கால் பதிக்கிறதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கேன். நான் யார்? நான் ஒரு பெண். அதோ நான் இந்த சாதனை படைத்த முதல் பெண் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் எனக்கு இருக்கு.
1: அப்படின்னா யார்னா என்பதை கண்டுபிடிச்சு பதில் சொல்லுங்க. 9 6 7 8 8

0: என்ன பாட்டுமா இது, ரொம்ப புதுசா இருக்கே.
1: ஜெயில இரண்டு பாடல் படம் கொஞ்ச நாள்ல வெளியே வரவிருக்கிறது இல்லையா?
0: அக்டோபர் 15ஆம் தேதி வெளிவர போகுது அப்படின்னு பச்சைக்கிட்டு சொன்னது.
1: ஆமா விமலா, அதனாலதான் இந்த பாடல் இப்பவே நம்ம பிரபலப்படுத்துவோம்
0: அப்படின்றீங்க.
1: நம்மளுடைய பட்டியல இந்த பாடல் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இப்பவே நம்ம நேர்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் பிரபலப்படுத்திடுவோம்.
0: இந்த வார வெள்ளிக்கிழமை நீங்க பாடலை எதிர்பார்க்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாக்களிக்கவும் தவறாதீங்க.
1: அது மட்டும் இல்லாம இந்த வாரம் அனிருத்தின் வார,
0: அதனால அவருடைய பாடல்கள் உங்களுக்காக வியாழக்கிழமை இடம்பெறாது. அப்படி தீபாவளி மாதிரி கொண்டாட்டம் மேல கொண்டாட்டம் தான் போங்க.
1: இப்ப வாங்க சாலையில எப்படி கொண்டாட்டமா இருக்குன்னு பாப்போம்.
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: நியூ பிரிட்ஜ் சாலை நோக்கி செல்லும் அப்பர் கிராஸ் ஸ்ட்ரீட் அங்க சாதுரை சாலை கரையில் நெரிசல்ல.
1: துவாசை நோக்கி செல்லும் AYE நொமென்டன் பார்க் எக்ஸிட் அருகில் போக்குவரவு மெது வடைஞ்சிருக்கு.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
1: இன்று அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு,
0: ஒரு யூரோ ஒரு வெள்ளி 43 காசு,
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுன் ஒரு வெள்ளி 69 காசு,
0: ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு,
1: 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 32 காசு,
0: அதுவே 100 இலங்கை ரூபாய் 39 காசு,
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 வெள்ளி 19 காசு. என்ன
0: குறைஞ்சிருச்சு?
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: வழக்கமாகவே தீபாவளின்னா கோழி சம்பல் கோழி மசாலா இருக்கும். அந்த சமையலுக்கு இன்னும் சுவை சேர்க்கிற மாதிரி அன்னாசி அச்சார் சமைச்சு கொடுத்து பாருங்க. சாப்பிடுறவங்க பிரமாதமா இருக்குங்க அப்படின்னு நிச்சயமா சொல்லுவாங்க. அன்னாசி அச்சார், இந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள்: சுத்தம் செய்யப்பட்ட அன்னாசி பழம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி கொள்ளுங்க. அதோட கொஞ்சம் கடுகு, சிவப்பு மிளகாய் 2 அல்லது 3, கொஞ்சம் வினிகர், இஞ்சி அத நீள்வாக்குல மெல்லிசா வெட்டி கொள்ளுங்க, சின்ன வெங்காயம் 4 மெல்லிசா வெட்டி கொள்ளுங்க, பட்டை, அன்னாசி பூ 1 தேக்கரண்டி, மிளகாய் தூள், கொஞ்சம் சில்லி சாஸ் சாந்து, இவற்றோட உப்பு வெல்லம் தேவையான அளவு. இப்ப செய்முறைய தெரிஞ்சுக்கலாம். கடாயில எண்ணெய் சூடானதோட கடுகு சேர்த்துருங்க. கடுகு வெடிச்சதோட வெட்டி வச்சிருக்கோம் வெங்காயத்தையும் இஞ்சி சேர்த்து தாளிங்க. பட்டை, ஸ்டாயினிஸ் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்ல வாசம் வரும்போது அதுல மிளகாய் தூளை சேர்த்துருங்க. அதுல கொஞ்சம் தண்ணீரை விட்டு அதுல சில்லி சாஸ், வினிகர் இதையும் சேர்த்து கொள்ளுங்க. கொதி வரும்போது அதுல வெட்டி வைத்திருக்கும் அன்னாசி பழத்துடைய துண்டுகளை சேர்த்து கொள்ளுங்க. இந்த கலவையை கொஞ்சம் மூடி வேக விடுங்க. அதன் பிறகு கலவை நல்லா வெந்து வரும்போது சுவைக்கு ஏற்ற வண்ணம் உப்பையும் வெள்ளத்தையும் சேர்த்து கொள்ளுங்க. அதன் பிறகு பதமா வரக்கூடிய அன்னாசி அச்சார சுவைச்சு பாத்தீங்கன்னா நீங்களே உங்க சமையல் திறமைய பாராட்டுவீங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.
1: டீக்கடை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய.

0: பத்தாத்திரையிலிருந்து சித் ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம் சாய் அபயங்கருடைய இசையில. அப்புறம் பத்தாலாம் பாத்துட்டீங்க, நீங்க மண்டாடி சொல்றீங்களே, நீங்க பத்தா பாத்தீங்களா வார இறுதியில எப்படி இருந்தது?
1: உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு திரைப்படம், மனித உறவுகளை ரொம்ப அழகான ஒரு திரைப்படம். அனித்யா, ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் மாறுறான், எல்லாரும் வந்து ஒரு நல்லவங்களா மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, ஆனா வெளியில இருக்க ஒருத்தர் வந்து நமக்கு சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சு நம்ம இன்னும் நல்லவரா மாறுறோம். அந்த ஒரு அழகான பயணத்தை அந்த சின்ன பையனுக்கும் சரி விஜய் சேதுபதிக்கும் ஏற்படுது, ரொம்ப அழகா இருந்தது. வாய்ப்பு கிடைச்சா பாருங்க,
0: கண்டிப்பா பாக்குறோம். இப்ப வாங்க சாலையில என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கலாம்.
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: துவாசி நோக்கி செல்லும் பிஐ கிளமெண்டி அவென்யூ 6 அந்த பகுதியிலும், துவாசி நோக்கி செல்லும் ஏவாய் பயணி சாலை கருகிலும் விபத்துகள் நேர்ந்திருக்கு.
0: அடுத்ததாக ஏவாய் நோக்கி செல்லும் சிடிஇ பேலஸ்டே ரோட் எக்ஸிட் அருகில் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க, சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
5: அழைங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-202-1196. செல்லுங்கள் newmtechgroup.com.
6: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
6: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
6: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில். ஒரு நிறைய சிறப்பு.
1: ஒன்னு ரெண்டு மூணுட அங்குதுல இன்றைக்கு சாதனை படைத்த ஒரு பெண்ணாக மாறி இருக்க எனக்கும் அப்போலோ மிஷனுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்த விமலா.
2: யார் அந்த பெண்மணி? இந்தியா யாராக மாறி இருக்காங்க? யார் அவங்களுடைய உடல்ல நுழைஞ்சிருக்காங்க கேட்டு போயிருது.
1: ஆமா, நாகா சொல்லிருக்காரு.
3: வணக்கம் விமலா.
1: வணக்கம்.
3: நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் நான் நினைக்கிறேன் மேரி ஜாக்சன். மேரி ஜாக்சன் அவங்க ஒரு இன்ஜினியர் நினைக்கிறேன். ஓகே, நாகா பசை கூட.
1: ரொம்ப நன்றி நாகா. மேரி ஜாக்சன் என்பவங்க அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் பொறியியலாளர், அது மட்டும் இல்லாம ஒரு கணித மேதையும் கூட.
2: ஆனா அவங்க இல்ல, நீங்க
1: அவங்க இல்ல.
2: ஆஹா,
1: நான் வேற
2: இருந்தாலும் நம்ம நேர்கள் மங்களம், சிந்து ரமணன், ரஞ்சித், ராஜேந்திரன், பரமேஸ்ராஜ், கேரலைன், டக்ஷின், டரேன், சந்திரன், ஆஸ்திரேலியில இருந்து சாமுவல், சந்திரசேனா, தியாகராஜன், மைமூ, நண்பு, புஷ்பா, என பலர் சரியான பலர் சொல்லிருக்கீங்க.
1: என்ன பதில்? யார் அந்த பெண்மணி? யாருடைய ஆவி என்னுடைய உடம்புல இருக்கு அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்க போறோம்.
2: அதுக்கு முன்னாடி ஆட்டம் போட வைக்கும் பாடலை உங்களுக்காக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: டீக்கடை.

0: இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கும் போது தீபாவளி புதிய வெளியீடான தளபதி படங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும்.
1: அது ஒரு கால நித்யா. இப்ப வந்து சஞ்சய் அவருடைய படத்தை நம்ம எதிர்பார்க்கணும், ஏன்னா அவர் கதாநாயகனாக அறிமுகமாக இருக்காரு.
0: ஆமா ஆமா, நம்மளுடைய சிக்மா ஹீரோ இல்லையா.
1: ஆமா,
0: பாப்போமே அந்த படம் வெளி வரும் போது அப்பா கிணையா இருப்பாரா.
1: நிச்சயமா வருவாரு என்பதை பொறுத்திருந்து பாக்கலாம். இருந்தாலும் விஜய் படத்துல மிஸ் பண்ணுவோம்.
0: நீங்க மிஸ் பண்றத அவர் உணர்ந்து இருப்பாரு விம்லா. அவ்வளவு மிஸ் பண்றீங்க நீங்க.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: துவாசை நோக்கி செல்லும் PIE கிளமெண்ட் அவென்யூ 6 கருகில் விபத்து நேர்ந்திருப்பதால கிளமெண்ட் அவென்யூ 6 நெடுக நெரிசல் 3 தடத்தை தவிர்த்துடுங்க.
0: துவாசை நோக்கி செல்லும் AYE பயணியர் எக்ஸிட் அருகில் விபத்து நேர்ந்திருக்குங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
5: ஆர்கேஜி நெய் சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
6: தொலைக்காட்சி
1: அட
6: வானொலி
1: அடடா
6: மின்னிலக்கம்
1: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
7: அது போதும்,
8: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி வானொலி மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
7: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
8: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333398888 மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.

0: அலைகடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: மனசுல
2: உள்ளதை மனசுல
0: இருக்கிறது
3: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
4: மாறினாலோ மாறினாங்க நித்யா, இன்றைக்கு உங்களை குழப்பும் விதமாக மாறி இருக்கேன் அப்படின்னு பார்த்தா
5: நம்ம
4: முக்கிய பங்காற்றிருக்கேன். நடந்தது மனிதர்கள் முதல் முதலாக சந்திரன்ல கால் பதிச்சாங்க. அது என்னால்தான் இந்த ஒரு நிகழ்வு எல்லாரும் வந்து ஞாபகப்படுத்தும் நிச்சயமாக. 1969 இந்த ஒரு நிகழ்வு நடந்தது. நிலாவில சந்திரன்ல தர இறங்கினாங்க யாரு, நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் அவருடன் சேர்ந்து பாஸ் எல்ட்ரின், இரண்டு விண்வெளி வீரர்கள் அவங்க தர இறங்கினாங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து வெற்றிகரமாக அமைச்சு கொடுத்ததே நம்மளுடைய மார்கரெட் ஹாமில்டன் அவங்களுடைய குழுவினர்
5: பின்னணியில் இருந்திருக்காங்க.
4: சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எப்படி சொல்லுவோம், அது தனித்துவமானது. அதையும் இந்த தர இறங்கும் இந்த ஒரு நிகழ்வையும் இணைச்சு எப்படி இதை வெற்றிகரமா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கரெட் ஹாமில்டன் அதற்கு நிறைய உழைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தான் முதல் பெண் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து அவங்க வந்து முதல் பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க. சமீபத்துல செப்டம்பர் 30 மார்கரெட் ஹாமில்டன் அவங்க தவறிட்டாங்க விமலா,
5: அவங்களுடைய 90வது வயதுல காலமானாங்க அப்படின்னு செய்தி வழியாகி பலரும் வந்து அவங்களுக்கு புகழாரம் சிவர் சாற்றிருக்காங்க. அவங்களுடைய அந்த பணி வந்து எவ்வளவு அளப்பரியது அப்படின்னு வேற நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. நிச்சயமாக இப்படி பின்னணியில் இருக்கக்கூடியவங்க
4: ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க விமலா, பல பேர் வந்து அது பின்தொடர்ந்து இந்த ஒரு பணியில ஈடுபட்டு வெற்றிகரமாக நிலாவிலையும் சரி விண்வெளியில எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு பணியா இருந்தாலும் வெற்றிகரமாக கொண்டு போகிறதுக்கு காரணம் மார்கரெட் ஹாமில்டன் மாதிரி பல பெண்கள் பல பேர் அவங்க வந்து அவங்களுடைய கடின உழைப்புல அவங்க ஆரம்பிச்சு கொடுத்திருந்தாங்க. பின்வரும் தலைமுறையினர்கள் இதனால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க உழைச்சிருக்காங்க நிறைய.
5: ஆனா அவ்வளவு கவனிக்கப்படுறது இல்லையா?
4: ஆமா,
5: சில நேரங்கள் இந்த மாதிரிதான். உங்க வாழ்க்கையில சில பேர் இருக்கலாம், பின்னணியில உங்களுக்கு உறுதுணையா இருக்கலாம், அவங்களையும் மறந்துடாதீங்க.
4: இது
5: டீ கடை.

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி. நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். 7:00 மீடியாகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழரில். செயற்கை நுண்ணறிவை கண்காணிக்க சுயேச்சையான அனைத்துலக அமைப்பு ஒன்று தேவை என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியிருக்கிறார். AI தொழில்நுட்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், புத்தாக்கத்துக்கு தடையாக இல்லாமல் விதிமுறைகளை கடுமையாக்கவும் அந்த அமைப்பு உதவும் என்றார் அவர். DBS வங்கி ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் திரு வாங் பேசினார். AI தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்த நிறுவனங்களுக்கு உதவும் புதிய திட்டங்களை சிங்கப்பூர் உருவாக்கி வருகிறது. இருப்பினும் மாணவர்கள் அடிப்படை அறிவையும் சுயமாக சிந்திக்கும் திறனையும் வளர்த்துக் கொள்வது அவசியம் என்றார் அவர். AI காரணமாக இளம் ஊழியர்களுக்கு போதிய பயிற்சி கிடைக்காமல் போகலாம் என்றும் திரு வாங் எச்சரித்தார். எனவே அவர்களுக்கு பயிற்சியும் வழிகாட்டுதலும் வழங்குவதில் நிறுவனங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அவர். புதிதாய் பட்டம் பெற்றவர்கள் தங்களது முதல் வேலையை பெறுவதற்கு அரசாங்கம் உதவ வேண்டியிருக்கலாம் என்று அதிபர் தர்மன் சண்முகரத்னம் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவால் தொடக்கநிலை ஊழியர்களுக்கான தேவை மாறிவரும் வேளையில் இது அவசியமாகிறது என்றார் அவர். வேலைவாய்ப்பில் முதல் அடியை எடுத்து வைக்க முடியாமல் போனால் இளையர்கள் தங்கள் எதிர்காலத்தின் மீதுள்ள நம்பிக்கையை இழக்கலாம் என்று அதிபர் தர்மன் சொன்னார். இளையர்கள் தங்களது முதல் வேலையை பெறுவதற்கு அரசாங்கம் தனியார் துறையுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றார் அவர். திரு தர்மன் பேங்காக்கில் நடக்கும் உலக வங்கி நிகழ்ச்சியில் பேசினார். AI வேலைகளை பாதித்தாலும் உற்பத்தி துறை, பசுமை எரிசக்தி, சுகாதார பராமரிப்பு ஆகியவற்றில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார்.

0: சிங்கப்பூரும் புருனையும் நெருக்கடி காலங்களில் அத்தியாவசிய பொருள்களின் விநியோகத்தை உறுதி செய்ய புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. உணவு, கச்சா எண்ணெய், மருத்துவப் பொருட்கள் ஆகியவை அவற்றில் அடங்கும். புருனையிலிருந்து கோழி இறைச்சி, மாட்டு இறைச்சி ஆகியவற்றின் இறக்குமதியையும் சிங்கப்பூர் விரிவுபடுத்தும். விநியோக தடங்கல்களை குறைப்பதும் வர்த்தகம் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்வதும் ஒப்பந்தத்தின் நோக்கம். வர்த்தக உறவுகளுக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் கிரேஸ்வும் புருனையின் மூலவள பயணத்துறை அமைச்சர் அப்துல் மனாஃப் மட்டுசினும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இரு நாடுகளின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் நீடித்த வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கவும் ஒப்பந்தம் உதவும் என்று திருவாட்டிஃபு கூறினார். சுகாதார அறிவியல் ஆணையம் அடுத்த ஆண்டு முதற் பாதிக்குள் சுகாதார பராமரிப்பு தொழில்துறை ஆலோசனை மன்றத்தை அமைக்கவிருக்கிறது. சுகாதார அமைச்சர் ஆங் யிகாங் அது குறித்து இன்று அறிவித்தார். சுகாதாரத்துறையில் வரும் வாய்ப்புகள், ஆபத்துகள் ஆகியவற்றை மன்றம் அடையாளம் காணும். சுகாதார புத்தாக்க பிரிவின் ஆற்றல்களுக்கு மெருகூட்டும் ஆலோசனைகளை அது வழங்கும். கொள்கை மேம்பாட்டில் துறை வல்லுநர்களின் கண்ணோட்டங்களை கருத்தில் கொள்ளும் பணியையும் மன்றம் மேற்கொள்ளும். அறுபது வயதும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கும் கிட்டத்தட்ட 200,000 தட்டம்மை தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. பெரியவர்களுக்கான தேசிய தடுப்பூசி திட்டத்தில் அது சேர்க்கப்பட்ட ஓராண்டில் இந்த எண்ணிக்கை பதிவானது. இந்த காலகட்டத்தில் தடுப்பூசிக்கான 40 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான மானியம் வழங்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு கூறியது. இதனால் தகுதி பெறும் மூத்தோர் குறைந்த செலவில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முடிகிறது. ஜூன் மாதத்திலிருந்து தடுப்பூசிக்கான கட்டணத்தை மெடிசேஃப் மூலம் செலுத்த அனுமதி வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் இறுதிக்குள் சுமார் 34,000 பேர் அந்த வசதியை பயன்படுத்தியுள்ளனர். தடுப்பூசி போட்டுக் கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். சிங்கப்பூரில் உடற்குறையுள்ளோருக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க திறன் பயிற்சி திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. எஸ்ஜி எனேபிள் அமைப்பின் திட்டம் தகவல் தொடர்பு, சுகாதாரம், உணவு பானம், தளவாடம் உள்ளிட்ட மேலும் 5 துறைகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 2030 800 பேருக்கு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு வழங்குவது இலக்கு. வேலையில் சேருவோருக்கு ஓராண்டு வரை ஆதரவும் வழங்கப்படும். உடற்குறையுள்ளோரை வேலைக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு முதல் 6 மாத சம்பளத்தை வழங்கும் புதிய முயற்சியும் அறிமுகமாகியுள்ளது. மேலும் தகுதி பெறும் பயிற்சி வகுப்புகளுக்கான கட்டணத்தில் 95% வரை மானியம் வழங்கப்படும். உடல் குறையுள்ளோரின் வாழ்நாள் கற்றலை மேம்படுத்தும் விழாவில் இந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. சிங்கப்பூரில் தகனம் செய்யப்பட்டவர்களின் அஸ்தியை கடலில் கரைக்க புதிய படகு சேவை அறிமுகம் செய்யப்படவுள்ளது. தேசிய சுற்றுப்புற அமைப்பு அடுத்த ஆண்டு பிற்பாதையில் ஈராண்டு சோதனை திட்டத்தை தொடங்கும். பசிர் பஞ்சாங் படகுத்துறையிலிருந்து வாரந்தோறும் படகு சேவை வழங்கப்படும். ஒரே படகில் பல குடும்பங்கள் பயணம் செய்யலாம். ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் 50 வெள்ளி கட்டணம் வசூலிக்கப்படும். மரண எண்ணிக்கை கடந்த ஆண்டு 26,500 இருந்தது. அது 2040 40,000 உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை சிங்கப்பூரில் அஸ்தியை கரைப்பதை விரும்புவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. சோதனை காலத்தில் மக்களின் வரவேற்பும் கருத்துகளும் ஆராயப்படும். கூடுதல் விவரங்கள் அடுத்த ஆண்டு வெளியிடப்படும். சிங்கப்பூரின் காற்றின் தரம் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. இன்று மாலை 6 மணி நிலவரப்படி 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு மத்திய வட்டாரத்தில் 154 பதிவானது. மேற்கில் 153, கிழக்கில் 139, தெற்கில் 121, வடக்கில் 116. குறியீடு 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை என கருதப்படுகிறது.
1: சொல்லும் பொருளும் ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை. ரயில் சேவையின் நம்பகத்தன்மை குறித்த அறிக்கை மாதந்தோறும் வெளியிடப்படுகிறது. ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: சிங்கப்பூர்களுக்கான
0: ஆதரவு திட்டம் இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
2: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
0: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
2: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
3: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates

0: எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது.
1: என்ன விம்லா?
0: இல்ல சந்தோஷத்தை பத்தி சொன்னேன், நீங்க தப்பால நினைச்சு கூடாது.
1: அப்பப்ப ஏதாவது ஒரு தத்துவத்தை எடுத்து விடுறீங்க, என்னமோ நடக்குது.
0: என்னுடைய ரொம்ப தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, வழக்கமா நீங்க வந்து ரவுடி பேபி ஆகும், நான் வந்து வை பேபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலே நான் தான் ரவுடி பேபின்னு சொன்னாங்க.
2: ஆமா ஆமா ஆமா, புரிஞ்சுக்கிட்டாங்க.
0: அப்படியா இருக்கு,
1: புரிஞ்சுகிட்டீங்க, வந்துட்டீங்க வெளியே.
0: நீங்க ரொம்ப நல்லவங்களா, நான் தான் ரவுடியா
1: பாத்தீங்களா,
0: டேமேஜ் அப்படின்னு இல்லையா. அந்த மாதிரி ஆயிருச்சு.
1: 3 வருஷம் ஆகிய நம்ம நேர்களுக்கு புரியலன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் தான் அப்படி சொல்லிட்டு திரியறவங்க அவங்க கிடையாது. யாரு வந்து அதெல்லாம் சொல்லாம அவங்களுக்குள்ள பதுக்கி வச்சிருக்காங்களோ, ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில இதெல்லாம் வெளியே வரும்
0: அப்படின்றீங்க. இப்ப வந்து பாருங்க என்னென்ன பாடல்கள்.
1: ரோரத்தி படத்துல முத்துமணி கல்யாண விருந்த பாடல கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த பாடல கேட்டிருக்கீங்களா?
3: உன்ன தொட்டு என்ன தொட்டு போனவன பாத்தியா,
1: வெளிவந்த மென்மையான இந்த பாடல் காத்துட்டு இருக்கு. இப்படியாக பாடல்கள் காத்திருப்பதால நீங்க எங்க போக முடியாது.
0: அதேதான் வானொலி பக்கமாக இணைஞ்சிருங்க. 8 மணி வரை உங்களுக்காக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நிகழ்ச்சியை படிச்சிட்டு இருக்கோம்.
1: உங்கள் வைப் பேபி
0: ராணி பேபி. இது டீ கடை.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
6: கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் மான் வரை 5 கிலோமீட்டர் நடை இடம்பெற்றது. நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியா காப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் EBN மற்றும் கிரீன் லைஃப். Fit and Fun Everybody Knows நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.
5: மாலை 4 மணியிலிருந்து 8 மணி வரை டீ கடை. ஒரு சிப் ஒரு சிரிப்பு.

0: ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: விமலா, இந்த பாடலை கேட்கும் போது நிறைய இளையராஜாவுடைய பாடல்கள் நமக்கு ஞாபகம் வரும்.
1: நிச்சயமாக நித்யா, எல்லா சாயலும் இருக்கதான் செய்யுது. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் சோகம், கொஞ்சம் ஒரு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குது.
2: ஆமா, இந்த பாடலை கேட்கும் போது எனக்கு இந்த மூன்று பாடல்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. விமலா,
3: இரு கண்கள் கொண்ட மானே மானே, தேனின் சுவை,
2: இந்த ஒரு பாடல். அடுத்ததாக உண்மையாகவே 80களில் நான் பிறக்கலதான், 87 தான் பிறந்தேன். ஆனா இந்த பாடலாம் வரும்போது அதை அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அப்ப சுட சுட அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஆனா இப்ப கிடைச்சிருக்கு பாருங்க.
1: உண்மையிலேயே வந்து வாய்ப்பு கிடைச்சா இளையராஜர விசிறாக நீங்க இருந்தீங்கன்னா திரையரங்களை போய் அந்த படத்தை பாருங்க.
2: வாங்க அனபெல், செய்தியை சொல்லுவோம்.
4: போக்குவரத்து நிலவரம்
1: சாங்கி நோக்கி செல்லும் ஏசிபி, அங்க சாலை கருகில் வாகனம் பழுதாக இருக்கு.
2: அடுத்ததாக பிஐ நோக்கி செல்லும் பிகேஇ, டர்ஃப் கிளப் அவென்யூ நுழைவாயிறு அருகில் வாகனம் பழுதாக இருக்குங்க.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
5: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
6: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
7: ஆமா,
6: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
7: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
6: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
8: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
9: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
8: சுவையா?
9: இந்த காஃபி.
8: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
9: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
10: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
11: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ட ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் wondershop.sg.
1: நித்யா, உங்களுக்கு 100 வயசு தாண்டியோ வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கா?
2: பாப்ப, அந்த உலகம் எப்படி இருக்கு அதை பொறுத்து நம்ம முடிவு எடுக்கலாம்.
1: இந்த பதில எதிர்பார்க்கல. சிலருக்கு இந்த மாதிரி 100 வயசு தாண்டிய வாழினோ அல்லது 100 தொற்றணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல உதாரணமா இருக்காங்க ஜப்பானியை சேர்ந்தவர்கள் இல்லையா. அங்க ஒகினாவா அப்படின்ற ஒரு தீவுல 100 வயசு தாண்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு வரிய சொல்றாங்க நித்யா, அதை மட்டும் நம்ம புடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், 100 என்ன, 100 வருஷத்தை தாண்டி வாழலாம் நித்யா, தாண்டி வாழலாம்.
2: அப்படியா?
1: ஆமா, அவங்க சொல்றனா ஹரா ஹஜிபு.
2: என்னது
1: ஹரா ஹஜிபு?
2: என்ன பயங்காட்டுறீங்க?
1: அதனால
2: நீங்களும் இளையராஜா விசிறியா? அப்ப நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: வாங்க நேரத்தை சரி பார்த்து விடலாம். 7:31 ஆகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டீ கடை.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
3: சிறு சிறு நினைவுகள் நினைவிலே மலருதே. டவுன் பஸ்
4: இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
0: தெரிஞ்சுக்கலாம். டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தங்க விலை 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 167 வெள்ளி தொண்ணூறு காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
0: சிங்கப்பூர்ல இது புதுசு. என்ன நடக்குது சிங்கப்பூர்ல? என்ன புதுசா எதிர்பார்க்கலாம்? வார இறுதியில பரபரப்பான நம்முடைய F1 கார் பந்தய போட்டிகள் முடிவடைந்தன. அக்டோபர் 9 பதினோராம் தேதி வரைக்கும் சிங்கப்பூர்ல வெற்றிகரமாக நடைபெற்றது. அக்டோபர் 11 நடந்த போட்டியில மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் அவர் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. F1 கார் பந்தய போட்டிகள் முடிவடைஞ்சாலும் விமலா, இந்த F1 போட்டிக்கான பல நிகழ்ச்சிகள் நடவடிக்கைகள் சிங்கப்பூர்ல தொடர்ந்து நடந்துட்டு வருது. அந்த வரிசையில் அக்டோபர் 18 வரைக்கும் இந்த F1 பயன்படுத்திய வாகனங்கள் இருக்கின்றன இல்லையா, அதெல்லாம் வந்து கண்காட்சிக்கு வச்சிருக்காங்க விமலா. கார்டன்ஸ் பை தி வேல சாத்தி பை தி வே நீர்கள் பலரும் நீங்க சென்றிருப்பீங்க. அதற்கு பக்கத்துல தான் இந்த கண்காட்சி கூடத்தை வச்சிருக்காங்க. காலை 11 மாலை 5 வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள், குறிப்பாக 4 அதற்கும் குறைவான பிள்ளைகள், அவங்க இலவசமாக இந்த கண்காட்சிக்கு சென்று அங்க பயன்படுத்திய, அதாவது F1 ஃபார்முலா 1 இந்த கார் பந்தய போட்டியில பயன்படுத்திய பெரிய வாகனங்கள், ரேஸ் காஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
6: அப்ப நான் போல
0: நினைப்புதான். நீங்க உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு போய் இந்த F1 ரேசிங் கார்களை, இந்த வாகனங்களை நீங்க நேரடியாக பாக்குறது மட்டும் இல்லாம அந்த உன்னிப்பா சில விஷயங்கள்லாம் நம்ம கவனிப்போம் இல்லையா, டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பாக்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு.
6: எப்ப வரைக்கும் இந்த நிகழ்வுன்னு சொன்னீங்க?
0: அக்டோபர் 18 வரைக்கும் தாங்க.
6: ஆமா நித்யா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கிம் கார்டஷியன் கிளம்பிட்டாங்களா?
0: ரொம்ப முக்கிய வாழ்க்கைக்கு

0: கூலி திரையில இருந்த பாடலை கேட்டோம் அனிருத். அறிவு கொண்டு வந்த பாடல்
1: இன்னும் சில தினங்களுக்கு அப்புறம் ஜெயில டூன்னு சொல்லுவாங்க.
0: ஆமா ஆமா. அதன் பிறகு
1: தர்மன் திரைப்படத்தை பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம்.
0: இல்ல மன்னிச்சிருங்க, பொங்கல்
2: நினைச்சிட்டேன்.
1: சாங்கி நுகிச்சலும் பிஐ பாசில் அபாக்கர்கள வாகனம் பழுதாகி இருக்கு.
0: அடுத்ததாக வாகனம் பழுதாகி உள்ளது பிஐ நுகிச்சலும் பிகேஇ டெய்ரி ஃபார்ம் ரோடுக்கு பிறகு.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
5: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள். துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 கோயில் 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
6: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
7: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
6: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7ஆம் தேதி வரை மட்டுமே.
8: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ் ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நியூ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம் அல்லது ஸ்போர்ட்ஸ் பிளஸ் பிரீமியர் பிளஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
3: ஒலி 9:08
1: சினிமா சினிமா மிர்ச்சி சிவா
10: கருப்பு தமிழனா உலக தரச்சிக்க வந்த கடவுள்
0: நிமலா. தமிழ் படம் 1-2 பாத்துட்டீங்களா?
1: நிச்சயமா பார்க்காதவர்கள் இருக்க முடியுமா? நம்முடைய சூப்பர் ஸ்டார், அகில உலக சூப்பர் ஸ்டார்,
0: அதாவது பல படங்களுடைய தழுவலை கொண்டு அதை நகைச்சுவையாக மாற்றி அமைச்சு ரொம்ப புதுமையாக ஒரு படைப்பை அவங்க படைச்சிருந்தாங்க.
1: அவ வழக்கமா நம்முடைய மைண்ட் வாய்ஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதை விட என்ன சத்தமா இருக்கு மிர்ச்சி சிவாவுடைய இந்த ஸ்பூப் திரைப்படங்கள்.
0: மிர்ச்சி சிவாவோட சேர்ந்து தமிழ் படம் 2 நடிகர் சதீஷ் அவரோட இணைந்து ஒரு கலுக்கு கலக்கி இருந்தாரு. இப்போது புதிய அறிவிப்பு வந்துட்டு தமிழ் படம் 3 வெளியாக உள்ளது.
1: அடுத்த சுற்று
0: தமிழ் படம் 3 படப்பிடிப்பு இன்னும் சில தினங்கள்ல அவங்க ஆரம்பிக்க போறாங்க. விமலா, தமிழ் படம் 3 சுவரொட்டி பாத்தீங்களா? விமலா
1: இன்னும் பாக்கல, ஏன் சொல்லுங்க?
0: கருப்பு படம் இருக்கு இல்லையா, இணையவாசிகளுடைய கருத்துக்கள் கருப்பு படத்தினுடைய ஏதோ ஒரு ஸ்பூஃப் ஒண்ணு வருது போல இருக்கே.
1: இதுக்காக படத்தை பாக்கலாம் போல.
0: கண்டிப்பாக. வேற என்னென்ன ஸ்பூஃப் இந்த படத்துல நம்ம CS அமுதன் கொண்டு வர போறாரு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கோம்.
1: அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவுக்கு ஒரு போடுங்கப்பா.
0: நிச்சயமா இந்தியன் 2 வரும் நினைக்கிறேன்.

0: அடிப்படை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: 20:45 அடிச்சுங்க. விபத்து நேர்ந்திருக்க உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் ஸ்டீவன்ஸ் ரோட், பால்மோரல் ரோடுக்கு பிறகு இரண்டாம் தடத்தை தவிர்த்துருங்க.
3: அங்க நேரிசல் அதிகமா இருக்கு.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
5: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
0: சுவையாக சமைக்க
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: தக்காளி,
7: டொமேட்டோ தக்காளி, என் டொல்லி பப்பாய பப்பாளியோ, டொமேட்டோ தக்காளி, என் டொல்லி பப்பாய பப்பாளியோ, டொமேட்டோ தக்காளி, என் டொல்லி பப்பாய பப்பாளியோ.
0: தக்காளி வாங்க போறீங்களா? அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பாத்து வாங்குங்க.
8: என்ன சொல்றேன்,
0: ஓவல் வடிவத்துல இருக்கக்கூடிய தக்காளி நீங்க வாங்கினீங்கன்னா அதனுடைய தன்மை கொஞ்சம் கடினமா இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். இந்த வடிவத்திலான தக்காளி சாலட்டோடு சேர்த்து சாப்பிடும் போது சுவையா இருக்கும். அதுவே நம்முடைய இந்திய சமையலுக்கு ஏற்றது. நல்ல அழகான உருண்டையா செக்க செவையில் இருக்கக்கூடிய தக்காளி, இவை லேசா புளிப்பு தன்மையோட இருக்கும். நம்ம மீன் குழம்புக்கும் தக்காளி சட்னிக்கும் இவை தாங்க பொருத்தமா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
9: இன்னும் கிளம்பலையா?
10: பாரு, என் முகப்பொலிவே இல்லாம இருக்கு.
9: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாரா ஸ்மல் தனி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
10: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
9: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரேங்கூன் சாலை, ஃபேர்பாக் MRT அருகில். அழையுங்கள் 6341-51-58.
1: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: டியூ திரையிலிருந்து சாய் அபிங்கரின் மென்மையான பாடலை நாம கேட்டாங்க.
1: சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்கோ.
0: இன்றைக்கு மேகமூட்டமாக இருக்கும், ஆனா நாளைக்கு காலை பொழுதுல இடியுடன் கூடிய மழை அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
1: 7:52 நிலவரப்படி சிங்கப்பூர்ல பிஎஸ்ஐ எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு. வடக்கு பகுதியில 95, மேற்குல 135, மத்திய பகுதியில 115,
0: தெற்கு பகுதியில 94ஆகவும் கிழக்கு பகுதியில 93ஆகவும் பதிவாகி இருக்குங்க.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ். மாலை 4 மணி முதல் 8 மணி வரை
0: டீ கடை
3: ஆதரவு.

0: திங்கக்கிழமை ஆரம்பிக்கும் போதே பரபரப்பா இருந்துச்சு. உங்களுடைய நிகழ்ச்சி கேட்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? அன்பாலடி தடக்க செய்தியே நித்யா, 60 வயது பெண்மணி உலக சாதனையை படைச்சிருக்காங்க, பிளாங்கிங் பண்ணிருக்காங்க 6 மணி நேரம். அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு அவங்களால முடியாம போக அந்த ஜிம் இருக்குல்ல உடற்பயிற்சி கூடத்துல சென்று அவங்களால உடற்பயிற்சி செய்ய முடியல. ஆனா எது என்னால முடியும் அப்படின்னு யோசிச்சு இந்த சாதனையை படைச்சிருக்காங்க அவங்க.
1: அந்த ஒரு உற்சாகமான செய்தியோட டீ கடையை நம்ம திறந்து வச்சிருந்தோம்.
0: எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் என்பதை வலியுறுத்துற மாதிரி ஜப்பான்ல ஒகினாவால இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய பின்பற்றக்கூடிய ஹாரா ஹாச்சிபு அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தை பத்தி பகிர்ந்துகிட்டோம்.
1: 5 மணிக்கு மேல
0: சிண்டாவின் தலைமை நிர்வாக அதிகாரி அன்பு நம்மோட இணைஞ்சிருந்தாரு. இந்த தீபாவளி முன்னிட்டு அவங்க செய்யக்கூடிய சேவைகள்,
1: அவங்களுடைய புதிய முயற்சிகள் இதை பற்றி நிறைய பகிர்ந்து கொண்டாரு.
0: இவ மட்டும் இல்லங்க, 6 மணிக்கு மேல இன்று நித்யா ஒரு பெண்மணியாக மாறி இருந்தாங்க. ஏற்கனவே பெண்மணி தான், இன்னொரு பெண்மணியா மாறி இருந்தாங்க.
1: இது வரைக்கும் பேயா இருந்தல. ஆமா, மார்கரெட் ஹாமில்டனாக நான் மாறி இருந்தவங்களா. சமீபத்துல அவங்க செப்டம்பர் 30 அவங்க காலமானாங்க. அதனை முன்னிட்டு அவங்களுடைய வெற்றிகரமான பல பணிகளை பற்றி சமூக வலைத்தளத்துல பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. இதுவே ஒரு கேள்வியாக கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அப்போலோ 11 இந்த மாபெரும் ஒரு நிகழ்வுக்கு அவங்க ஒரு பெரிய தூணாக இருந்தாங்க.
0: இந்த தூணை பத்தி பேசும்போது இந்த டீ கடையின் தூணாக இருக்கு நம்ம ரெண்டு பேரும் கிளம்பு நேரம் வந்தாச்சு. அந்த தூணை கட்டி பிடிச்சிக்கிறேன்.
1: பெரிய படையப்பா சிவாஜி, விட்டுருங்க கடை உடனே.
0: நாளைக்கு மீண்டும் வந்துருவோம். 4 மணிக்கு நீங்களும் வர தவறாதுங்க.
1: இப்போது விடைபெற்றுக் கொள்கிறோம். வாய்ப்பு பேபி,
0: ராணி பேபி,
1: இது டீ கடை.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். இரவு மணி 8, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். செயற்கை நுண்ணறிவை கண்காணிக்க சுயேட்சையான அனைத்துலக அமைப்பு ஒன்று தேவை என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியிருக்கிறார். AI தொழில்நுட்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், புத்தாக்கத்துக்கு தடையாக இல்லாமல் விதிமுறைகளை கடுமையாக்கவும் அந்த அமைப்பு உதவும் என்றார் அவர். DBS வங்கி ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் திரு வாங் பேசினார். AI தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்த நிறுவனங்களுக்கு உதவும் புதிய திட்டங்களை சிங்கப்பூர் உருவாக்கி வருகிறது. இருப்பினும் மாணவர்கள் அடிப்படை அறிவையும் சுயமாக சிந்திக்கும் திறனையும் வளர்த்துக் கொள்வது அவசியம் என்றார் அவர். AI காரணமாக இளம் ஊழியர்களுக்கு போதிய பயிற்சி கிடைக்காமல் போகலாம் என்றும் திரு வாங் எச்சரித்தார். எனவே அவர்களுக்கு பயிற்சியும் வழிகாட்டுதலும் வழங்குவதில் நிறுவனங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அவர். புதிதாய் பட்டம் பெற்றவர்கள் தங்களது முதல் வேலையை பெறுவதற்கு அரசாங்கம் உதவ வேண்டியிருக்கலாம் என்று அதிபர் தர்மன் சண்முகரத்னம் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவால் தொடக்கநிலை ஊழியர்களுக்கான தேவை மாறிவரும் வேளையில் இது அவசியமாகிறது என்றார் அவர். வேலைவாய்ப்பில் முதல் அடியை எடுத்து வைக்க முடியாமல் போனால் இளையர்கள் தங்கள் எதிர்காலத்தின் மீதுள்ள நம்பிக்கையை இழக்கலாம் என்று அதிபர் தர்மன் சொன்னார். இளையர்கள் தங்களது முதல் வேலையை பெறுவதற்கு அரசாங்கம் தனியார் துறையுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றார் அவர். திரு தர்மன் பேங்காக்கில் நடக்கும் உலக வங்கி நிகழ்ச்சியில் பேசினார். AI வேலைகளை பாதித்தாலும் உற்பத்தி துறை, பசுமை எரிசக்தி, சுகாதார பராமரிப்பு ஆகியவற்றில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகலாம் என்று அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூரும் புருணையும் நெருக்கடி காலங்களில் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை உறுதி செய்ய புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. உணவு, கச்சா எண்ணெய், மருத்துவப் பொருட்கள் ஆகியவை அவற்றில் அடங்கும். புருணையிலிருந்து கோழி இறைச்சி, மாட்டிறைச்சி ஆகியவற்றின் இறக்குமதியையும் சிங்கப்பூர் விரிவுபடுத்தும். விநியோக தடங்கல்களை குறைப்பதும் வர்த்தகம் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்வதும் ஒப்பந்தத்தின் நோக்கம். வர்த்தக உறவுகளுக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் கிரேஸ் பூவும் புருணையின் மூலவள பயணத்துறை அமைச்சர் அப்துல் மனாஃப் மெட்டுசினும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர்.

0: இரு நாடுகளின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் நீடித்த வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கவும் ஒப்பந்தம் உதவும் என்று திரு வாட்டிபு கூறினார். சிண்டாவின் ப்ரொஜெக்ட் கிஃப்ட் திட்டத்தில் தீபாவளியை முன்னிட்டு இந்த ஆண்டு 2350 பேர் உதவி பெறுகின்றனர். சிங்கப்பூரின் 8 குடியிருப்பு பகுதிகளில் பண்டிகை பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதுகுறித்து மேலும் கூறுகிறார் சிண்டாவின் தலைமை நிர்வாக அதிகாரி அன்பரசு ராஜேந்திரன்.
1: இந்த ப்ரொஜெக்ட் கிஃப்ட் ஹாட்லண்ட்ஸ் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக குடியிருப்பாளர்கள் வசிக்கின்ற வட்டாரத்துக்கு நாம் செல்கின்றோம். இதனுடைய மிக முக்கியமான காரணமே என்னன்னா, அவர்கள் வந்து சிரமப்பட்டு லிட்டில் இந்தியாவுக்கு வராமல் அவர்கள் வசிக்கின்ற இந்த வட்டாரத்துக்கு நாம் கொண்டாட்ட உணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமும் கூட. அப்படியே இங்க இன்று வரக்கூடிய பயனாளர்கள் வந்து நம்முடைய சிண்டா குடும்ப சேவை நிலையம், சிண்டா ஃபேமிலி சர்வீஸ் சென்டர்ல இருக்கின்ற பயன் பெறுகின்ற இந்த பயனாளர்கள்.
0: வசதி குறைந்த மாணவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் கடந்த 25 ஆண்டுகளாக ஆதரவு அளித்து வருகிறது ப்ரொஜெக்ட் கிஃப்ட். 60 வயதும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கும் கிட்டத்தட்ட 200,000 ஷிங்கிள்ஸ் எனும் அக்கி நோய் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. பெரியவர்களுக்கான தேசிய தடுப்பூசி திட்டத்தில் அது சேர்க்கப்பட்ட ஓராண்டில் இந்த எண்ணிக்கை பதிவானது. இந்த காலகட்டத்தில் தடுப்பூசிக்காக 40 மில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான மானியம் வழங்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு கூறியது. இதனால் தகுதி பெறும் மூத்தோர் குறைந்த செலவில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள முடிகிறது. ஜூன் மாதத்திலிருந்து தடுப்பூசிக்கான கட்டணத்தை மெடிசேஃப் மூலம் செலுத்த அனுமதி வழங்கப்பட்டது. ஆகஸ்ட் இறுதிக்குள் சுமார் 34,000 பேர் அந்த வசதியை பயன்படுத்தியுள்ளனர். தடுப்பூசி போட்டுக் கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். சிங்கப்பூரின் காற்றின் தரம் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. இன்று இரவு 7 மணி நிலவரப்படி 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு மத்திய மேற்கு வட்டாரங்களில் 155 பதிவானது. கிழக்கில் 139, தெற்கில் 122, வடக்கில் 118. குறியீடு 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை என கருதப்படுகிறது. இந்தியாவின் புதுடெல்லியில் நடைபெறும் பேரணி உச்ச நீதிமன்றத்திலிருந்து 600 மீட்டர் தொலைவில் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தலைமையில் பேரணி நடைபெறுகிறது. வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு தொடர்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்போவதாக அவர் கூறியிருந்தார். முன்னதாக தலைமை நீதிபதியை சந்திக்க அவர் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்குகள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருப்பதே அதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவின் ரியாத் அனைத்துலக விமான நிலையத்தில் இன்று சுமார் 60 விழுக்காட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வார இறுதியில் ஏமனில் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. தாக்குதல்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளது. 300 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். மோதல் தீவிரமடைவதால் நாட்டின் உள்கட்டமைப்பும் நெருக்கடிகளை சமாளிக்கும் திறனும் சோதிக்கப்படுவதாக சவுதி எரிசக்தி அமைச்சர் கூறினார். எரிசக்தி பாதுகாப்பை உறுதியான ஒன்றாக கருத முடியாது என்றும் அவர் எச்சரித்தார். சவுதி அரேபியாவுக்கும் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
3: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
4: ஆமா,
3: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
4: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
3: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர் ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968
1: மீடியா கபலி 968 ஹிந்தி பாடல்கள். It's time for some Hindi tunes on your favorite station, Oli 968.

0: மில்கி மிஸ்ட் பன்னீர், ஈஸியா சமைக்கலாம், ஜாலியா சுவைக்கலாம்.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: Hindi numbers on Mediacom only 968.
4: Mediacom only 1 million. Hindi paadalgal.

வணக்கம். இரவு மணி 9, மீடியாகோப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது தமிழவேல். செயற்கை நுண்ணறிவை கண்காணிக்க சுயேட்சையான அனைத்துலக அமைப்பு ஒன்று தேவை என்று பிரதமர் லாரன்ஸ் வாங் கூறியிருக்கிறார். AI தொழில்நுட்பத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் புத்தாக்கத்துக்கு தடையாக இல்லாமல் விதிமுறைகளை கடுமையாக்கவும் அந்த அமைப்பு உதவும் என்றார் அவர். DBS வங்கி ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் திரு வாங் பேசினார். AI தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்த நிறுவனங்களுக்கு உதவும் புதிய திட்டங்களை சிங்கப்பூர் உருவாக்கி வருகிறது. இருப்பினும் மாணவர்கள் அடிப்படை அறிவையும் சுயமாக சிந்திக்கும் திறனையும் வளர்த்துக் கொள்வது அவசியம் என்றார் அவர். AI காரணமாக இளம் ஊழியர்களுக்கு போதிய பயிற்சி கிடைக்காமல் போகலாம் என்றும் திரு வாங் எச்சரித்தார். எனவே அவர்களுக்கு பயிற்சியும் வழிகாட்டுதலும் வழங்குவதில் நிறுவனங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றார் அவர். புதிதாய் பட்டம் பெற்றவர்கள் தங்களது முதல் வேலையை பெறுவதற்கு அரசாங்கம் உதவ வேண்டியிருக்கலாம் என்று அதிபர் தர்மன் சண்முகரத்னம் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவால் தொடக்கநிலை ஊழியர்களுக்கான தேவை மாறிவரும் வேளையில் இது அவசியமாகிறது என்றார் அவர். வேலைவாய்ப்பில் முதல் அடியை எடுத்து வைக்க முடியாமல் போனால் இளையர்கள் தங்கள் எதிர்காலத்தின் மீதுள்ள நம்பிக்கையை இழக்கலாம் என்று அதிபர் தர்மன் சொன்னார். இளையர்கள் தங்களது முதல் வேலையை பெறுவதற்கு அரசாங்கம் தனியார் துறையுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றார் அவர். திரு தர்மன் பேங்காக்கில் நடக்கும் உலக வங்கி நிகழ்ச்சியில் பேசினார். AI வேலைகளை பாதித்தாலும் உற்பத்தி துறை, பசுமை எரிசக்தி, சுகாதார பராமரிப்பு ஆகியவற்றில் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகலாம் என்று அவர் குறிப்பிட்டார். சிங்கப்பூரில் உணவு விநியோக ஓட்டுநர்கள் தீவெங்கிலும் உள்ள 30 பேருந்து முனையங்களில் N95 முகக்கவசங்களை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். புகைமூட்டம் நீடிக்கும் வேளையில் தொழிற்சங்கங்களும் இணையதள சேவை நிறுவனங்களும் அவர்களுக்கு மேலும் ஆதரவு தருகின்றன. முதல் முறையாக தேசிய போக்குவரத்து ஊழியர் சங்கத்தின் சிற்றுண்டி சாலைகளில் ஓட்டுநர்கள் இளைப்பாறலாம். அவர்கள் அங்கு குடிநீரையும் நிரப்பலாம். கோஹெட் சிங்கப்பூர், SBS டிரான்சிட், SMRT, டவர் டிரான்சிட் ஆகிய நிறுவனங்களும் அவற்றின் பேருந்து ரயில் ஊழியர்களுக்கு முகக்கவசங்களை வழங்குகின்றன. சிங்கப்பூரும் புருணையும் நெருக்கடி காலங்களில் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை உறுதி செய்ய புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. உணவு, கச்சா எண்ணெய், மருத்துவப் பொருட்கள் ஆகியவை அவற்றில் அடங்கும். புருணையிலிருந்து கோழி இறைச்சி, மாட்டு இறைச்சி ஆகியவற்றின் இறக்குமதியையும் சிங்கப்பூர் விரிவுபடுத்தும். விநியோக தடங்கல்களை குறைப்பதும் வர்த்தகம் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்வதும் ஒப்பந்தத்தின் நோக்கம். வர்த்தக உறவுகளுக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் கிரேஸ் பூவும் புருணையின் மூலவள பயணத்துறை அமைச்சர் அப்துல் மனாஃப் மெத்துசினும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இரு நாடுகளின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் நீடித்த வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கவும் ஒப்பந்தம் உதவும் என்று திருவாட்டி பூ கூறினார்.

0: சிண்டாவின் ப்ரொஜெக்ட் கிவ் ஹார்ட்லேண்ட்ஸ் திட்டத்தில் தீபாவளியை முன்னிட்டு இந்த ஆண்டு 2350 பேர் உதவி பெறுகின்றனர். சிங்கப்பூரின் 8 குடியிருப்பு பகுதிகளில் பண்டிகை பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதுகுறித்து மேலும் கூறுகிறார் சிண்டாவின் தலைமை நிர்வாக அதிகாரி அன்பரசு ராஜேந்திரன்.
1: இந்த ப்ரொஜெக்ட் கிவ் ஹார்ட்லேண்ட்ஸ் வந்து கடந்த 5 ஆண்டுகளாக குடியிருப்பாளர்கள் வசிக்கின்ற வட்டாரத்துக்கு நாம் செல்கின்றோம். இதனுடைய மிக முக்கியமான காரணமே அவர்கள் வந்து சிரமப்பட்டு லிட்டில் இந்தியாவுக்கு வராமல் அவர்கள் வசிக்கின்ற இந்த வட்டாரத்துக்கே நாம் கொண்டாட்ட உணர்வை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமும் கூட. அப்படியே இங்க இன்று வரக்கூடிய பயனாளர்கள் வந்து நம்முடைய சிண்டா குடும்ப சேவை நிலையம், சிண்டா ஃபேமிலி சர்வீஸ் சென்டர்ல இருக்கின்ற பயன் பெறுகின்ற இந்த பயனாளர்கள்.
0: வசதி குறைந்த மாணவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் கடந்த 25 ஆண்டுகளாக ஆதரவு அளித்து வருகிறது ப்ரொஜெக்ட் கிஃப். சிங்கப்பூரில் காற்றின் தரம் தொடர்ந்து அனைத்து பகுதிகளிலும் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. இன்றிரவு 8 மணி நிலவரப்படி 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு மேற்கு வட்டாரத்தில் ஆக அதிகமாக 157 பதிவானது. மத்திய வட்டாரத்தில் 155, கிழக்கில் 140, தெற்கில் 122, வடக்கில் 120. குறியீடு 100 கடந்தால் ஆரோக்கியமற்ற நிலை என கருதப்படுகிறது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் நடைபெறும் பேரணி உச்ச நீதிமன்றத்திலிருந்து 600 மீட்டர் தொலைவில் காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. எனினும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிரான மனுவை காங்கிரஸ் கட்சியின் சட்டக்குழு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. திரு ராகுல்காந்தி தலைமையில் பேரணி நடைபெறுகிறது. வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு தொடர்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்போவதாக அவர் கூறியிருந்தார். முன்னதாக தலைமை நீதிபதியை சந்திக்க அவர் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பான வழக்குகள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருப்பதே அதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவின் ரியாத் அனைத்துலக விமான நிலையத்தில் இன்று சுமார் 60 விழுக்காட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வார இறுதியில் ஏமனில் ஈரானின் ஆதரவு பெற்ற ஹூதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. தாக்குதல்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14 உயர்ந்துள்ளது. 300 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர். மோதல் தீவிரமடைவதால் நாட்டின் உள்கட்டமைப்பும் நெருக்கடிகளை சமாளிக்கும் திறனும் சோதிக்கப்படுவதாக சவுதி எரிசக்தி அமைச்சர் கூறினார். எரிசக்தி பாதுகாப்பை உறுதியான ஒன்றாக கருத முடியாது என்றும் அவர் எச்சரித்தார். சவுதி அரேபியாவுக்கும் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையிலான மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்பது. நான் ரஃபி. இன்னைக்கு இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியை நான் தனியா தொகுத்து வழங்க வந்திருக்கிறேன். நவீன எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு சிறு பயிற்சிக்கு போயிருக்கிறாரு. அந்த பயிற்சியில கலந்து கொண்டு நாளைக்கு வந்துருவாரு நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்கு. இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேச போறோம்னா, தீபாவளி காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம சில வேளைகள்ல அதிகமான பொருளை வாங்கி சேர்க்கக்கூடிய அந்த தருணம் நம்மளுக்கு வரும். வீட்டுல ஏதாவது ஒரு தருணத்துல ஏதாவது வாங்கிடுவோம், போய் தீபாவளிக்கு வாங்கிடுவோமே அப்படின்னு. எதை வாங்கலாம், எதை தவிர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்க போறோம். வாங்க வேண்டிய பொருள் எவ்வளவோ இருக்கு, ஆனா அதை வாங்கணுமா வேணாமான்னு நம்ம யோசிச்சுதான் வாங்கணும். சும்மா எடுத்தோமா கவத்தமானலாம் வாங்கிட முடியாது இல்ல. இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டோம்னா அது நம்ம கிட்டதான் இருந்தாகணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வீட்டுல வைக்கிற ஒரு சோஃபாவா இருக்கட்டும், அதை வாங்குறதுக்கு முன்னால நம்ம பல வாட்டி யோசிச்சு திட்டம் போட்டு வாங்கணும்னா சிறப்பா இருக்கும். சில பேர் மாத தவணையில கட்டி வாங்குற மாதிரி வாங்குவாங்க, சில பேர் கேஷா கொடுத்தே வாங்கிடுவாங்க. எது சிறப்பானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் இருந்ததுனா கேஷா கொடுத்து வாங்கினீங்கன்னா சிறப்பா இருக்கும், ரொக்கமா கொடுத்து வாங்கினீங்கன்னா சிறப்பா இருக்கும். மாத தவணையில வாங்கினீங்கன்னா அது தீபாவளி முடிகிற வரைக்கும் நல்லா இருக்கும். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இன்னும் ஒரு வருஷத்துக்கு கட்டணுமே, ரெண்டு வருஷத்துக்கு கட்டணுமேங்கிற ஒரு கவலை நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. சரி, எதை வாங்கலாம் எதை தவிர்க்கலாம் நம்ம அப்படிங்கறத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிக்க போறோம். உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதை பத்தி நம்ம பேசுவோம். எதெல்லாம் நீங்க வாங்குறதுல இருந்து தவிர்த்து நீங்க வந்திருக்கீங்க, அதை எதை வச்சு சமாளிச்சீங்க, என்ன உங்களுக்கு தோணுச்சு, வாங்கும் போது ஒரு ஆசை வந்திருக்கும் வாங்கலாமே அப்படின்னு, அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் யோசிக்கும் போது அது வாங்க வேண்டாம் இதை எப்படி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மாற்றத்தை செஞ்சிருப்பீங்க, அது என்னவா இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. தொடர்ந்து நீந்திருங்க. இது உங்களுடைய ஒளி என்பதா ரெட்டி கேட்டாலே பரவசம் இங்கே போயிடாதீங்க. நான் ரஃபி உங்களோட ஒரு மணி வரைக்கும் சேர்ந்து பயணம் செய்து வரப்போறேன்.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
2: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
3: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
2: விலை எப்படி?
3: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
4: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002212196. செல்லுங்கள் newmtechgroup.com.
5: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
6: கடந்த அக்டோபர் 4 அங்கர்வேல் வில்லேஜில் நடைபெற்ற ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர்.
7: நிகழ்ச்சியில் அங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் மான் வரை 5 கிலோமீட்டர் நடை இடம்பெற்றது.
6: நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியாகாப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.
4: நிகழ்ச்சியில்
6: இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் EB மற்றும் கிரீன் லைன்.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர்.

0: கருணாஸ் ஈஸ்வர் இணைந்து வழங்கிய பாடல் அது. அதாவது இருவரும் இசையமைத்த பாடல். கேன் கருணாஸோட கிரேஸ் கருணாஸ் பாடிய பாடல் தான் வாடா ராசா, ஒரு தனி பாடல் நம்ம கேட்டோம். இப்பொழுது 9:20 நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒலி 9:08 இணைந்திருக்கும் நேர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: பயணத்தை மேற்கொண்டிருக்கீங்களா? உங்களோட பயணம் சுமூகமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். விபத்து நேர்ந்திருக்கின்றது. SLECTE நோக்கி செல்லும் லென்டா அவென்யூக்கு பிறகு 4வது தடத்தில், PI துவாசி நோக்கி செல்லும் ஆடம் ரோடுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கும் விபத்து நேர்ந்திருக்கிறது. BKPIA நோக்கி செல்லும் KJEக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதடைந்திருப்பதாக தகவல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள். 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா 77 ரங்கூன் சாலை ஃபேர்பாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158.
1: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
3: விழா காலம் நெருங்க நெருங்க பல மாற்றங்களை வீட்டுக்கு கொண்டு வரணும் என்பது பலருடைய ஆசையா இருக்கும். சில பேர் வந்து அதை கொஞ்சம் முன்கூட்டியே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு 3-4 மாசம் முன்னாடி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த கடைசி நேரம் வரை காத்திருந்து மாற்றங்களை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இப்ப இந்த விழா காலம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா, தீபாவளி வந்துகிட்டு இருக்கு. தீபாவளி போன்ற நாட்கள்ல வந்து புத்தாடை வாங்குறது ஒரு பழக்கமா இருக்கு நமக்கு இல்லையா. நம்ம வந்து புத்தாடை வாங்குறோம், அந்த நாள்ல வந்து உணவு சமைக்கிறோம், பல உணவு வாங்குறோம். சில பேர் வீட்டை அலங்கரிக்கிறதுல ரொம்ப அதிகமா கவனம் செலுத்துவாங்க. இன்னும் சிலர் நகைகளை வாங்கி சேர்க்கறதுலயும் கவனம் செலுத்த உண்டு. ஆக இந்த காலகட்டத்தில் எதை வாங்கலாம் எதை தவிர்க்கலாம் அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். வனிதா அவங்க எதை தவிர்க்கலாம் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா திரைச்சீலையை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. திரைச்சீலை அப்படின்னு சொல்லும்போது கர்டன்ஸ். அதை வந்து ஒரு வருஷம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு முந்தைய வருஷமும் நீங்க வாங்கி இருந்திருக்கலாம். ஆக இரண்டையும் வந்து நீங்க மாற்றி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண நாட்கள்ல அவங்களோட வீட்டுக்கு திரைச்சீலை அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மெல்லிய அவ்வளவா பணம் செலுத்தி வாங்காத ஒரு திரைச்சீலை, அது வீணா போனாலும் கூட நாங்க தூக்கி போட்டுருவோம். ஆனா விழா காலம் வரும்போது நல்ல தரமான திரைச்சீலைகளை வாங்குறது உண்டு. அந்த திரைச்சீலைகளை வந்து இப்ப நான் இந்த வருஷம் பயன்படுத்தினா அடுத்த வருஷம் வந்து இன்னொரு புதிய திரைச்சீலை இருக்கு, அதை நான் பயன்படுத்துவேன். ஆக இரண்டு வண்ணங்கள் இருக்கு, அந்த இரண்டையும் நான் மாற்றி ஒரு 3-4 வருஷத்துக்கு நான் பயன்படுத்துறது உண்டு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஆக இந்த வருஷம் அவங்க தவிர்க்க போறது திரைச்சீலை, கர்டன்ஸ் தவிர்க்க போறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வீட்டுக்கு ஏற்கனவே வண்ணம் பூசிட்டோம், அதையும் நாங்க தவிர்க்க போறோம் இந்த வருஷம். நான் போன வருஷம் தான் வீட்டுக்கு வண்ணம் பூசினது, அதனால வந்து அதுக்கு மாற்றம் இல்ல. பத்தாவதுக்கு இந்த திரைச்சலை பற்றி இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய அறைகள்ல வந்து அவங்க பிளைண்ட்ஸ் பயன்படுத்துறதுனால திரைச்சீலை இப்ப அங்க பயன்படுத்த வேண்டியதில்லை, ஏற்கனவே வாங்கி முன்பு இருந்ததெல்லாம் அவங்க கொடுத்துட்டதா சொல்றாங்க. ஆக பிளைண்ட்ஸ் போன்ற அந்த ஒரு ஏற்பாடு நீங்க வீட்டுக்கு செய்தீங்கன்னா சிறப்பா இருக்கும், நீங்க திரைச்சீலைகள்ல மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. வேற எதை எதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அல்லது வாங்கணும்னு கட்டாயம் இருந்துச்சுன்னா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க, அதை பத்தி சொல்லுங்க. தொடர்ந்து நீந்திருங்க. இது உங்களுடைய ஒளி 9:06 டிக்கெட்டாலே பரவசம். பாடல்கள் வரிசையில் அடுத்து பிரின்ஸ் மற்றும் ஹே சுனாமிகா படங்கள்ல இருந்து பாடல்கள் வந்து கொண்டிருக்கின்றன.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம். இன்று அக்டோபர் மாதம் 12 தேதி நாம் இணைந்திருக்கிறோம் இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில. நாணய மாற்று விகிதம் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வள்ளி 43 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 69 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 32 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 சென்ட்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்.

இந்த விழாக்காலத்தின் போது எதை நம்ம வாங்கலாம், எதை நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம். சில வேலைகள்ல யார திருப்திப்படுத்துறதுக்கு வாங்குறோம். வீட்டுக்கு பல விருந்தாளிகள் வருவாங்க, அவங்க பாப்பாங்க என்னங்க இந்த சோஃபாவையா வச்சிருக்கீங்க, இன்னும் போன வருஷமே கேட்டேன்னு இந்த வருஷமும் அதையா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு பயந்தே பலவற்றை மாற்ற வேண்டியதா இருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பயந்தோம் அப்படின்னு சொன்னா மாசம் கட்ட போறது நம்ம தானே, அல்லது கேஷா கட்டினாலும் அதை நம்ம தானே கட்ட போறோம், அவங்கள வந்து கட்ட போறாங்க, இதெல்லாம் நம்ம யோசிக்க அதாவது பாக்குறதுக்கு போர்வ மாதிரி இருக்கும், அதை வாங்கி நாங்க போட்டுருவோம், பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பணத்தோட பார்க்கும்போது இதோட செலவு கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கூடுமான வரைக்கும் அந்த சோஃபா இப்ப புதுசா வாங்கினதுனால நாங்க அதை போட்டுட்டு இருக்கிறோம், அது கூட தேவைப்படாத எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருக்கிறாங்க. வசந்தி ராஜா என்ன சொல்றாருன்னா, அவர் வீட்டுக்கு புத்தகம் வைக்கக்கூடிய அந்த ஷெல்ஃப் மட்டும் இந்த வருஷம் வாங்கணும். ஏன்னா புத்தகங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லாம தான் வீடு வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு மனைவியும் சொன்னாங்க. அதனால இந்த வருஷம் அது எங்களுக்கு தேவையா இருக்கிறதுனால வாங்குறோம், அப்படி தவிர்க்க கூடியதுனா வாங்கியிருக்க மாட்டோம், அது வேண்டான்னு நினைச்சோம்னா வாங்கியிருக்க மாட்டோம், ஆனா தேவைப்படுது அதை வாங்குறோம், இந்த வருஷம் வாங்குறோம், வருஷ வருஷம் அதுக்கெல்லாம் நான் அவ்வளவா செலவழிக்கிற ஆள் இல்லை அப்படின்னு ராஜா சொல்லி இருக்கிறாரு. ஆக எதை வாங்கணும் எதை தவிர்க்கணுங்கிறது நமக்கு தான் தெரியும், ஏன்னா நம்ம வீட்டில் தானே வைக்க போறோம். அதை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த விழா காலத்துக்கு வாங்க வேண்டியதை வாங்குவோம், தவிர்க்க வேண்டியதை தவிர்த்துருவோம்.

0: ஹே சனாமிகா படத்துலேருந்து ஒரு பாடல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அச்சமில்லை பாடல் இடம்பெற்றது. அதை தொடர்ந்து கோலிசோட இரண்டு படத்துலேருந்து அச்சு ராஜமணி பாடிய பாடல் நம்ம கேட்டு அவரை இசையமைத்து பாடியிருந்தாரு. இப்போ நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று,
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: இப்போ தாங்க பயணத்தில் இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுடைய பயணம் சுமூகமான ஒன்றாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நேரில் கிடைத்திருக்கும் செய்தியை நம்ம பார்த்துருவோம். தமாசிக் அவென்யூ ரஃபல்ஸ் பலவரை நோக்கி செல்லும் வழி, தமாசிக் அவென்யூ ரஃபல்ஸ் பலிவரை நோக்கி செல்லும் வழி தமாசிக் பலிவர் மூடப்பட்டிருப்பதாக தகவல். எஸ்பிளனாட் டிரைவ் சென்டன்வே நோக்கி செல்லும் ஸ்டாம்ஃபர்ட் ரோடுக்கு பிறகு எஸ்பிளனாட் டிரைவ் ஸ்டாம்ஃபர்ட் ரோடு வரை மூடப்பட்டிருக்கின்றது. நிக்கல் ஹைவே சென்டன்வே நோக்கி செல்லும் மிடல் ரோடுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிக்கல் ஹைவே முழுவதும் மிடல் ரோடு வரை அதற்கு பிறகும் கூட மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் F1 கிராண்ட் ப்ரீ இரவு நேர கார் பந்தயம் நடந்த இடம். அந்த இடத்துல சம்பந்தப்பட்ட சாலைகளில் அவங்க அகற்றும் பணி, அதாவது அங்கே வைக்கப்பட்டிருக்கிற அந்த தளவாடங்கள் எல்லாம் அகற்றும் பணியில் இருக்கிறாங்க. எனவே அந்த சாலை வந்து மூடப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் அங்கே போகிறதை வந்து தவிர்க்கணும் என்பதை வந்து மறுபடியும் வலியுறுத்துறாங்க. பொதுமக்கள் அந்த இடத்துக்கெல்லாம் போறதா இருந்ததுன்னா நீங்க பொது போக்குவரத்து நாடுனீங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: இலங்கையிலிருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க.
2: இப்போதே அழையுங்க 6334105
4: பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: இருபதாவது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது. மேற்பட்ட கடைகள் ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.

இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எதை வாங்குறது எதை தவிர்ப்பது விழா காலத்தின் போது அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்தியாவில இருந்து தியாகராஜன் சின்ன தம்பி அனுப்பி வைத்திருக்கிறாரு. ரஃபி, இங்கு பட்டாசு வெடிக்க அனுமதி உண்டு, இருந்தாலும் 15 வயதிலிருந்து நான் பட்டாசு வெடிப்பதில்லை, பணம் மிச்சம் மட்டுமே இல்லை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பல வாயிலா உயிரினங்கள் என்னிடத்தில் வந்து அந்த நாட்களில் தங்கிவிட்டு பிறகு போய்விடும். நான் இந்த ஆண்டு தீபாவளி கொண்டாடவில்லை, 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொஞ்சம் கொண்டாடுவேன், ஏதாவது மலை கோவிலுக்கு செல்வதோடு சரி. சிலர் என்னை போலவே 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நன்றாக கொண்டாடுவார்கள். சிலர் பொங்கல் இந்த ஆண்டு கொண்டாடினால் தீபாவளியை சிறிய அளவில் கொண்டாடுவார்கள், அடுத்த ஆண்டு தீபாவளி கொண்டாடுவார்கள், பொங்கல் சிறிய அளவில் கொண்டாடுவார்கள். அதை மாறி மாறி வரும் அவங்களுக்கு. இப்போது எல்லாம் பெரிய அளவில் பொருளாதாரம் வீணாகிறது அல்லது தேவைப்படுகிறது பண்டிகையை கொண்டாட. ஆனால் உலக பொருளாதாரமே கொஞ்சம் மெதுவாக நகர்வதால் சிலர் என்னை மாதிரியே இருக்கிறார்கள் அப்படின்னு தியாகராஜன் சின்ன தம்பி சொல்லியிருக்கிறார்.

0: உடன்பிறப்பை படத்திலிருந்து ஜீமானோட இசை கோபாரதி இயற்றிய பாடல் நம்ம கேட்டுருக்கலையே. அடுத்து வசந்த முல்லை படத்திலிருந்து பாடல் ஒன்று வருகிறது உங்களுக்கு.
1: கடைசியா எப்படி ஐ லவ் யூ சொன்னேன்
2: யாருக்கு?
1: எனக்கு கடைசியா எப்போ ஐ லவ் யூ சொன்னேன்? அப்போ உனக்கு ஞாபகம் இல்லை?

0: என்னடா பதில் சொல்லு.
1: சொன்னேனே
0: இப்போ
1: இப்போ
0: இதான் நீ அடிக்கடி
1: சொல்லாத வார்த்தைகள் சுவையானவை, அர்த்தத்தில் அவை மட்டும் அழகானவை. சொல்லுக்குள் உன்னை சுருக்கிவிட மனமில்லை. அளவில்லா உணர்வுகளை அரை பக்கத்தில் அடைத்து வைக்கும் ஆசையும் இருந்ததில்லை. உன் கழுத்தில் பரவி என் மூச்சு சுடும் போதும் உன் உயிரை எழுப்ப நான் முத்தமிடும் போதும் புரிந்து கொள் என் பேரன்பை. சொல்லாத வார்த்தைகள் சுவையானவை, அர்த்தத்தில் அவை

0: உங்களுடைய விருப்ப பாடல்களை தாங்கி வரும் நிகழ்ச்சி வந்துகிட்டே இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேர்கள் கேட்டது வசந்த முல்லை படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க. ராஜேஷ் முருகேசனுடைய இசையில கௌதம் பரத் வாஜ் மற்றும் ராஜேஷ் முருகேசன் பாடிய பாடல் அது. எல்லாமே கொஞ்சம் புது பாடலாம் இடம்பெற்றுக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த வருஷத்துல அந்த பாடலையும் நம்ம கேட்டோம். அடுத்து கெத்து படத்துல இருந்து ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கேன். ஹரி ஜெயராஜோட சில தாமரை இயற்றிய ஒரு அருமையான பாடலுங்க. ஹரிச்சரன் மற்றும் சாஷா திருப்பதி பாடியிருக்கும் தேன் காற்று வந்தது பாடல் வந்துகிட்டு இருக்கு காதல் பாடல் அங்கத்துல. அந்த பாடலை கேட்பதற்கு முன்னால் போக்குவரத்து எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்வோம்.
1: 968 போக்குவரத்து நிலவரம்
0: விபத்து நேர்ந்திருப்பதா தகவல். பி கே உட்லன்ஸ் நுகுஜனம் உட்லன்ஸ் அவனி 3 முதல் தடத்தை தவிர்த்துருங்க. சிடிஏஏஒய் நுகுஜனம் அங்முக்கிய அவனி 5 வாகனம் ஒன்று பழுதடைந்திருக்கின்றது. சிடிஏஏஒய் நுகுஜனம் அங்முக்கிய அவனி 5 அருகே வாகனம் பழுதடைந்திருப்பது போல் இசிபி சாங்கி நுகுஜனம் மரீன் பரேடுக்கு அருகேயும் வாகனம் ஒன்று பழுதடைந்து நின்று கொண்டிருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.

0: காதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ்வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341-5158.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
3: 10 மணி ஆனாலே நம்ம நேர்கள் தான நம்ம பக்கம் வந்துருவாங்க.
4: நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
5: தொலைபேசி மூலமா அழைங்க
6: 6691-1968.
4: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
5: வாட்ஸ்அப் மூலமாக
6: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
4: 9678-9968.
6: உங்க விருப்ப பாடல்களை
5: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
6: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா விருப்ப பாடலாங்கம் தான். அந்த விருப்ப பாடல் அங்கத்துக்கு உங்களை வருக வருகன்னு வரவேற்பது நான் ரஃபி. இன்னைக்கு 1:30 அதாவது 11:30 வரைக்கும் உங்களுக்காக பழைய புதிய பாடல்கள், சோக பாடலா இருக்கட்டும், விறுவிறுப்பான பாடலா இருக்கட்டும், எல்லா வகையான பாடலையும் ஒளியேற்றத்துக்கு நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்க விரும்பி கேட்கிற பாடல்கள் ஒளியேறும் என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நேர பற்றாக்குறையினால் ஒளியேறாமல் போனாலும் போகலாம், அல்லது அந்த பாடல் வந்து ஒளியேறி விட்டது, ஒரு நேர் வந்து விரும்பி கேட்டு ஒளியேறிடுச்சு, வேற இன்னொரு பாடலை கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு. அடிக்கடி கேட்கும் நேர்கள் இல்லாம ஒரு புதிய நேர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பை நம்ம கொடுப்போம். எனவே இதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களுடைய பாடல் ஒளியேறும் என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இன்னைக்கு யார் யாரோட பாடலாம் வரப்போகுது அப்படிங்கறதே உங்களுக்கு சொல்லிடுறோம். தொடர்ந்து நீந்திருங்க. ஒளி 9:00 கேட்டாலே பரவசம், எங்கேயே போயிடாதீங்க. முதல் பாடல் நல்ல ஒரு பழைய பாடல். ராமான் ஷா வந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறாரு. அவர் எப்போதுமே பழைய பாடல் கேட்பாரு அப்படிங்கறது எனக்கு தெரியும். ஆனா இந்த படத்தோட பேர் அவர் சொல்லல. ஏரிக்கரை ஓரத்திலே பாடல் ஒளியேற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மொட்டையா படத்தை சொல்லாம சொல்லியிருக்கீங்க. என்கிட்ட இருக்கிற ஒரு பழைய பாடல் வந்து தாழம்பூ படத்துல இருந்து, MGR நடித்த திரைப்படம், அந்த படத்துல இருந்து பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுதான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராமான் ஷா, உங்களுக்காக பாடல் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சொர்க்கத்தின் திறப்பு விழா, கேஜி ஜெயசாஸ் வாணிஜியராம் பாடியிருக்கும் பாடல வந்து உங்களுக்கான ஒளியேற்ற இருக்கின்றேன். நல்ல ஒரு பாடல், அதை ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க. ஜெல்டா சாந்தி அந்த பாடல் விளம்பர இடைவெளிக்கு பிறகு வருது. உங்களுடைய பாடல்களை கேட்கறதுக்கு இப்பவே அனுப்பி வைங்க. 9678-9068. இது இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ளம் மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
3: ஏன் அவசியம்னா,
2: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
3: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
2: இப்போதே அழையுங்க. 6-3-3-4-1-0-5-6-3-3-4-1-0-5-5.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: தொலைக்காட்சி,
1: அட
5: வானொலி,
1: அடடா
5: மின்னிலக்கம்,
1: பிரமாதம். ஆனா என்னோட வியாபாரம் சின்னது.
5: அது போதும்,
2: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகோப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
5: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
2: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகோப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6-3-3-3-9-8-8-8. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
0: நேரம் 10:08 ஆகின்றது. ஜெல்டா சாந்தி கேட்டிருக்கிற சொர்க்கத்தின் திறப்பு விழா பாடலை மலையரசு பாண்டியனும் கேட்டிருக்கிறாரு. வாங்க அந்த பாடலை இருவருக்காகவும் ஒளியேற்றுவோம், கேட்போம்.

0: இரவணில் ஆட்டம் நிகழ்ச்சியில நாங்க உங்களுக்கு உறுதியா சொல்றோம், உங்களுடைய பாடல் இடம்பெறும் அப்படின்னு இந்த விருப்ப பாடல் அங்கத்துக்கு வாங்க. 9678898 அடிக்கடி கேட்கும் பாடல்களை தவிர்த்து நீங்க கேட்காத அந்த அரிய பாடலை வந்து நிகழ்ச்சியில கேட்கலாம் என்பதை நேர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: வணக்கம் ரஃபி,
0: வணக்கம். நல்லா
1: இருக்கேன்.
0: பேசுறேன்
1: இரவணில் ஆட்டம் நிகழ்ச்சிக்காக அற்புதம் படத்தில் இருந்து நீ மலரா மலரா மலரான பேரை போவாசம் இந்த பாடலை விரும்பி கேட்கிறேன்.
0: சரி, இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் தான், அடிக்கடி இடம்பெறாத ஒரு அரிய பாடல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான பாடல்களை நம்ம நேயர்கள் வந்து விரும்பி கேட்டீங்கன்னா அந்த பாடலையும் நாங்கள் வெளியேற்றோம். கேட்கணும்னு நீங்க தோணிடுச்சுன்னா உங்களுக்கு உடனே எங்களுக்கு அனுப்பிடுங்க, குரல் பதிவா அல்லது எழுதி அனுப்புங்க. இது உங்களுடைய ஒலி 9 6 8 கேட்டாலே பரவசம்.

0: குலவீந்திரன் பாடல் கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து செல்வர் ரதி என்ன பாடல் கேட்கிறாரு அவரு?
1: வணக்கம் ரஃபி. வணக்கம் நவீன்.
0: நவீன் இல்லையே,
1: எனக்காகவும் என்னைய நேர்களுக்கும்காக 100வது நாள் படத்தில் எஸ்பி பாலா இனிமையாக பாடிய விழியிலே மணி விழியிலே என்ற பாடலை ஒளிபரப்பு செய்ய முடியுமா? இந்த பாடலை கேட்டு பாருங்கள். எஸ்பி பாலா பாடிய வெறும் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இதை வந்து ஹிந்தியிலும் இப்படி தான் சிறப்பாக பண்ணார். அதே வேளையில் கன்னடத்திலையும் அவ்வளோ அருமையாக பண்ணார். ஸோ அந்த பாடலை மறுபடியும் எல்லோருக்காகவும் ஒளிபரப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. இப்போ சமூக ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் ரொம்பவே பிரபலமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில பேர் காணொலியில் அவங்களுடைய காணொலியை செய்து அந்த பாடலை வந்து பின்னால் ஒழிக்க விட்டுருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் கேட்டு வருவோம் வாங்க. இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சுகங்கள். இது மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அங்கத்தில் வரும் பாடல்.
2: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
4: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
3: ஒலி 9:00.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
2: தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேயர் செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. அப்படி நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
4: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
3: விலை எப்படி?
4: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
5: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.
6: நூறாண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள், அழையுங்கள் 8430-49-50, 8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

11 மணி வரைக்கும் எல்லாமே உங்களுடைய பாடல் தான் இந்த நிகழ்ச்சி அலங்கரிக்கிறது. உங்களுடைய பாடல் அப்படின்னு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், என்ன பாடல்னாலும் கேளுங்க. அடுத்து டி என் ராமையா தாஸ் இயற்றிய ஆதி நாராயண ராவோட இசையில அடுத்த வீட்டு பெண் படத்திலிருந்து பாடல். இந்த பாடலை ஞாபகப்படுத்தி இருக்கிறாங்க மைமூன் என்ன சொல்றாங்கன்னா, இன்று ஒரு பாடலை விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அடுத்த வீட்டு பெண் திரைப்படத்துல கண்ணாலி பேசி பேசி கொள்ளாதே, முடிந்தால் ஒளிபரப்புங்கள், அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதோ பாடல் வருதுங்க மைமூன், கேளுங்க மகிழுங்க, ஒளியோட தொடர்ந்து நீந்திருங்க.

0: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198,
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்,
0: 9678-9968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: இளையராஜாவுடைய இசையில ஒரு பாடல், குணம் லண்டன்ல இருந்து விரும்பி கேட்டிருக்கிறாங்க. எனக்கு ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் பாடல வந்து நேரம் இருந்தால் தயவு செய்து ஒளிபரப்புங்கள். உறவாடும் நெஞ்சம் படத்துல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கீங்க. பாடலை கேட்போம், தொடர்ந்து இணைந்திருங்க இரவு நாட்டம் நிகழ்ச்சியோட.

0: இரவனில் ஆட்டம் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் என்னவாக இருக்கும் அப்படிங்கறத எங்களுக்கு நீங்க குரல் பதிவா அனுப்பலாம், அல்லது நீங்க எங்களுக்கு எழுதி கூட அனுப்பலாங்க. அடுத்து சஞ்சய் அனுப்பி வைத்தார்.
1: வணக்கம், நான் சஞ்சய் காந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சஞ்சய்.
1: எல்கேஜி படத்துல இருந்து அன்பே பேரன்பே என்ற பாடல் அருமையா இருக்கும். அந்த வரிகள், உரையாத சொல்லின் பொருளை மொழி எங்கு தாங்குமோ, உறவாக அன்பில் வாழ ஒரு ஆயுள் போதுமோ, இந்த வரி செமையா இருக்கும். அது மாதிரி எல்லா வரிகளுமே அருமையா செஞ்சிருப்பாங்க. இந்த பாட்டு லிரிக்ஸ் தான் ரொம்ப அருமையா இருக்கும். முடிஞ்சா அந்த பாட்டை ஒளிபரப்புங்க. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். என்கிட்ட இருக்கிறது என்ஜிகே படத்துல இருந்து அன்பே பேரன்பே இருக்கு. நினைக்கிறேன் நீங்க அந்த மூன்று எழுத்துல கொஞ்சம் குழப்பம் ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு. இது என்ஜிகே படத்துல இருந்து வருதுங்க. கேளுங்க மகிழுங்க, ஒளியோட தொடர்ந்து நீந்திருங்க. இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில உங்களுக்காக இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் திரை தகவல்ல ஒரு தகவல் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். என்ன தகவல் அப்படின்னா, நடிகை சிவரஞ்சினின்னு ஒரு நடிகை இருந்தாங்க 90களில், ஞாபகம் இருக்கா? அவங்கள பற்றிய ஒரு சுவை தகவல் ஒன்று வந்துகிட்டு இருக்கு, பிறகு கேட்க மறந்துடாதீங்க. அதற்கு முன்னால 11 மணிக்கு மேல இன்றைய நாள் என்னென்ன அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கறதையும் நம்ம தெரிந்து கொள்ள போகின்றோம்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
2: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968. 10:40 ஆகின்றது. அடி ராக்கம்மா கையை தட்டு தளபதி படத்திலிருந்து இந்த பாடல் வேணும்னு யார் கேட்டிருக்கா? ரசாக் கேட்டிருக்கிறாரு, தூங்கிக்கிட்டு இருக்கிற எல்லாரையும் தட்டி எழுப்புறாரு. பாடலை கேளுங்க, இளையராஜாவோட இசையில் SP பாலசுப்ரமணியம், சொன்னலாத்தா.

0: 90ஆம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
4: தொலைபேசி மூலமா அழைங்க
5: 669-1198.
3: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
4: வாட்ஸ்அப் மூலமாக
5: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
3: 967-88-968.
5: உங்க விருப்ப பாடல்களை
4: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
5: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
0: நேயர் விருப்பம் அங்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இனிய இரவு வணக்கம் ரஃபி அவர்களே. 1961 நவம்பர் மாத காலகட்டத்தில் என் 8ஆம் வயதில் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு காவல் அதிகாரியாக நடித்த தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்தை திலோக் பிளாங்கா சாலையில் இருந்த சீரோஸ் திரையரங்கத்தில் காவல் அதிகாரியான என் அண்ணன் அமரர் திரு கோபாலகிருஷ்ணன் நாயுடு அவர்களுடன் பார்த்து ரசித்தேன். அந்த படத்தில் புரட்சி தலைவர் மாறுவிடத்தில் ஒரு திருடனை பிடிக்க போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை என்ற கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதி விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் அற்புதமாக இசையமைத்த டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடலை பாடிக்கொண்டே அத்திருடனை எம்ஜிஆர் விரட்டி பிடிக்கும் காட்சி என்னை கவர்ந்தது. நானும் எம்ஜிஆர் என் அண்ணன் போல் ஒரு காவல் அதிகாரியாக April 1, 1971 துறைமுக காவல்துறையில் சேர்ந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் சேவை செய்து 1995 என் சேவைக்கு பிங்க் ஹார்ட் பக்தி சத்யா PBS என்ற விருது நம் அரசாங்கம் எனக்கு வழங்கியது. என் நற்சேவைக்கு கிடைத்த அங்கீகாரம் 25 ஜனவரி 2015 44 வருடங்கள் சேவை செய்து ஓய்வு பெற்றேன். ஐயா என்னை கவர்ந்த இப்பாடலை தயவு செய்து ஒலிபரப்புங்கள். நன்றி ராதாகிருஷ்ணன் நாயுடு. பீஷானந்து அனுப்பி வைத்திருக்கிறாரு. உங்களுடைய அந்த பாடல் வருதுங்க, நல்ல நினைவுகளை பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். நம் நாட்டுக்கு நீங்க பெருமை சேர்த்திருக்கீங்க. இதோ நீங்க கேட்ட பாடல்

0: இரு கண்கள் மூடும் இசையின் ஓட்டம் தொடர்ந்து வரும் கீதம் இந்த காற்றில் சேர்ந்திடும் பரவசம் பரவசம் இரவின் ஆட்டம்
1: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
2: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
2: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
1: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
2: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு, எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ், சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒரு முறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ், 8196-4806.
4: இரவினில்லாட்டம் இணையில்லா கொண்டாட்டம், இரவினில்லாட்டம் இடைநில்லா கொண்டாட்டம்.
5: வணக்கம் ரஃபி. இரவனில் ஆட்டம் நிகழ்ச்சியில 1975 வந்த திரைப்படம் தென்னங்கீற்று, அந்த படத்திலிருந்து பாடலை நான் வந்து விரும்பி கேட்கிறேன் அப்படின்னு ரேணு நாதன் அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அவங்க கேட்டிருப்பது ஆண்டவன் போட்ட புள்ளியை மாற்ற, அந்த பாடல் கே ஜி ஜெயசுதாஸ் பாடிய பாடல், ஜி கே வெங்கடேஷோட இசையில இடம்பெற்ற பாடல். அந்த பாடல் கேட்டிருக்கீங்க, அருமையான ஒரு பாடல். ஜூரோங் வேஸ்ட்லேருந்து அனுப்பி வைத்த ரேணுவுக்கு நன்றி. உங்க பாடல் இதோ வருதுங்க, கேளுங்க.

0: உங்களுக்கு ஒரு நல்ல பாடலும் கொடுக்கறேன். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு தங்கத்துக்கு?
1: நீங்க ஒரு நாள் நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க ஒரு நல்ல பாடுறீங்க. எனக்கு
0: உங்க மனசுல ஏதாவது பாட்டு இருக்குமே?
1: எனக்கு மனசுல எனக்கு எங்க அம்மாக்கு பிடிச்ச பாடல்.
0: என்ன பாட்டு?
1: ஒரு நாள் இரவு பகல் போர் நிலவு, அந்த பாட்டு எனக்கும் பிடிக்கும், எங்க அம்மாக்கும் பிடிக்கும்.
0: சரி, அந்த பாடலே போடவா உங்களுக்கு?
1: அதே போடுங்க.
0: ஓகேங்க, பாடல் வந்துகிட்டே இருக்கு. பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடுங்க. தீபாவளி வந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன்.
1: உங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் ரஃபி.
0: ரொம்ப நன்றிங்க, வணக்கம்.

0: அந்த பாட்டு
1: அதுவா? ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கு. நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் சித்தப்பா, அந்த பாட்டையே கேட்கலாம்.

0: இரவினிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க மூன்று வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
1: தொலைபேசி மூலமா அழைங்க
2: 669-1198.
0: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
1: வாட்ஸ்அப் மூலமாக
2: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
0: 9678-8968.
2: உங்க விருப்ப பாடல்களை
1: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
2: இது உங்களுடைய இரவினிலாட்ட பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
3: உங்களுக்கு தெரியுமா,
0: இன்று அக்டோபர் மாதம் 12 நம்ம இணைந்திருக்கிறோம். என்னென்ன நாட்கள் அனுசரிக்கப்படுது அப்படிங்கறத பாத்துருவோமானமே, வேர்ல்ட் ஆத்தரைட்டிஸ் டே என்பதை இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க. இதனை வந்து நம்ம மூட்டு வலி அப்படிங்கறத சொல்றோம். ஆத்தரைட்டிஸ்னா மூட்டு வலி இல்லையா, நம்ம மூட்டுகளை பாத்துக்கொள்ளணும், அதுல உள்ள அந்த ஜவ் எல்லாம் தேஞ்சிடாம நம்ம பாத்துக்கணும். அப்படியே வந்து வயதாக ஆக மூட்டு தேய்வு ஏற்பட்டதுன்னா, ஜவ்வு தேய்வு ஏற்பட்டதுன்னா என்ன செய்யணும்னா, அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும், ஊட்டச்சத்துக்களை நல்லா சாப்பிடணும், மருத்துவரை போய் பார்க்கணும் என்பதை ஞாபகப்படுத்தும் ஒரு நாள் தான் வேர்ல்ட் ஆத்தரைட்டிஸ் டே. நேஷனல் ஃபார்மர்ஸ் டே என்பதையும் இன்னைக்கு அனுசரிக்கிறாங்க மேற்கத்திய நாடுகள்ல. குறிப்பா வந்து பிரிட்டன் போன்ற நாடுகள்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த விவசாயிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நாளாக இன்னைக்கு கருதுறாங்க. அவங்களுடைய பணி இல்லைன்னா நம்ம நாடு வந்து செழிக்காது அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. அங்கே மட்டும் கிடையாது, பெரும்பாலான நாடுகளில் நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க இல்லையா. குறைந்த வண்ணமாக இருந்தாலும் கூட, இருந்தாலும் விவசாய குடும்பங்கள் இருக்கத்தான் செய்து அங்கங்கே இருக்குது. அவங்கள நினைவு கூர்ந்து அவங்களுடைய பங்கு நமக்கு தேவை என்பதை நினைவூட்டும் ஒரு நாள். எவ்வளோதான் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் விவசாயிகள் நமக்கு தேவை என்பதை ஞாபகப்படுத்தும் ஒரு நாள் தான் இன்னைக்கு இந்த நாள். இன்னும் சில நாடுகளில் இன்னைக்கு சேமிப்பை பறைசாற்றும் ஒரு நாளாக இருக்கின்றது. சேமிப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. சேமிப்பு இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை வந்து இயங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தும் ஒரு நாள். ஏன், விலங்குகளுக்கே சேமிக்கும் பழக்கம் இருக்கும்போது மனிதர்களுக்கு இருக்கணும் என்பது நம்ம சொல்லி தெரிய வேண்டிய ஒன்று கிடையாது. விலங்குகள் சேமிக்கிறதுனா உணவை சேர்த்து வைக்கிறதுங்க, அவங்களுடைய கஷ்ட காலத்துக்கு உணவை முன்னாடியே சேர்த்து வைக்கிற விலங்குகள் இருக்கின்றன. அதே மாதிரி மனிதர்கள் பணத்தை சேர்த்து வச்சிருந்தா தான் பிற்காலத்தில் வந்து பிள்ளைகளோட படிப்புக்காகட்டும், அவங்களுடைய செலவுக்காகட்டும், மருத்துவ செலவுக்காகட்டும் எந்த நேரத்தில் தேவைப்படுதுன்னு தெரியாது. எனவே அந்த சேமிப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை ஞாபகப்படுத்தும் ஒரு நாள் இன்னைக்கு.
4: இத்தகவலை வழங்கியோர்
3: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
5: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
6: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
5: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
7: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392-2122. வாரத்தில் 7 நாட்களும்.
0: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
8: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
0: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.

இரவு நிலாட்டம் 11:08 ஆகின்றது. கேசவன் விரும்பி கேட்டிருக்கும் பாடலோடு நிகழ்ச்சி தொடர்ந்து இடம்பெறுது. என்ன நினைச்ச, நீ என்ன நினைச்ச, என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போது. சொக்க தங்கம் படத்துல இருந்து உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம், தேவாவோட இசையில பாடியிருக்கும் பாடல கேசவன் கேட்டிருக்கிறாரு. இதோ பாடலை கேட்டு வருவாங்க.

0: நல்ல பாடல்ல. அடுத்து இங்க இருந்து இல்லங்க, இந்தியாவில ஒப்பிலான்ல இருந்து ஒருத்தர் பாடல் கேட்டிருக்கிறாரு. யார் அவரு?
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: ஓமரம்யா அவர்களே.
0: வணக்கம். வணக்கம்.
1: நான் ஒப்பிலான் சார் பேசுறேன். இந்தியாவில இருக்கேன், தமிழ்நாட்டுல எங்க கிராமத்துல ஒப்பிலான்ல இருக்கேன். அங்க இருந்து நான் விரும்பி கேக்குறேன், எனக்கா ஒரு பாடலை போடுங்க. ரொம்ப நாளாச்சு. சிறையில் பூத்த சின்ன மலர் பட திரைப்படத்துல இருந்து பாடல வந்து வாச கரு வேப்பிலை. இந்த பாடலை நான் எல்லோருக்கும் நேயருக்காக விரும்பி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மீண்டும் சந்திப்போம் வந்து சிங்கியில வந்து. அதுவரை உங்களுக்கு விரைப்படுவது உங்கள் ஒப்பிலா எம்ஜிஆர்.
0: சரிங்க, நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கேன்னு ஆரம்பத்தை தான் கேட்பாங்க. நீங்க கடைசியில கேட்டீங்க பாத்தீங்களா, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. நீங்க கேட்ட பாடல் அருண்மொழி எஸ் ஜானகி இளையராஜாவோட இசையில பாடுறாங்க. வாங்க கேட்போம்.

0: சுவை குறைந்த விலை, அதுக்கு மெட்ராஸ் காபி ஹவுஸ் தான். காலையில சுட சுட சிற்றுண்டி, மத்தியானம் சுவையான சாப்பாடு, காரோ இருப்பு எல்லாமே சிறப்பு. மெட்ராஸ் காபி ஹவுஸ் சிங்கப்பூர்ல 8 கிளைகள். தேக்கா தீபாவளி சந்தையில அக்டோபர் 10 முதல் நவம்பர் 8 வரை. கடையின் 29-30 ஜெக்சலாம் எக்ஸ்போவில் அக்டோபர் 16 முதல் 25 வரை. கடையின் 143. ஒருமுறை சுவைத்தால் மீண்டும் மீண்டும் வரவேற்கும் மெட்ராஸ் காபி ஹவுஸ், 8196-4806.
1: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்டஷாப் திருவிழா அக்டோபர் 14 தேதி வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
2: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில தொடர்பு கொள்ளலாம்.
3: தொலைபேசி மூலமா அழைங்க
4: 669-11-968.
2: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
3: வாட்ஸ்அப் மூலமாக
4: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவு நீங்க அனுப்பலாம்.
2: 9678-8968.
4: உங்க விருப்ப பாடல்களை
3: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
4: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
2: இது உங்களுடைய இரவு நிலாட்டம் நிகழ்ச்சி நேர்களே. அடுத்து வாணி கேட்டிருக்கிற பாடல் வருதுங்க. டாரத்தி படத்துல இருந்து இந்த பாடலை ஒளியேற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பாட்டுனாலும் பரவாயில்ல அந்த படத்துல இருந்து அப்படின்னு. எங்கிட்ட இருக்கிறது இந்த பாட்டு தான், அனைவரும் விரும்பி கேட்கறதும் இந்த பாட்டு தான், ஒளியின் சிறந்த 10 பாட்டுல இருக்கிறதும் இந்த பாட்டு தான். ஆந்தனி டாசன், யுகேந்திரன் குழுவினர் பாடிய பாடல், இளையராஜாவோட சில அவரே இயற்றிய பாடலும் கூட.

0: டாரத்தி படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, இளையராஜோட சில அவரை ஏற்றிய பாடல். அடுத்து ஒரு பழைய பாடல், திருமாங்கல்யம் படத்திலிருந்து பி சுசீலா பாடி இருக்கிறாங்க அந்த பாடலை. இதை யார் கேட்டிருக்காங்கன்னா நித்தி கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பாடலை ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி நித்தி. திரைப்படத்துல ஜெயலலிதா பாடியிருப்பாங்க, மறந்திருக்க முடியாது. அந்த பாடலை நம்ம கேட்போம். யோகம் நல்ல யோகம்,
1: யோகம் நல்ல யோகம், மங்கை நல்லாள் வந்த யோகம்.

நிகழ்ச்சியின் நிறைவான பாடலுக்கு நம்ம வந்துட்டோம் நேர்களே. இரவனில் ஆட்டத்தில் கிடைக்குமா இந்த பாடல்? பூமகள் ஊர்வலம் படத்துல மலரே ஒரு வார்த்தை பேசிய பாடல எம் எஸ் சுதாகரன் கேட்டிருக்கிறாரு. அவருக்காக அந்த பாடல் எடுத்து வச்சிருக்கிறோம். நிறைவான பாடலே தான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்பின எல்லா நேயர்களுக்கும், குரல் பதிவு அனுப்பின எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்றேங்க. ஹரிஹரன் சுஜாதா பாடியிருக்கும் இந்த பாடல் சிபாவின் இசையில் வருகிறது.

0: ஒலி ஒன்பது ஆறு எட்டில்
1: சினிமா சினிமா
2: நடிகை சிவரஞ்சனி
3: பூத்தது பூந்தோப்பு பார்த்து பார்த்து
4: ஆஹா போட்டது மாறாப்பு தேடி பார்த்து.
2: இந்த பாட்டுல வந்த கதாநாயகி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முரளி கூட நடிச்சிருப்பாங்க. இன்றைய சினிமா ரசிகர்களுக்கு நடிகை சிவரஞ்சனி பற்றி அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லதான். தொண்ணூறுகளின் சினிமா ரசிகர்களுக்கு நன்றாகவே தெரியும், கேரளாவை பூர்வீகமாக கொண்டவராக இருந்தாலும் சென்னையில வளர்ந்தவர் தான் நடிகை சிவரஞ்சனி. தமிழ் சினிமாவில அறிமுகமாகி மலையாளம் தெலுங்கு ஆகிய மொழிகள்ல அவங்க நடிச்சிருக்கிறாங்க. மனசார வாழ்த்துங்களின் என்ற 1991 வெளிவந்த படத்தில் தான் அவங்க முதன் முதல்ல தோன்றினாங்க கதாநாயகியா. அதுக்கப்புறம் தொடர்ந்து தலை வாசல், தங்க மனசுக்காரன், சின்னம்மா பிள்ளை, பொன் விலங்கு, கலைஞன், ராஜதுரை, செந்தமிழ் செல்வன் உள்ளிட்ட 10 மேற்பட்ட தமிழ் படங்கள்ல அவங்க கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. சரி, திடீர்னு அவங்கள பத்தி பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அவங்களோட திருமணத்துக்கு அப்புறம் அவங்க திரைப்படங்கள்ல தலை காட்டலங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான். மகன் வந்து ரோஷன் மேகா ஏற்கனவே சில தெலுங்கு படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு. தற்போது தனது மகளை அவங்க அறிமுகப்படுத்த போறாங்க. மேசா மேகா தெலுங்கு திரைப்படத்துல நடிகையா அறிமுகமாகறாங்க. நடிகை சிவரஞ்சனியோடைய மகள் திரையுலகில மிளிர்வாங்களா? பொறுத்திருந்து நம்ம பாப்போம்.
5: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
6: வார நாட்களில் பின்னிரவு மணி 12 காதல் பாடல்கள் ஒலிய

பின்னணி பாடகர் இசையமைப்பாளர் இன்னும் கொஞ்ச நாள்ல ஹீரோவா நடிக்க வந்துருவார் நினைக்கிறேன் அனிருத். அவருடைய பாடல்களை தான் நம்ம கேட்டுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில மிஸ்டர் லோக்கல் படத்துல ஹிப்ஹாப் தமிழாவோட இசையில அனிருத்தோடைய குரல்ல பாடல் வருது, கேக்குறீங்களா?

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
3: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
2: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
4: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
2: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம்.
4: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
6: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
5: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
7: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம்.
8: ஒலியில நான் நவீன்,
5: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
9: பஸ் பயணம்.
5: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
9: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.

0: சுவையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: தக்காளி
2: டொமேட்டோ தக்காளி என் டொல்லி பப்பைய பப்பாளியோ, டொமேட்டோ தக்காளி என் டொல்லி பப்பைய பப்பாளியோ, டொமேட்டோ தக்காளி என் டொல்லி பப்பைய பப்பாளியோ.
0: தக்காளி வாங்க போறீங்களா? அதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பாத்து வாங்குங்க.
3: என்ன சொல்றேன்,
0: ஓவல் வடிவத்துல இருக்கக்கூடிய தக்காளி நீங்க வாங்கினீங்கன்னா அதனுடைய தன்மை கொஞ்சம் கடினமா இருக்கும், இனிப்பாவும் இருக்கும். இந்த வடிவத்திலான தக்காளி சாலட்டோடு சேர்த்து சாப்பிடும் போது சுவையா இருக்கும். அதுவே நம்முடைய இந்திய சமையலுக்கு ஏற்றது நல்ல அழகான உருண்டையா செக்க செவையில் இருக்கக்கூடிய தக்காளி. இவை லேசா புளிப்பு தன்மையோட இருக்கும். நம்ம மீன் குழம்புக்கும் தக்காளி சட்னிக்கும் இவை தாங்க பொருத்தமா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
4: இரவினில் ஆட்டம் மீனே இல்லா கொண்டாட்டம், இரவினில் ஆட்டம் மீனே இல்லா கொண்டாட்டம்.
5: கேட்டதில் கேட்காதது அங்கத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் நேர்களே. இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்கிறது ஒரு பழைய பாடல் தான், கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பாடல் கல்யாண் குமார், ஜமுனா, எம் ஆர் ராதா, டி கே சண்முகம் இவங்கெல்லாம் நடித்த ஒரு திரைப்படம் தான் கடவுளின் குழந்தை. அருமையான பாடல்கள் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு. இசை ஜி ராமநாதன் அவர்கள், வெற்றிவேல் ஃபிலிம்ஸ், கடவுளின் குழந்தை திரைப்படம், 1960 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கே ஜமுனாராணி, ஏ ஜி ரத்னமாலா, பி பி ஸ்ரீனிவாஸ், திருச்சி லோகநாதன், பி சுசீலா இவங்க எல்லாம் பாடல்களை பாடியிருக்கிறாங்க. நாமக்கல் ஆர் பாலு, கூமா பாலசுப்ரமணியம், நாமக்கல் கவிஞர் அப்படின்னு இன்னொரு கவிஞர், கே டி சந்தானம் இவங்கெல்லாம் பாடலை ஏற்றி இருக்கிறாங்க. ஆக இவங்களுடைய இந்த கைவனத்தில் மலர்ந்த இந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு திரைப்படமாக அமைந்தது. அதில் ரொம்ப பேசப்பட்ட ஒரு பாடல் அப்படின்னு சொன்னால், இளந்தமிழா உன்னைக்கான நெஞ்சம் இருக்குது, நாமக்கல் கவிஞர் இயற்றிய பாடல் இது. அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் இல்லை, அந்த பாடல் பல முறை நம்ம கேட்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது இருக்குறள் கீதம். இந்த பாடல் தனியாகவும் இடம்பெற்றிருக்கு, பி சுசீலாவும் பாடியிருக்கிறாங்க. பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடியிருக்கும் கூமா பாலசுப்ரமணியம் இயற்றிய பாடல் தான் இன்றைக்கி நான் எடுத்து வச்சிருக்கிறேன் உங்களுக்கு. ஜி ராமநாதனுடைய சில சின்ன சின்ன பூவி வாங்க அந்த பாடலை கேட்டு வரும். இந்த பாடலை எடுத்து வைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த பாடலை எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு நேயர் இருக்கிறாரு, அவர் வந்து இன்னைக்கு நம்மிடையே இல்லை. ஆனால் அவர் தான் முதன் முதல்ல எங்கிட்ட கேட்கும்போது இந்த பாடல் ஒளியில் இடம்பெற்றதே இல்லை, நீங்கள் போட முடியுமா அந்த பாடல் அப்படின்னு கேட்கும்போது நான் எடுத்து இந்த பாடலை ஒளியேற்றினேன், எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. ஆக அவர் இன்னைக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் ஞாபகப்படுத்திட்டு போன இந்த பாடல் நம்மிடையே இருக்குது. அவருக்கு நிச்சயம் நான் என்றைக்குமே நன்றி சொல்லுவேன் இந்த பாடலை எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு. எல்லாத்தையும் சொன்னேன்னா அவருடைய பேரையும் சொல்லணும் இல்லையா, திரு நெடுமாறன். அவர் தான் வந்து எனக்கு இந்த பாடலை ஞாபகப்படுத்தினாரு. வாங்க அந்த பாடலை நம்ம கேட்போம்.

0: என்றோ கேட்ட ஞாபகம். ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: வார நாட்களில் பின்னிரவு மணி 12 காதல் பாடல்கள் ஒலியில். வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை மணி 4 காதல் பாடல்கள்.
3: காதல் பாடல் 12 மணிக்கு மேல உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. என்னென்ன பாடல்களை நீங்க எதிர்பார்க்கலாம்?

0: ஆக இந்த பாடல் எல்லாமே எடுத்து வச்சிருக்கிற உங்களுக்காக காதல் பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. அதற்கு இடையில பழக்க வழக்கங்கள்ல, அதாவது அந்த காலத்துல நம்ம செய்த சில பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு நம்மிடையே இன்னும் இருக்கா அப்படிங்கறதையும் நம்ம ஆராய போறோம். தொடர்ந்து நீந்திருங்க ஒலி 9:30 டிக்கெட் அழைப்பரசன்.
1: மதுரையோட மனம் ருசியும், ஆஹா அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: சிங்கப்பூரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்டஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோ என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் wondershop.sg.

0: புத்தம் புதிய ஒரு நாள் நம்ம இணைந்திருக்கிறோம் நேர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 13ஆம் தேதி. இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அருமையான ஒரு நாள் நம்ம இணைந்திருக்கிறோம் நேர்களே. இந்த வாரத்தின் 2வது நாள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பலவற்றை வந்து செய்து முடிக்கக்கூடிய அந்த ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இது அமையும். ஏன்னா திங்கட்கிழமை எந்திரிச்சதோட நம்ம என்ன நினைப்போம், சோர்வா இருக்கு அப்படி இப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருப்போம். அதாவது திங்கட்கிழமை கொஞ்சம் விட்டுருவோம்ப்பா, நாளையிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு நாள் தான் செவ்வாய்க்கிழமை. எனவே எது செய்யணுமோ அதை செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தொடங்கிருங்க. அதுக்கப்புறம் வந்து புதன் வியாழன் அதுக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஜாலியா நீங்க வார இறுதியா வர இருக்க காத்துக்கிட்டு இருக்கலாம். சரி வாங்க, இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம நிகழ்ச்சியில இடையிடையே காதல் பாடல்களுக்கு நடுவே நான் என்ன சொல்ல போறேன்னா, அந்த காலத்துல இருந்த சில பழக்க வழக்கங்களை பத்தி நம்ம பேச போறோம். அது இன்னைக்கும் இருக்கா அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்க போறோம். தயாரா வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். இது உங்களுடைய ஒளி 9:08 கேட்டாலே பரவசம். நான் உங்கள் ரஃபி.
1: லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 ரெங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்

0: அந்த காலத்துல நம்ம மேற்கொண்ட சில பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு நம்மளோட இல்ல, அல்லது இருக்கு, இன்னும் இருக்குங்க, எங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்ற பழக்க வழக்கத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சரி, என்ன பழக்க வழக்கம் அந்த காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து வீட்டுக்கு வந்த உடனேயே முன்பெல்லாம் வெளியே போயிட்டு வந்ததுனுடையே கை கால் முகத்தை அவங்க வந்து அலம்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கழுவிட்டு அதுக்கப்புறம்தான் அவங்க வந்து மற்ற வேலைகளில் ஈடுபடுவாங்க. அதை நீங்க கவனிச்சிருக்கலாம். ஆனா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, சில பேர் வீட்டுக்குள்ள போன தடவை முதல்ல அந்த சோஃபால போய் உட்காந்துருவாங்க. இப்ப அந்த கை கால் வந்து அதை கழுவிட்டு போய் உட்கார்ற பழக்கம்லாம் வந்து இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. சில குடும்பங்கள்ல இருக்கு. என்னுடைய நண்பர் சொன்னாரு, இல்லை எங்க வீட்டுக்கு வந்த உடனே நாங்கள் கை கால்லாம் கழுவிடுவோம், தயவுசெய்து போய் கை காலை கழுவிடுங்க அப்படின்னு சொன்னாரு. எங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கு. நான் வந்து இன்னொரு ஆள் வீட்டுக்கு போகும்போது நம்ம சாக்ஸோட தானே போவோம், எப்படி கை கால் போய் கழுவோம் நம்ம இல்லையா? கொஞ்ச நேரம் போய் உட்காருவோம், பேசுவோம், அதோட விளையாடுவோம் இல்லையா? இன்னொரு ஆள் வீட்டுக்கு போகும்போது நம்ம அதை செய்ய மாட்டோம், விருந்தினரா. ஆனா சிலர் வந்து விருந்தினரா போனாலும் சரி, அவங்க சொந்த வீட்டுக்கு போனாலும் சரி, கை கால் முகம் இதை மூன்றையும் கழுவிட்டு தான் வீட்டிலே உட்காருவாங்க, பேசுவாங்க மத்தவங்க கிட்ட. அது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பழக்கம்லாம் இருந்தது. இந்த காலத்துல அந்த பழக்கம் உங்க வீட்டுல இருக்குதா அப்படிங்கறத நீங்க நிச்சயமா நம்மளோட பகிர்ந்து கொண்டு சொல்லலாம். ஆக முதல்ல வீட்டுக்குள்ள போனதோட நம்மளை தூய்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் போய் உட்காருறது. இன்னொரு சில குடும்பங்கள்ல உள்ள போனதோட கை கால்லாம் அலம்பிட்டு அவங்க என்ன செய்வாங்க, தண்ணீரை வந்து மொண்டு குடிப்பாங்க. அவங்களோட பானையில் வைத்திருப்பாங்க, ஒரு மண் சட்டியில் வைத்திருப்பாங்க. அந்த மண் சட்டியில் உள்ள பானை அல்லது ஒரு குடத்தில் வைத்திருப்பாங்க, அதில் வந்து அந்த தண்ணீர் எடுத்து குடிச்சிட்டு தான் அவங்க மறுவேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் வந்த காலத்துக்கு அப்புறம் எங்கெங்கே மண் சட்டிலாம் இருக்குது வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம நகர்ப்புற வாழ்க்கையில் நம்ம இணைஞ்சிட்டோம் இல்லையா? ஆக சில வீட்டில் வந்து அந்த ஃப்ரிட்ஜ்லேருந்து தண்ணீர் எடுத்து கலகலகலன்னு குடித்ததுக்கு அப்புறம் தான் சில பேருக்கு அப்படியே தாகம் அடங்கும், வெளியே போயிட்டு வந்தால் தண்ணி குடிச்சிடணும் எப்படினாலும். அந்த மாதிரி இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இன்னும் இருக்குதா அப்படிங்கறத எனக்கு தெரியல, மாறி இருக்கலாம். எங்கெங்க இப்பெல்லாம் பிள்ளைங்க வீட்டுக்குள்ள வந்ததோட எங்கெங்க தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கலர் தண்ணியை தான் தேடுறாங்க சில வேலைகள்ல இல்லையா? காப்பியை கொடுங்க, காப்பி கூட குடிக்க மாட்டாங்க, அல்லது சாக்லேட் பானம் கொடுங்க, அல்லது சாக்லேட் மில்க் இருக்கும் ஐஸ்ல அதை எடுத்து குடி அப்படின்னு சொல்றதுதான் நான் கேட்டிருக்கிறேன். இப்ப அந்த பழக்கம்லாம் இருக்குதா இல்லையாங்கிறது தெரியல, இருந்ததுன்னா சொல்லுங்க, சரியா? கேட்டுக்கிறோம், தொடர்ந்து நீந்திருங்க. இது உங்களுடைய ஒளி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதம்.
2: இது சாதாரண பாட்டு இல்ல, எல்லாமே காதல் பாடல். உங்கள் ஒலியில்.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

0: ஒரு காலத்துல நம்ம கிட்ட இந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது வந்து எங்க போச்சுன்னு தெரியலப்பா. இப்ப அந்த மாதிரிலாம் யாரும் செய்யறதில்ல அப்படின்னு சொல்ற மாதிரியான சில பழக்க வழக்கங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல வெளியே போகும்போது தாத்தா பாட்டியா இருக்கட்டும், நம்மளோட அப்பா அம்மாவா இருக்கட்டும், கையில ஒரு பொருளை மறக்காம எடுத்துட்டு போவாங்க. கைப்பையா இல்ல கிடையாது, பணப்பையா நிச்சயமா அதை எடுத்துக்கணும். அதெல்லாம் தவிர கையில வந்து ஒரு குடை எடுத்திருப்பாங்க, அதை நீங்க கவனிச்சிருக்கலாம். எப்போதும் பெரும்பாலான பெற்றோர் தாத்தா பாட்டி கையில ஒரு குடை இல்லாம வெளியே போக மாட்டாங்க. அந்த குடை வந்து இரண்டு வழிகள்ல அவங்களுக்கு நல்லது செய்யும். அதை வந்து காணாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது பஸ்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க, அவங்க படுற மனசு வேதனை இருக்குதே, நான் இவ்வளவு வாங்கினே ஒரு அஞ்சு வெள்ளி கொடுத்தா வாங்கியிருப்பாங்க. அந்த அஞ்சு வெள்ளிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. சரி, இந்த குடை எதுக்கு எடுத்துட்டு போவாங்க? ஏன்னா மழை எப்போ வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. அது மழைக்கும் பயன்படுத்துவாங்க, வெயிலுக்கும் பயன்படுத்துவாங்க, ரெண்டுக்குமே பயன்படுத்துறது தான் அந்த குடை. ஏனென்றால் அந்த காலத்தில் நம்முடைய தங்கும் வீட்டிற்கும் பஸ் நிறுத்தத்திற்கும் பேருந்து நிறுத்தத்திற்கும் அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, பாதை இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நீளமா இருக்கும். நம்ம நடந்து போயிட்டே இருக்கணும, நடந்து மட்டும் போறது கிடையாது, அங்க வந்து ஷெல்டர் இருக்காது. ஆக போற வழியில மழை வரலாம், வெயில் வந்து சுள்ளுன்னு அடிக்கலாம். அதை தடுக்கிறதுக்கு இந்த குடை ரொம்ப முக்கியமான ஒன்று. பெரும்பாலும் கருப்பு நிற குடை, பெரும்பாலும் சிவப்பு நிற குடை, இந்த ரெண்டு கலர்ல தான் அதிகமா நான் பார்த்துருக்கிறேன். பெரிய குடையா இருக்கும், பெண்கள் வைத்திருக்கிறது சிறிய குடையா, அழகான இந்த ஹேண்ட்பேக் உள்ள போற குடையா இருக்கும். அது வந்து காணாம போறது கொஞ்சம் நடப்பாங்க. குடை வந்து நடக்கும் கம்பாகவும் அது செயல்படும், அது குச்சியாகவும் செயல்படும், அதே நேரத்தில் அது குடையாகவும், அதாவது 2-in-1 சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு இது. ஆக அந்த குடையை வைத்திருந்த காலம் இப்போ இருக்குதா? இப்போ வெளியே போகும்போது குடையை எடுத்துகிட்டு போகிறாங்களா? கையில் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம்.
1: எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ எப்போவுமே நான் அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது.
2: எல்லாமே காதல் காதல் உங்கள் ஒலியில்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392221222 வாரத்தில் 7 நாட்களும்.
3: தொலைக்காட்சி,
4: அட
3: வானொலி,
4: அடடா
3: மின்னிலக்கம்,
4: பிரமாதம். ஆனா என்னுடைய வியாபாரம் சின்னது.
3: அது போதும்,
5: உங்க வியாபாரத்தோட அங்கீகாரத்தையும் நம்பகத்தன்மையையும் வளர்க்க மீடியாகாப் வழங்குகிற நம்பகமான தொலைக்காட்சி, வானொலி, மின்னிலக்கம் ஆகிய தளங்களின் மூலம் பயன்பெறுங்க.
3: ஆரம்பிக்க நீங்க தயாரா?
5: சிறந்த வளர்ச்சிக்கு பெரிய பிராண்டாக இருக்க அவசியம் இல்லை. மீடியாகாப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழையுங்க. 6333398888 மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. போங்க mediacorp.sg/readysetgrow.
6: We're gonna blow the speakers, baby.
7: ஒலி எங்கேயும் எப்போதும்.
8: ஏரோப்ளேன் பறக்கிறது பெருமை இல்லை.

0: உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
1: நான் எங்கேயாவது காதல் கீதலையும் விடுவேன்னா அதெல்லாம் வேலை இல்லாதவங்க பண்றது.
0: இப்படி பேசினா டெஃபினட்டா அதான் இப்ப மூஞ்சிலேயே தெரியுது.
1: என்னது
0: திடீர்னு ஒரு 40 வாட்ஸ் பிரகாசம் அதிகமாயிருக்கேன்.
2: எல்லாமே காதல் காதல் உங்கள் ஒலியில் காதலித்து பார். உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும் காதல் பாடல்கள் உங்கள் இரவிலாட்டத்தில்

0: அந்த காலத்துல நாம செய்த ஒன்று இந்த காலத்துல இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இரண்டு இது பார்த்தோம், விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப அடுத்து நான் பேச போறது வந்து அந்த காலத்துல நம்ம செய்தது இந்த காலத்துக்கு அதை வந்திருக்கு அப்படின்னு நிச்சயமா அடிச்சு சொல்ற அளவுக்கு ஒண்ணுதான். நம்முடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்க எல்லாரும் முன்பு கடைக்கு போகும்போது, கடை தொகுதிக்கு போகும்போது எல்லா நேரங்களிலையும் கையில் ஒரு பை வைத்திருப்பார்கள். அது வந்து கூடையா இருக்கும், பின்னப்பட்ட கூடையா இருக்கும், வண்ண வண்ண தாள் கிடையாது, அது ஒரு மாதிரியான ஸ்ட்ரா மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக்ல பின்னப்பட்டது ஒண்ணு, நல்ல கனமானது, ஹெவி டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நல்ல கனமான பொருட்களை வைத்து தூக்கிட்டு வரக்கூடிய அந்த மாதிரியான கூடைகளை அவங்க எடுத்துட்டு போறது உண்டு. ஏன்னா எந்த நேரத்துல என்ன பொருள் வாங்குவாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. குறிப்பாக காலையில சந்தைக்கு போகும்போது அல்லது வாரத்தில் ஒரு நாள்ல அந்த நாள்லாம் அடிக்கடி போவாங்க சந்தைக்கு, அந்த சந்தைக்கு போகும்போது இந்த மாதிரியான கூடை ரெண்டு எடுத்துட்டு போறது வழக்கம். கூட ஒரு பிள்ளையும் கூட்டிட்டு போவாங்க, வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களை கூட்டிட்டு போவாங்க, பக்கத்தில் ஆள் இருந்தாங்கன்னா பக்கத்து வீட்டில் அவங்களே அணைச்சிட்டு போவாங்க. ஆனால் எல்லார் கையில் ஒரு கூடை வச்சிருப்பாங்க. ஏனென்றால் நீங்கள் போகிற இடத்துல அவங்க அந்த நேரத்தில் பிளாஸ்டிக் உபயோகம் ரொம்ப குறைவாக இருந்த காலகட்டம் அது. அவங்க பேப்பரில் தான் மடித்து உங்களுக்கு கொடுப்பாங்க. காய்கறி வாங்கினாலும் சரி அல்லது மீன் வாங்கினாலும் சரி அந்த தண்ணீர் வந்து ஒட்டிடக்கூடாது, எதுலேயும் சிந்திடக்கூடாது என்பதற்காக அவங்க என்ன செய்வாங்க, பேப்பரில் மடித்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லையா கையில் கூட, அதில் தான் நீங்கள் வச்சுட்டு எடுத்துகிட்டு வரணும் எல்லாத்தையும். ஆக கூட என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருந்தது. அதையே இந்த காலத்துலையும் பின்பற்றாங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் என்ன சொல்லிட்டாங்க, பிளாஸ்டிக்கோடைய பயன்பாடை குறைக்கணும் என்பதற்காக அதற்கு பணம் கொடுத்தா நீங்க வாங்கணும்னு சொல்லிட்டாங்க. அங்க இப்ப எல்லாரும் என்ன செய்றாங்கன்னா ரீசைக்கிளிங் பேக் எடுத்துட்டு போறாங்க. ஆனா அந்த காலத்துல அந்த ரீசைக்கிளிங் பேக் இருந்ததா, கிடையாது, நமக்கு கூட தான். அந்த கூடை வந்து பெரும்பாலான வீட்டுல வந்து நீங்க போனீங்கன்னா அந்த வீட்டுல அந்த கூடை வந்து உங்களுடைய சமையல் அறையில மாட்டி விடப்பட்டிருக்கும். அந்த கூடையை அந்த முரம்லாம் வைத்திருப்பாங்க இல்லையா, முரத்துக்கு பக்கத்தில் அந்த கூடையும் இருக்கும். அந்த கூடையை எடுத்துகிட்டு தான் அவங்க வந்து வெளியே போவாங்க பொருள் வாங்குறதுக்காக. இந்த பழக்கம் இந்த காலத்துலையும் இருக்குது, ரீசைக்கிளிங் பேக்கை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆக அந்த பழக்கம் நம்மளே தொடர்ந்து வந்திருக்கு. இன்றைக்கி மறுபடியும் அவங்க வந்து அதை கொண்டு வந்திருக்காங்கங்கிறது ஒரு பெருமைக்குரிய ஒன்றுன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: இது காதல் புரியுதில்லை.

கடந்த ஒரு மணி நேரமா காதல் பாடல்களுக்கு நடுவில் அந்த காலத்துல இருந்த பழக்கம் இந்த காலத்தையும் தொடருதா அப்படிங்கிற கேள்விக்கு சிலவற்றை நான் வந்து எடுத்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஓரளவுக்கு நம்ம அதை வந்து பின்பற்றோம், சில இதை பின்பற்றோம், சில இதை பின்பற்றலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கூடுமான வரைக்கும் அந்த காலத்துல சிலவற்றை அவங்க செய்ததற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதுக்கு இப்போ வீட்டுக்குள்ளே வந்ததோட கை கால அலம்புறாங்கன்னா, கழுவுறாங்கன்னா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சரியா, நம்ம நம்மளை தூய்மைப்படுத்திக்கொள்ளணும், வெளியே பல இடங்களில் அலைஞ்சிட்டு வரோம், நம்ம வியர்வையோடு வந்திருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம சுத்தப்படுத்தினதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து ஒரு துணியிலே உட்காரணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை அன்னைக்கு வச்சுருந்தாங்க. அதை வந்து இன்றைக்கும் நம்ம வந்து பின்பற்றணும், செய்கிறதுனால தப்பு இல்லை இல்லையா, நம்ம

0: நிம்மதியா கோயிலுக்கு சாமி கூட வந்தா இதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கேன் அப்படின்னு தோணுச்சு. ஆனா அவங்ககிட்ட சொல்லல.
1: நீங்க சொல்லல, நானும் காசு கொடுக்கல, ஏன்னா நான் அங்க இல்ல.
0: அதெல்லாம் சர்ச்சைக்குரியது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன். விடுப்புல போனீங்களே,
1: ஆமா,
0: பல விஷயம் பாத்திருப்பீங்க.
1: நான் பல விஷயம் பார்த்தேன், நான் சொல்லி ஆகணும். அதாவது நம்ம அண்டை நாடான நம்ம மலேசியாக்கு போயிருந்தேன். அப்ப அங்க வந்து நாசிலாமாவை விதவிதமா விக்கிறாங்க ரவி.
0: நாசிலாமாவை விதவிதமா விக்கிறாங்க.
1: ஆமா, நாசிலாமா நமக்கு என்னன்னு தெரியும்.
0: கோழி இருக்கும், கச்சாங்கு, ஈகாம்பிலிசன் சொல்லுவோம்ல, அதுக்கப்புறம் சோறு, வெள்ளரிக்காய் வெட்டி வச்சிருப்பாங்க, பிளாச்சானது,
1: ஆமா,
0: அது குடுப்பாங்களே,
1: அந்த சம்பல் குடிப்பாங்க, அத தேங்காய் பால் சோறு இருக்கும்.
0: ஆமா,
1: இப்ப வந்து புதுசா மூன் கேக் நாசிலாமாவை அறிமுகம் செஞ்சிருக்காங்க.
0: மூன் கேக் நாசிலாமா?
1: ஆமா, மூன் கேக் சோறுக்கு பதிலாக நடுவுல வந்து மூன் கேக் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப துபாயில இருந்து அந்த பிஸ்தாச்சு சாக்லேட் எல்லாம் வந்து கொண்டு வராங்க இல்லையா?
0: இருங்க, பிஸ்தாச்சு சாக்லேட் கொண்டு வராங்க, சரி, அத வந்து நாசிலமாக்குள்ள போடுறாங்களா?
1: ஆமா, அத வந்து கறிக்கு பதிலாக அந்த பிஸ்தாஷியோ வந்து குழம்பு மாதிரி அவங்க வந்து அதை ஊத்துறாங்க.
0: சொல்லும் போதே எனக்கு ஒரு மாரியா வருது.
1: அடுத்தது கேளுங்களே,
0: இதுக்கு மேலயா
1: மாச்சா என்னன்னு தெரியும் உங்களுக்கு?
0: ஆமா,
1: மாச்சா வந்து அந்த ஜப்பானிய நாட்டுல ரொம்ப பிரபலமா இருக்கிற வந்து ஒரு ஒரு பானம் இல்லையா?
0: அவங்களுடைய மன உளைச்சலை குறைக்கும், அது மட்டும் இல்ல ஆரோக்கிய நற்குணங்கள் அடங்கியது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா?
1: ஆமா, இப்ப மாச்சா நாசிலாமாவும் மலேசியாவில இருக்கு.
0: அந்த தூளை தூக்கி விடுவாங்களா?
1: இல்ல, அதுவும் ஒரு குழம்பா எடுத்து போடுவாங்க.
0: இந்த உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல.
1: ஆனா இருந்தாலும் இப்ப சிங்கப்பூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாசிலாமா பர்கர் அப்படிங்கறதையும் நம்ம வந்து சாப்பிட்டுருக்கோம்.
0: அது கூட ஓரளவு சமாளிச்சிடலாம். ஏன்னா அது வந்து பர்கர் தான், அந்த சாஸ் சொல்லுவோம் இல்லையா, கறி மட்டும் நாசிலாமா அது மேல தூவி இருப்பாங்க, கொஞ்சம் வெள்ளரிக்காய் வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி கூட கொஞ்சம் தப்பிச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. இது பிஸ்தாச்சு, பிஸ்தாச்சு சோர்ல போட்டு சாப்பிடுற அளவுக்கு நம்ம வந்துட்டோமா?
1: இப்பெல்லாம் விதவிதமா புதுசு புதுசா நம்ம நேயர்கள் எல்லாரும் வந்து நம்ம மக்கள் எல்லாரும் வந்து என்ன செய்யணும்னா படம் எடுத்து போடணும், இன்ஸ்டாகிராமா செய்யணும். இப்ப இன்ஸ்டாகிராமுக்காகவே சமூக வலைதளங்களுக்காகவே எல்லாரும் வித்தியாச வித்தியாசமா புதுசு புதுசா எதையோ உருவாக்குறாங்க.
0: அது நம்ம உண்மைதான். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் குறை சொன்னாலும், எவ்வளவுதான் இதெல்லாம குடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும், இதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. இது நோக்கி போறதுனால அந்த கூட்டத்துக்கு தேவையே
1: ஆமா
0: ஈடுகொடுத்து சமாளிக்கிறதுக்காக இப்படி விதவிதமா யோசிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு.
1: ஆமா, அதேதான். சரி, இப்ப நம்ம நேயர்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்போம். நீங்க புதுசா ஒரு உணவை உருவாக்க போறீங்கன்னா நீங்க எதை உருவாக்குவீங்க? நான் என்ன செய்வேன்னா, இந்த சிக்கன் ரைஸ் பீஸா இருக்கு இல்லையா, எனக்கு சிக்கன் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும் ரவி.
0: சிக்கன் ரைஸ் பீஸாவா?
1: அதை பீஸால போட்டு சாப்பிட எப்படி இருக்கும்?
0: சிக்கன் ரைஸ்
1: பீஸால
0: போட்டு சாப்பிட போறேன்.
1: ஆமா, அந்த அந்த சுவைய பீஸாவுக்கு நான் அறிமுகம் செய்யலான் இருக்கேன்.
0: இதை வந்து எக்காரணத்து கொண்டு ஒரு இட்டாலியன் போய் சொல்லிடாதீங்க, அவர் ரொம்ப மன வேதப்படுவாரு. அவங்களுடைய பாரம்பரிய பீஸாவை தூக்கி இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா அப்படின்னு. இல்ல, ஒருவேளை இட்டாலியில கூட இந்த மாதிரி இருக்கலாம்.
1: இருக்கலாம், அதேதான். சரி நேர்களே, நீங்க புதுசா ஒரு வித்தியாசமான உணவு, அதாவது நம்ம சிங்கப்பூரை சார்ந்த, நம்ம ஆசியாவை சார்ந்த ஒரு உணவு வகைய வித்தியாசமான முறையில நீங்க அறிமுகம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா எதை நீங்க அறிமுகம் செய்வீங்க, எப்படி செய்வீங்க? வாங்க உங்களுடைய கருத்துக்களை 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
2: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
0: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ பயன்படுத்தலாம்.
2: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், நியூட்ரன் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
1: முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
0: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: காலை வணக்கம் ரவிஜி சஜினி அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் நாயுடு பீஷாண்டு அழைக்கிறேன். விதவிதமான உணவுகள் இப்போது வருகின்றன. நான் என்ன செய்ய போகிறேன் என்றால், கேசரி இருக்குல்ல, அதில் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸு, சேமியாலாம் போட்டு அதை அது மேலே அந்த பருப்பு இருக்குல்ல, பருப்பை வேக வச்சு அதுக்குள்ளார போட்டு புது மாதிரியான கேசரி செய்ய மாதிரி நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: உங்களுடைய
2: கற்பனை வளத்துக்கு அவர் ஈடு கொடுக்க முடியாதுங்கிறது வேற ஒரு விஷயம்.
1: சரி, பிரேம் வந்து என்ன சொல்லிருக்காரு, பிரேம் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா, நான் ஒண்ணு வந்து பைனாப்பிள் ஐஸ்கிரீம் நாசிலாமா அதை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு.
2: பைனாப்பிள் ஐஸ்கிரீம் நாசிலமாவா?
1: அது மட்டும் இல்ல, ஒண்ணு நாசிலாமா அதோட நாசிலாமா ஐஸ்கிரீம் உருவாக்குவேன் அப்படின்னு
2: சொல்லிருக்காரு. உண்மையிலே புரியல.
1: இல்ல, நாசிலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது
2: என்ன மோகம் அது மேல இந்த மாதிரி?
1: அதுல வந்து வெவ்வேறு விதமான சுவைகள் இருக்கு இல்லையா. இப்ப தேங்காய் பால் சோறு இருக்குல்ல, அந்த சுவை வேற மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சம்பாலோட சுவை வேற மாதிரியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இக்கன் பில்லிஸ் உடைய சுவையும் இருக்கும், கோழியோட சுவையும் இருக்கும். இந்த சுவை எல்லாத்தையும் கலக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி நல்லா இருக்கும்?
2: ஆமா, அதுக்கப்புறம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில வயிறு கலக்கும். அது அதோட மோசமா இருக்கும். பரவாயில்லையா,
1: இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை அனுப்பியதற்கு ரொம்ப நன்றி ராதாகிருஷ்ணன், பிரேம்.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை வணக்கம் சிங்கை நான் ஜீனி 2.0
1: எந்திரிங்க சத்ரி எந்திரிங்க
2: அப்பி எதுக்கு காலம் காத்தால அலறிக்கிட்டு இருக்கீங்க
1: நீங்க என்ன சம்பந்தம் என்ன பேசிட்டு இருக்கீங்க
2: அதுவா ஏந்திரன் 10.0 ல தனுஷுக்கும் சிம்புவுக்கும் நான் ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருந்தேன் டான்ஸ் ஆடுற நேரத்துல நடுவுல வந்து என் தூக்கத்தை கலைச்சிட்டீங்களே
1: காணவள ஆட்டம் போட்டதெல்லாம் போதும் நெச்ச வாழ்க்கையில வேலைய பாப்போம் சஜினி
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்
2: ரவிஜி
1: சஜினி
2: வணக்கம் சிங்கை
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. இன்றைய பொன்மொழிய இதோ நாம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நீங்க தயார்னா அந்த வரிகள் உங்க செவிகளுக்கு. இதோ
1: நேயர் ஆலமீன் அனுப்பியிருக்கும் கூற்று இது: எல்லா தானமும் பிறரை வாழ வைக்கும், ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும்.
0: பிரம்மாதமான அந்த கூற்றுங்க. நிதானம் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத எடுத்துரைக்கிற மாதிரி அமைந்தது. இன்னொரு முறை அந்த கூற்றை நம்ம கேட்டுருவோம்.
1: எல்லா தானமும் பிறரை வாழ வைக்கும், ஆனால் நிதானம் மட்டுமே தன்னையும் வாழ வைத்து பிறரையும் வாழ வைக்கும்.
0: இந்த சிந்தனையோட அற்புதமான இந்த நாளை கடந்து வருவோம் வாங்க.

0: சஜினி, இந்த காலகட்டத்துல ஆரோக்கியமா இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் புகை மூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இல்லையா?
1: ஆமா, அதற்கு நீங்க என்ன செய்யலாம்னா, வீட்டுல வந்து இந்த ஏர் பியூரிஃபையர் இருக்கு இல்லையா, அதை நீங்க வாங்கி வைத்துக் கொள்ளலாம். இப்ப நீங்க உங்களுடைய கிளைமேட் வவுச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பட்ச ஷீட்டுகளை நீங்க இன்னும் பயன்படுத்தவில்லை என்றால் அதை பயன்படுத்தி இந்த ஏர் பியூரிஃபையரை வாங்கி வைத்துக் கொள்ளலாம்.
0: எதுக்குங்க இதெல்லாம் என் வீட்டுக்கு? அதான் வந்து காத்தாடி இருக்குது, சுத்தமா வச்சிருக்கேன், பெருக்குற கூட்டுற மோப் பண்ற அப்படின்னு நீங்க சொல்லலாம். பாருங்க, ஏர் பியூரிஃபை அப்படின்னு சொல்லும் போது சிங்கப்பூர்ல காற்றின் தரம் எவ்வளவுதான் ஆரோக்கியமா இருந்தாலும் அவ்வப்போது இந்த மாதிரி புகை மூட்டை வரும்போது கண்ணுக்கு தெரியாத சில கிருமிகள் நம்ம வீட்டுல உலா வரலாம்.
1: இவற்றில இருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏர் பியூரிஃபையரை வாங்கி வைத்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்ல, வெளியே போவதாக இருந்தால் கைவசம் ஒரு முக கவசத்தை வச்சுக்கோங்க.
2: காதல் பூத்தது அதை கேட்டு எங்க

உங்களுக்கு நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா, உலக அளவுல தமிழர்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தியை தான் நான் உங்களோட சுருக்கமா பகிர்ந்து கொண்டேன். இப்ப விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவ்வாண்டு 2026 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த நவி பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய வயது 85. தென்னாப்பிரிக்காவின் டர்பன் நகர்ல தமிழ் வம்சாவளி குடும்பத்துல பிறந்தவங்க தான் நவி பிள்ளை. இன ஒதுக்குமுறை நிலவிய காலகட்டத்திலேயே அவங்க சட்டத்துறையில பல தடைகளை தாண்டி முன்னேறியிருக்காங்க. மனித உரிமைகளுக்காகவும் உலக அளவுல நீதிக்காகவும் பல ஆண்டுகள் அவங்க போராடிருக்காங்க, பாடுபட்டிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் உயர் ஆணையராகவும் பணியாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, போர்கள், இனப்படுகொலைகள், மனித உரிமை மீறல்கள் தொடர்பா சட்டத்தின் வழியா அவங்க நீதியை நிலைநாட்டுவதற்கு அயராத உழைப்பு செய்திருக்காங்க, பல ஆண்டுகள் பங்காற்றிருக்காங்க. அந்த பங்களிப்புக்கு தான் அவங்களுக்கு இந்த உயரிய அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய வரலாற நான் சுருக்கமா சொல்லியிருந்தேன். அவங்களை பற்றி படிக்கும் போது எனக்கு களியன் பூம்பற்றனார் புறநூறுல சொன்னது தாங்க ஞாபகம் வருது. கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும், பாடல் கூட இருக்குது, யாது ஊரே யாவரும் கேளீர், எல்லா மனிதர்களும் நம்முடைய உறவுகளே அப்படின்னு உயரிய சிந்தனைய தமிழ் இலக்கியம் நமக்கு உணர்த்தியது, உலகிற்கு உணர்த்தியது. அதே உணர்வோட இனம், மொழி, நாடு இந்த எல்லைகளை கடந்து

உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவங்க தான் நவி பிள்ளை. தமிழ் என்ற அடையாளத்தோட பிறந்தவங்க, மனித நேயம் என்ற கொள்கையோட பல ஆண்டுகள் உழைத்தவங்க தான் நவி பிள்ளை.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: Akong, you eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

வணக்கம் நிகழ்ச்சியில் நினைச்சிருப்பேங்க. நேற்று நான் ஷாப்பிங் போயிருந்தேங்க, பல பொருட்கள் வாங்க போயிருந்தேன். அந்த வரிசையில என்னுடைய கவனத்தை ஈர்த்தது இந்த ஒரு பொருள். இப்படிலாம் ஒரு பொருள் இருக்குதா, வந்திருக்கா, அப்பா எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு பாருங்க. ஆனா இது தொழில்நுட்பம் சார்ந்து இல்லை, இந்த ஒரு உலகத்துல, அதாவது இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறதுனாலதான் இப்படிப்பட்ட பொருட்கள் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே இந்த அயன் போடுறதுக்கு ரொம்ப எரிச்சப்படுவோம். சரி, எல்லாரும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் என்ன மையமா வச்சு எல்லாருன்னு சொல்றேன், இல்ல இல்ல திருத்தம், ஒரு சில பேர் அயன் பண்றதுக்கு, அதாவது இஸ்திரி போடுறதுக்கு ரொம்ப எரிச்சப்படுவாங்க. இப்ப ஏவியில் நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த இஸ்திரி பட்டி இருக்குது இல்லையா, அது ரொம்ப பெருசா இருக்கும், கனமா இருக்கும். அதை நான் தூக்கி வைக்கிறதுக்குள்ள போது போதுன்னு ஆயிரும். அதனால நான் என்ன செய்வேன்னா, என்னுடைய அந்த மெத்தைக்கு கீழே இருக்கிற ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ், அங்கதான் எப்போதுமே அதை நான் வைப்பேன். அதாவது பயன்படுத்துற பிறகு அங்க தூக்கி வைப்பேன், ஏன்னா ரொம்ப கனமா இருக்கும். அதை நான் எடுக்கணுமே சொல்லி சில நேரங்களில் சுருக்கங்கள் இருக்கிற ஆடைகளை கூட அணியாம போகிறது உண்டு, அயன்பட வேண்டாமேங்கிறதுக்காக. அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்காங்களா பாருங்களேன். இது எனக்கு முன்னாடி பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் நினைக்கிறேன், எனக்கே நேற்று தாங்க தெரியும். துணிகள்ல இருக்கும் இந்த சுருக்கங்களை நீக்குவதற்கு ஒரு தெளிப்பான் வந்திருக்கான். ஆமா, ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒண்ணு வந்திருக்குங்க. இந்த லேசான சுருக்கங்களை நீங்க குறைக்கணும்னு நினைச்சுக்கனா, இதை நீங்க ஸ்ப்ரே பண்ணா போதுமா, சுருக்கங்கள்லாம் மாயமா மறைஞ்சிருமா. இப்படிப்பட்ட ஒரு ரிங்கிள் ரிலீஸ் ஸ்ப்ரேவா கேள்விப்பட்டிருக்கீங்களா?

அவங்க செயின்ட் ஜான்ஸ் தீவு என்பதுதான் சரியான இடம். இப்ப இந்த தீவுக்கு சுற்றுலா பயணிகள்லாம் வந்துட்டு போகிறாங்க, இயற்கையை ரசிக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல, அதாவது 1874 இந்த தீவுல தொற்று நோய்களுக்கான தனிமைப்படுத்தல் நிலையம் இருந்துச்சு, தொடங்கியது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, சிங்கப்பூருக்கு கப்பல் வழியா வந்த சில பயணிகளுக்கு தொற்று நோய் இருக்குதுன்னு சந்தேகம் வந்துச்சுன்னா அவங்கள உடனடியா பிரதான நிலைப்பகுதிக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்களாம். முதல்ல இவங்களை இந்த தீவுக்கு கொண்டு சென்று சில நாட்களுக்கு அங்கே வச்சிருப்பாங்க. 2 அங்க இருக்கிற மாதிரி வரும், தனிமைப்படுத்தப்படுவாங்க. 1874 சீனாவில இருந்து சிங்கப்பூருக்கு ஒரு கப்பல் வந்திருந்துச்சுங்க. அந்த கப்பல்ல இருந்தவங்களுக்கு கொலைரா நோய் ஏற்பட்டிருந்ததுனால அதுல இருந்து சுமார் 1300 பயணிகள் இந்த தீவுல தான் தனிமைப்படுத்தப்பட்டாங்களாம். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஓலை கூறுகள் இருக்குது இல்லையா, அந்த ஓலை கூறுகளால அமைக்கப்பட்ட சிறிய குடிசைகள்ல தான் இவங்கெல்லாம் இருந்தாங்களாம். ஆனா 1935 இந்த நிலையம் சுமார் 1000 பேரை தங்க வைக்கும் அளவுக்கு வளர்ந்திருந்தது. இதுல 22 முகாம்கள் இருந்தன. மருத்துவமனைகள், ஆய்வகங்கள், தடுப்பூசிகளை பாதுகாக்கும் வசதிகள்னு பல அமைப்புகளும் இங்க இருந்தனவா. ஆனா இந்த தீவின் வரலாறு அதோட முடியலங்க. அரசியல் கைதிகளுக்கான தடுப்பு நிலையமாகவும் இது பயன்படுத்தப்பட்டது. இப்ப இந்த தீவுல 2.8 கிலோமீட்டர் நீளம் உள்ள நடைபாதை இருக்குது. 15 பார்வையிடும் இடங்களின் வழியாக சென்று தீவின் இயற்கையையும் வரலாற்றையும் அறியலாம். ஒரு காலத்துல மக்கள் தனிமைப்படுத்தப்பட்ட இடம், இப்ப மக்கள் விரும்பி செல்லும் ஓய்விடமாக மாறியிருக்குதான் சொல்லணும்.

0: இத சாப்பிடு.
1: இத சாப்பிட்டா அபிராமி வருவாளா?
0: முதல்ல தூக்கம் வரும்.
1: அபிராமி
0: வருவா, நீ படு.
1: தூக்கம் வரலைய.
0: வரும், படு.
1: தூங்கறதுக்கு இருட்டு வரலைய.
0: வரும், அதுவும் வரும்.
1: காத்தே வரல.
0: வரும்,
1: அத போட்ட சத்தம்தான் வரும். வரும்,
0: வராது.
1: வரும், அன்னைக்கு வந்தத எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: ஏற்படுங்க, நான் கிட்ட கேள்விக்கு நேர்கள் பதில கண்டுபிடிச்சிட்டாங்களா?
1: அலிமா, நான் பாலா பேசுறேன். மூணுத்தையுமே திருப்பி போடலாம். இதுக்கு மேல என்னால சிம்பிளா யோசிக்க முடியல அலிமா.
0: சிம்பிளா யோசிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சரியான பதில தெரிவிச்சிருக்காரு பாலா விஜய். வாழ்த்துக்கள். ரொம்ப சுலபமான ஒரு பதில் தாங்க. நாணயம் அப்படின்னு சொல்லும் போது பூவா தலையான நீங்க அதை முடிவு செய்யறதுக்கு என்ன செய்வீங்க? நாணயத்தை சுண்டி சுழற்றுவீங்க. தோசையை நீங்க இருபுறமா வேகமா நீங்க திருப்பி திருப்பி சுடுவீங்க. மணர் கடிகாரம், அதாவது இந்த அவர் கிளாஸ், மணல் முழுவதும் கீழே இறங்கிய பிறகும் நீங்க அதை மீண்டும் நேரத்தை கணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க தலைகீழா திருப்பலாம். ஆமாங்க, அதுதான் அந்த ஒற்றுமை. மூன்றையும் நீங்க திருப்பலாம். ரொம்ப எளிமையான ஒரு கேள்விதான் இன்றைக்கு நான் கேட்டிருக்கேன். ரொம்ப உங்களை போட்டு யோசிக்க வைக்க கூடாது, மூளை அப்படி கசக்கி புழிய வைக்க கூடாது, வேலையும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அதனால ரொம்ப சிறப்பான எளிமையான ஒரு கேள்வியா இருக்கட்டும் சொல்லிதான் இதை நான் கேட்டேன். ஆனா சில பேர் ரொம்ப நல்ல நல்ல புத்தாக்கமான பதில்கள் அனுப்பி வச்சிருந்தீங்க. நானே எத்தனை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு பூவா தலையான தெரிஞ்சிடும். இந்த மணர் கடிகாரத்தை நீங்க திருப்பினீங்கன்னா உங்களுக்கு மீண்டும் நேரம் ஓடும். ஆனா தோசையை மட்டும் நீங்க திருப்பும் போது அது சில நேரத்துல பீந்து வரோக்கு. அதுவே ஒரு பெரிய கலை தெரியுமா? நம்ம சாப்பிடறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா அதை அவ்வளவு அழகா நீங்க இழுத்து அது தீஞ்சு போகாம அதே நேரத்துல வட்டமா பெரிய ஒரு தோசை, மொருவலான ஒரு தோசையை சுடுறது அது பெரிய ஒரு திறன். அதனால அடுத்த முறை அம்மா தாத்தா பாட்டி வீட்டுல உங்களுக்கு சுட்டு கொடுத்தாங்கன்னா நன்றி சொல்ல மறக்காதீங்க. அது ரொம்ப பெரிய ஒரு கலை. அது அவங்க அழக கற்று உங்களுக்கு அந்த தோசையை ஊட்டி விடுறாங்க. அந்த அருமையான தோசை உங்களுக்கு இன்றைக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அதற்கு நீங்க நன்றி சொல்ல மறக்காதீங்க. அதே நேரத்துல தோசையை சுட்டவங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. அது உங்க தாத்தா பாட்டி, அம்மா அப்பா, வீட்டுல இருக்கிறவங்க யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க கையில நீங்க முத்தமிடலாம், அல்லது அவங்களுக்கு தங்க காப்பு கூட நீங்க வாங்கி கொடுக்கலாங்க. இல்ல, தங்க விலை ரொம்ப ஏறி போயிருக்குது அலிமா, கொஞ்சம் பட்ஜெட் இருக்கு, தீபாவளி வர வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப இந்த பாடலை கேளுங்க, இந்த பாடலை அவங்களுக்கு ஒளிபரப்புங்க.

0: சாப்பாடு
1: டீ தானே போட்டுருவோம்.
2: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
3: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
4: அட
3: யாரு தலையில இஞ்சி அரைக்க போறோம்
5: நித்யா? நம்ம இஞ்சி டீ இஞ்சி காஃபி எல்லாம் கலக்கிறதுக்காக அம்மியில இடிச்சு நல்லா அரைச்சு டீ கலக்கணும் என்பதற்காக தொடக்க பாடல் எடுத்து வச்சா யார் தலையில
4: வேலை வாங்காம இருக்க மாட்டீங்களே
5: நித்யா? இன்றைக்கு திங்கள் மதுமா நம்ம நேர்கள் கொஞ்சம் சோர்வாக இருக்கலாம், அப்படி எல்லாரும் தொட்டு எடுப்பற மாதிரி என்ன பண்ணிட்டு நச்சு தலையில அடிக்கிற மாதிரி இடிக்கிற மாதிரி ஒரு செய்தியோட வந்திருக்கேன் நித்யா.
4: எங்க எடுத்து விடுங்க,
5: இது படிச்சு பார்த்து எனக்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க வாழ்க்கையில அப்படின்னு தோணுச்சு. இந்த பெண்ணோட பேரு டோனா ஜீன் வெல்டே, கனடாவை சேர்ந்தவங்க. இவங்க ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியரும் கூட. அஞ்சு பிள்ளைங்களுக்கு அம்மா, 12 பேர பிள்ளைங்க இருக்காங்க அவங்களோட பாட்டி, சரியா? ஆமா. இந்த மாச தொடக்கத்துல இவங்க அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஊட்டால நடந்த ஹன்ஸ்மேன் வேர்ல்ட் சீனியர் கேம்ஸ் என்ற போட்டியில பெண்களுக்கான மிக நீளமான இந்த பிளாங்கிங் இருக்கு இல்லையா, அதுல உலக சாதனையை அவங்க முறியடிச்சிருக்காங்க. அதுவும் யாருடைய சாதனை? அவங்களோட சாதனையை அவங்களே முறியடிச்சிருக்காங்க. 2024 அவங்களே செஞ்சது வந்து 4:30 வந்து பிளாங்கிங் பண்ணிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட இன்னும் 1.5 கூடுதலா அவங்க
4: 60 கூட தாக்கு பிடிக்காதே.
5: இதுல என்னன்னா நித்யா, அவங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்பு ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு, அதனால அவங்களால வந்து உடற்பயிற்சி செய்ய முடியாம அவங்க கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அவங்களால செய்ய முடிஞ்ச ஒரே உடற்பயிற்சி பிளாங்கிங் மட்டும்தான் அந்த விபத்தினால. ஆனா அதையே அவங்க உலக சாதனையா மாத்திருக்காங்க பாத்தீங்களா? பாத்தீங்களா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உறுதி இருக்கோ இல்லையோ, ஆனா மன உறுதினால எவ்வளவு சாதிச்சிருக்காங்க பாருங்க.
4: இதனாலதானே நான் விட்டேன், எனக்கு வந்து போச்சு இந்த வலிமை எல்லாம் போச்சு, ஆனா இதை வச்சு நான் திரும்ப என்னுடைய வலிமையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா செஞ்சிருக்காங்களா.
5: இதுல இருந்து என் கண்ணை திறந்துட்டாரு கடவுள்.
4: என்ன என்ன சொல்றாரு?
5: வாழ்க்கையில எல்லா கதவுகளும் மூடி இருந்தாலும் ஏதோ ஒன்னாவது திறந்திருக்கோம். விமலா, அந்த கதவை போய் தட்டுமா?
4: போச்சு, யாரு தலையில அம்மி அரைக்க போறாங்கன்னு தெரியலையே.
5: வாங்க நீங்க உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாத்து தொடக்க பாடலோட டீ கடையை தொடங்கலாமா?
4: இதோ 8:00 வரைக்கும் உங்க இஞ்சி எடுப்பாளகி
5: எடுத்து
4: இஞ்சி டீயோட உங்களுக்கு நிகழ்ச்சி படைக்க வந்துட்டோம்னு வந்துட்டு
5: தானே பார்த்தேன். தொடங்கியாச்சு டீ கடை 70.

0: பணம் பத்தும் செய்யும், பணம் இருந்தாலே ஆபத்து தான்.
1: நல்ல ஒரு நிறுவனமா தேடிதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா ஏனோ தானோன்னு கண்டவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டுற முடியாதுல்ல. நேத்து ஃப்ளையர் ஒண்ண பார்த்தா எங்க வச்சேன்னு தெரியலையே. அதுல ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. என்ன மெசேஜ் இது?
2: அன்பான வாடிக்கையாளர்களே, ஏபிசி முதலீட்டு நிறுவனத்திடமிருந்து அன்பான வணக்கங்கள்.
3: இந்த வலைப்பதிவு இப்போது எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கிறது.
4: என்ன நடந்தது போய் கேளுங்க.
5: 70
6: கேட்க கேட்க ஆனந்தம்.

0: ஹார்ட் ஐஸ்
1: மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. நித்யா, உங்களுக்கு 100 வயசு தாண்டியோ வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கா?
2: பாப்ப, அந்த உலகம் எப்படி இருக்கு அது பொறுத்து நம்ம முடிவு எடுக்கலாம்.
1: இந்த பதில எதிர்பார்க்கல. ஆனா சிலருக்கு இந்த மாதிரி 100 வயசு தாண்டிய வாழினோ அல்லது 100 தொற்றணும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல உதாரணமா இருக்காங்க ஜப்பானியை சேர்ந்தவர்கள் இல்லையா. அங்க ஒகினாவா அப்படின்ற ஒரு தீவுல 100 வயசு தாண்ட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு வரிய சொல்றாங்க நித்யா, அதை மட்டும் நம்ம புடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 100 என்ன, 100 வருஷத்தை தாண்டி வாழலாம் நித்யா, தாண்டி வாழலாம்.
2: அப்படியா?
1: ஆமா, சொல்லலாம். ஹரா ஹஜிபு.
2: என்னது
1: ஹரா ஹஜிபு?
2: என்ன பயங்காட்டுறீங்க?
1: அதனால
3: இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.
4: நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். காதல்ல தோட்டவங்க எல்லாம் எந்த முடிவு போவாங்களோ அதே முடிவுக்கு தான். உன் காதல் காவியத்தை வந்த கதாநாயகன் எந்த முடிவுக்கு போறாங்கிறத உன் கண்ணா எப்பார். குட் பை.
5: Vijay, I'm sorry.

0: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கட. சிங்கப்பூர்ல இது புதுசு.
1: என்ன நடக்குது சிங்கப்பூர்ல? என்ன புதுசா எதிர்பார்க்கலாம்?
0: வார இறுதியில பரபரப்பான நம்மளுடைய F1 கார் பந்தய போட்டிகள் முடிவடைந்தன. அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் சிங்கப்பூர்ல வெற்றிகரமாக நடைபெற்றது. அக்டோபர் 11ஆம் தேதியில நடந்த போட்டியில மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் அவர்தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. விமலா, F1 கார் பந்தய போட்டிகள் முடிவடைஞ்சாலும் விமலா, இந்த F1 போட்டிக்கான பல நிகழ்ச்சிகள் நடவடிக்கைகள் சிங்கப்பூர்ல தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. அந்த வரிசையில அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த F1ல பயன்படுத்திய வாகனங்கள் இருக்கின்றன இல்லையா, அதெல்லாம் வந்து கண்காட்சிக்கு வச்சிருக்காங்க விமலா. கார்டன்ஸ் பை த வேல சாத்தி பை த வே நீர்கள் பலரும் நீங்க சென்றிருப்பீங்க. அதற்கு பக்கத்துல தான் இந்த கண்காட்சி கூடத்தை வச்சிருக்காங்க. காலை 11 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள், குறிப்பாக 4 வயது அதற்கும் குறைவான பிள்ளைகள், அவங்க இலவசமாக இந்த கண்காட்சிக்கு சென்று அங்கு பயன்படுத்திய, அதாவது F1 Formula 1 இந்த கார் பந்தய போட்டியில பயன்படுத்திய பெரிய வாகனங்கள், ரேஸ் காஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
1: அப்ப நான் போல
0: நினைப்புதான். நீங்க உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிட்டு போய் இந்த F1 ரேசிங் கார்களை, இந்த வாகனங்களை நீங்க நேரடியாக பாக்குறது மட்டும் இல்லாம அந்த உன்னிப்பா சில விஷயங்கள்லாம் நம்ம கவனிப்போம் இல்லையா, டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது பாக்குறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு.
1: எப்ப வரைக்கும் இந்த நிகழ்வுன்னு சொன்னீங்க?
0: அக்டோபர் 18 வரைக்கும் தாங்க.
1: ஆமா நித்யா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கிம் கார்டஷியன் கழுவிட்டாங்களா?
0: ரொம்ப முக்கிய வாழ்க்கைக்கு.
2: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
3: உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்ட கண்ணனிங்கே.
2: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
3: ஏதேதோ நடக்கும்,
2: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நித்யா விமலா படைக்கும் டீ கடை.
1: மாறினாலோ மாறினாங்க நித்யா, இன்றைக்கு
2: உங்களை குழப்பும் விதமாக மாறி இருக்கேன் அப்படின்னு பார்த்தா
3: நம்ம நேரம் புத்திசாலிகள் கேள்வி கேட்டாலும் சொல்லிடுவாங்க.
2: அப்படி இருந்தாலும் நம்ம பிரேம் அசத்த தவறில்ல. எமிலி ஹார்ட்ங்கிறாரு, கல்பனா சவுலாங்கிறாரு, மேரி கியூரி அப்படின்னு ரொம்ப முயற்சி செஞ்சிருக்கீங்க பிரேம், ரொம்ப நன்றி.
3: அதுக்கே உங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க நித்யா.
2: இந்த மாதிரிலாம் நீங்க கமிட் பண்ணக்கூடாது. அப்புறம் ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு வேற, நீங்க எப்ப வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு கோத்து விடுறாங்க.
3: மூன்று குறிப்புகளை மீண்டும் கேட்கலாம்.
2: 1960 காலகட்டத்துல நாசா உடைய அப்போலோ மிஷனுக்கு நான் ஒரு முக்கிய பங்காற்றி இருக்கேன் விம்லா. என்னுடைய குழுல 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேருக்கு பயிற்சி அளித்து இந்த மிஷன், இந்த முக்கியமான பணியை வெற்றிகரமா நாங்க அமைச்சிருந்தோம். 2வது குறிப்பு இதுதான். மென்பொருள் பொறியியலாளர் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது சாப்ட்வேர் இன்ஜினியரிங். இது பல பேர் இந்த துறையில எடுத்தவங்க படிச்சிருந்த இருக்கலாம். ஆனா இந்த துறைக்கு பேர் வச்சதே அது வந்ததே என்னாலதான், சரியா? 3வது குறிப்பு, 1969 அப்போலோ மிஷன் அப்படிங்கிற முக்கியமான ஒரு அங்கீகாரம் பதிக்கும் ஒரு நிகழ்வு நடந்தது. மனிதர்கள் முதல் முதலாக சந்திரன்ல கால் பதிச்சாங்க. அது என்னாலதான், என்னுடைய குழுவினர்னாலதான். நான் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன்.
3: சரியான பதில பல நேர்கள் சொல்லி அசத்தி இருந்தீங்க. இப்ப வாங்க சரியான பதில சொல்லிருக்கு. முதல் நேரோட குரல் பதிவை கேட்கலாம்.
2: சாமுவலோடைய குரல் பதிவு வாங்க கேட்கலாம்.
4: விமலா நித்யா
3: வணக்கம்.
4: நீங்கள் குறிப்பிடும் அந்த பெண் மார்கரெட் ஹாமில்டன். நன்றி, வணக்கம்.
2: எஸ் மார்கரெட் ஹாமில்டன் என்பதுதான் சரியான பதில். நான் தான் அவர்.
3: ஓ வாவ்,
2: இன்றைக்கு இன்றைக்கு இன்றைக்கு மட்டும்
3: இந்த பேர் மார்கரெட் ஹாமில்டன். இந்த பேர் எனக்கு புதுசா இருக்கு நித்யா, உங்களை பத்தி என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: அப்போலோ 11 இந்த ஒரு நிகழ்வு எல்லாரும் வந்து ஞாபகப்படுத்தும் நிச்சயமாக. 1969 இந்த ஒரு நிகழ்வு நடந்தது. நிலாவுல சந்திரன்ல தர இறங்கினாங்க. யாரு? நம்ம நீல் ஆம்ஸ்ட்ராங் அவருடன் சேர்ந்து பஸ் எல்ட்ரின், 2 விண்வெளி வீரர்கள் அவங்க தர இறங்கினாங்க. இவங்களுக்கு வந்து இந்த ஒரு நிகழ்வு வந்து வெற்றிகரமாக அமைச்சு கொடுத்ததே நம்மளுடைய மார்கரெட் ஹாமில்டன் அவங்களுடைய குழுவினர்.
3: பின்னணியில இருந்திருக்காங்க.
2: சாப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எப்படி சொல்லுவோம், அது தனித்துவமானது. அதையும் இந்த தரை இறங்கும் இந்த ஒரு நிகழ்வையும் இணைச்சு எப்படி அதை வெற்றிகரமா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கரெட் ஹாமில்டன் அதற்கு நிறைய உழைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்கதான் முதல் பெண் இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தது வந்து அவங்க வந்து முதல் பெண்ணாக அவங்க இருக்கிறாங்க. சமீபத்துல செப்டம்பர் 30 மார்கரெட் ஹாமில்டன் அவங்க தவறிட்டாங்க விம்லா.
5: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 968.

0: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா?
1: அதுல இருந்து ஒரு பகுதி
2: இரவினில் ஆட்டம் இடைநிலா கொண்டாட்டம்.
3: அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்பது. நான் ரஃபி. இன்னைக்கு இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை நான் தனியா தொகுத்து வழங்க வந்திருக்கிறேன். நவீன எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு சிறு பயிற்சிக்கு போயிருக்கிறாரு. அந்த பயிற்சியில கலந்து கொண்டு நாளைக்கு வந்துருவாரு நிகழ்ச்சியில கலந்து கொள்றதுக்கு. இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில இன்னைக்கு எதை பத்தி நம்ம பேச போறோம்னா, தீபாவளி காலகட்டம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம சில வேளைகள்ல அதிகமான பொருளை வாங்கி சேர்க்கக்கூடிய அந்த தருணம் நமக்கு வரும். வீட்டுல ஏதாவது ஒரு தருணத்துல ஏதாவது வாங்கிடுவோம், போய் தீபாவளிக்கு வாங்கிடுவோமே அப்படின்னு. எதை வாங்கலாம், எதை தவிர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்க போறோம். வாங்க வேண்டிய பொருள் எவ்வளவோ இருக்கு, ஆனா அதை வாங்கணுமா வேணாமான்னு நம்ம யோசிச்சுதான் வாங்கணும். சும்மா எடுத்தோமா கவத்தமானலாம் வாங்கிட முடியாது இல்ல. இப்ப உள்ள காலகட்டத்துக்கு ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டோம்னா அது நம்ம கிட்டதான் இருந்தாகணும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வீட்டுல வைக்கிற ஒரு சோஃபாவா இருக்கட்டும், அதை வாங்குறதுக்கு முன்னால நம்ம பல வாட்டி யோசிச்சு திட்டம் போட்டு வாங்கணும்னா சிறப்பா இருக்கும். சில பேர் மாத தவணையில கட்டி வாங்குற மாதிரி வாங்குவாங்க, சில பேர் கேஷா கொடுத்தே வாங்கிடுவாங்க. எது சிறப்பானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் இருந்ததுனா கேஷா கொடுத்து வாங்கினீங்கன்னா சிறப்பா இருக்கும், ரொக்கமா கொடுத்து வாங்கினீங்கன்னா சிறப்பா இருக்கும். மாத தவணையில வாங்கினீங்கன்னா அது தீபாவளி முடிகிற வரைக்கும் நல்லா இருக்கும், முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இன்னும் ஒரு வருஷத்தை கட்டணுமே ரெண்டு வருஷத்தை கட்டணுமேங்கிற ஒரு கவலை நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. சரி, எதை வாங்க ஏதாவது தவிர்க்கலாம் நம்ம அப்படிங்கறத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிக்க போறோம். உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அதை பத்தி நம்ம பேசுவோம். எதாவதெல்லாம் நீங்க வாங்குறதுல இருந்து தவிர்த்து நீங்க வந்திருக்கீங்க, அதை எதை வச்சு சமாளிச்சிங்க, என்ன உங்களுக்கு தோணுச்சு, வாங்கும்போது ஒரு ஆசை வந்திருக்கும் வாங்கலாமே அப்படின்னு, அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் யோசி

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதிலிருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம் இரவினில் கொண்டாட்டம்.
2: விழா காலம் நெருங்க நெருங்க பல மாற்றங்களை வீட்டுக்கு கொண்டு வரணும் என்பது பலருடைய ஆசையா இருக்கும். சில பேர் வந்து அதை கொஞ்சம் முன்கூட்டியே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த கடைசி நேரம் காத்திருந்து மாற்றங்களை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இப்ப இந்த விழா காலம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா, தீபாவளி வந்துகிட்டு இருக்கு, தீபாவளி போன்ற நாட்கள்ல வந்து புத்தாடை வாங்குறது ஒரு பழக்கமா இருக்கு நமக்கு இல்லையா. நம்ம வந்து புத்தாடை வாங்குறோம், அந்த நாள்ல வந்து உணவு சமைக்கிறோம், பல உணவு வாங்குறோம். சில பேர் வீட்டை அலங்கரிக்கிறதுல ரொம்ப அதிகமா கவனம் செலுத்துவாங்க, இன்னும் சிலர் நகைகளை வாங்கி சேர்க்கறதுலயும் கவனம் செலுத்துறது உண்டு. ஆக இந்த காலகட்டத்தில் எதை அதை வாங்கலாம் எதை அதை தவிர்க்கலாம் அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். வனிதா அவங்க எதை தவிர்க்கலாம் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா திரைச்சீலையை அவங்க சொல்லி இருக்கிறாங்க. திரைச்சீலை அப்படின்னு சொல்லும்போது கர்டன்ஸ். அதை வந்து ஒரு வருஷம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு முந்தைய வருஷமும் நீங்க வாங்கி இருந்திருக்கலாம். ஆக இரண்டையும் வந்து நீங்க மாற்றி மாற்றி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சாதாரண நாட்கள்ல அவங்களோட வீட்டுக்கு திரைச்சீலை அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மெல்லிய அவ்வளவா பணம் செலுத்தி வாங்காத ஒரு திரைச்சீலை, அது வீணா போனாலும் கூட நாங்கள் தூக்கி போட்டுருவோம். ஆனால் விழா காலம் வரும்போது நல்ல தரமான திரைச்சீலைகளை வாங்குறது உண்டு. அந்த திரைச்சீலைகளை வந்து இப்போ நான் இந்த வருஷம் பயன்படுத்தினேன்னா அடுத்த வருஷம் வந்து இன்னொரு புதிய திரைச்சீலை இருக்கு, அதை நான் பயன்படுத்துவேன். ஆக இரண்டு வண்ணங்கள் இருக்கு, அந்த இரண்டையும் நான் மாற்றி மாற்றி ஒரு 3-4 வருஷத்துக்கு நான் பயன்படுத்துறது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த வருஷம் அவங்க தவிர்க்க போறது திரைச்சீலை, கர்டன்ஸை தவிர்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்கு ஏற்கனவே வண்ணம் பூசிட்டோம், அதையும் நாங்கள் தவிர்க்க போறோம் இந்த வருஷம். நான் போன வருஷம் தான் வீட்டுக்கு வண்ணம் பூசினது, அதனால வந்து அதுக்கு மாற்றம் இல்லை. பத்தாவதுக்கு இந்த திரைச்சீலை பற்றி இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய அறைகளில் வந்து அவங்க பிளைண்ட்ஸ் பயன்படுத்துறதுனால திரைச்சீலை இப்போ அங்கே பயன்படுத்த வேண்டியதில்லை, ஏற்கனவே வாங்கி முன்பு இருந்ததெல்லாம் அவங்க கொடுத்துட்டதா சொல்கிறாங்க. ஆக பிளைண்ட்ஸ் போன்ற அந்த ஒரு ஏற்பாடு நீங்கள் வீட்டுக்கு செய்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும், நீங்கள் திரைச்சீலைகளில் மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வேறு எதை எதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அல்லது வாங்கணும்னு கட்டாயம் இருந்துச்சுன்னா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். தொடர்ந்து நீந்திருங்க, இது உங்களுடைய ஒளி 96.8 கேட்டாலே பரவசம்.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 9 6 8 Hashtag Thigil Tales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, எல்லாவற்றையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, எல்லோரையும் நம்மால் திருப்திப்படுத்தவும் முடியாது. உண்மையை சொன்னால் அதற்கான அவசியமும் நமக்கு இல்லை என்பதை நாம் உணரும் போது வாழ்க்கை மிகவும் எளிதாகிறது. பாத்தீங்களா, சில வேலைகள்ல நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம், எல்லாரையும் நம்ம சந்தோஷப்படுத்தணுமே, சந்தோஷப்படுத்தணுமே, நிம்மதி இல்லாமல் போகுது நமக்கு, ஆனா இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வாழ்க்கை நமக்கு ரொம்ப எளிதான மாதிரி தெரியும். யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னால எங்க வீட்டு பிள்ளை, கலைக்கோயில், பூம்புகார், ஆனந்தி படங்கள்ல இருந்து பாடல்களை நம்ம கேட்டோம். அடுத்து உங்களுக்காக யார் நீ, பாசமலர், திருமால் பெருமை படங்கள்ல இருந்து பாடல்கள் வருகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9 6 8 கேட்டாலே பரவசம். இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 9 6 8

0: இரவினில் ஆட்டம் இணையில்லா கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதிலிருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம் இணையில்லா கொண்டாட்டம்.
2: இந்த விழாக்காலத்தின் போது எதை நம்ம வாங்கலாம், எதை நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம். சில வேலைகள்ல யார திருப்திப்படுத்துறதுக்கு வாங்குறோம்? வீட்டுக்கு பல விருந்தாளிகள் வருவாங்க, அவங்க பாப்பாங்க, என்னங்க இந்த சோஃபாவையா வச்சிருக்கீங்க, இன்னும் போன வருஷமே கேட்டேன்னு, இந்த வருஷமும் அதையா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு பயந்தே பலவற்றை மாற்ற வேண்டியதா இருக்கு அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அவங்களுக்கெல்லாம் பயந்தோம் அப்படின்னு சொன்னா மாசம் கட்ட போறது நம்ம தானே, அல்லது கேஷா கட்டினாலும் அதை நம்ம தானே கட்ட போறோம், அவங்கள வந்து கட்ட போறாங்க, இதெல்லாம் நம்ம யோசிக்க வைக்கிறது இல்ல. ஆக நம்ம அதை பாத்துக்க வேண்டியது இருக்கு. எதை வாங்கலாம், எதை தவிர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரேவதி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க காப்பேட் வாங்குறதை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே எங்க வீட்டில் வந்து நாங்க கம்பளம் வாங்கி போட்டிருந்தோம் வீட்டுக்கு. அது என்ன ஆகுதுன்னு சொன்னா நாளடைவில் தூசி ஆயிடுது. தூசி ஆனதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம உள்ள வைக்கணும், அதுக்கப்புறம் எடுத்து வெளியே தட்டி போடணும். இதுக்கெல்லாம் நேரம் இல்லாததுனால சில வேளைகள் அந்த தூசியே வந்து நமக்கு பாதகமா அமைஞ்சிருது, நமக்கு நோய்களை கொண்டு வந்துருது, வீட்டில் சுவாச பிரச்சனையை கொண்டு வருது. அதனால எங்க வீட்டில் வந்து நாங்க கம்பளம் வாங்குறத நிறுத்திட்டோம், அது வந்து தேவை இல்லையோ அப்படின்னு நாங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். வசந்தி வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வீட்டில் முன்பு வந்து சோஃபா இருந்தது, துணி மாற்றக்கூடிய சோஃபாவா இருந்தது. அது வந்து இப்ப தேவையில்லை எங்களுக்கு. ஏன்னா நம்ம துணி மாற்றாதது, தேவைப்படாதது, மாற்றி மாற்றி நம்ம வந்து வீணாக்காம இப்ப லெதர் சோஃபா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி சோஃபா தான் நாங்க வாங்கி போட்டிருக்கிறோம். அதுக்கு வந்து துணி மாற்ற வேண்டியதில்லை. பதிலாக ரொம்ப குறைவான செலவு தான், அதை வந்து நாங்க பராமரிக்கணும். ஆனா தனித்தனியா துணி மாற்ற வேண்டியதில்லை. மேல ஒரு த்ரோ, அதாவது பாக்குறதுக்கு போர்வ மாதிரி இருக்கும், அதை வாங்கி நாங்க போட்டுருவோம். பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பணத்தோட பார்க்கும்போது இதோட செலவு கொஞ்சம் குறைவு தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கூடுமான வரைக்கும் அந்த சோஃபா இப்ப புதுசா வாங்கினதுனால நாங்க அதை போட்டுட்டு இருக்கிறோம், அது கூட தேவைப்படாத எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருக்கிறாங்க வசந்தி. ராஜா என்ன சொல்றாருன்னா, அவர் வீட்டுக்கு புத்தகம் வைக்கக்கூடிய அந்த ஷெல்ஃப் மட்டும் இந்த வருஷம் வாங்கணும். ஏன்னா புத்தகங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதை வைக்கிறதுக்கு இடம் இல்லாம தான் வீடு வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு மனைவியும் சொன்னாங்க. அதனால இந்த வருஷம் அது எங்களுக்கு தேவையா இருக்கிறதுனால வாங்குறோம், அப்படி தவிர்க்க கூடியதுனா வாங்கியிருக்க மாட்டோம், அது வேண்டாம்னு நினைச்சோம்னா வாங்கியிருக்க மாட்டோம். ஆனா தேவைப்படுது, அதை வாங்குறோம், இந்த வருஷம் வாங்குறோம், வருஷம் அதுக்கெல்லாம் நான் அவ்வளவா செலவழிக்கிற ஆள் இல்லை அப்படின்னு ராஜா சொல்லி இருக்கிறாரு. ஆக எதை வாங்கணும் எதை தவிர்க்கணுங்கிறது நமக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம வீட்டில் தானே வைக்க போறோம், அதை ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த விழா காலத்துக்கு வாங்க வேண்டியதை வாங்குவோம், தவிர்க்க வேண்டியதை தவிர்த்துருவோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக. இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியகாப்புலி 968. இன்றைய சிவசியல் தொடக்கமாக எம்பிஎன் சேத்துராமன் மற்றும் எம்பிஎன் பொன்னுசுவாமி அவர்கள் வாசித்திருக்கும் நாதஸ்வர இசை ஒலியேறவிருக்கின்றது. பஞ்சரத்ன கிருதி எந்தரோ மகானுபாவலு, ராகம் ஸ்ரீ, தாளம் ஆதி. கேட்டு மகிழங்கள்.

பாமணம் தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன. கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது சிக்கேல் குருச்சரண் அவர்கள் பாடியிருக்கும் கணநாதனே, ராகம் சாரங்கா, தாளம் ஆதி.

0: அடுத்து என் விஜய் சிவா அவர்கள் பாடியிருக்கும் பிஹாக் ராகத்தில் கந்தனது.
1: பனிப்பகை மயிலும் சேவற்பதாகையும் பனிப்பகை மயிலும் தேவற்பதாகையும் பன்னிரண்டு மணிக்குழைகளும் பனிப்பகை மயில்

மீடியா காபோலி 96.8 இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலியறவிருக்கும் பாடல் டிவி சங்கர நாராயணன் அவர்கள் பாடியிருக்கும் வாச்சஸ்பதி ராகத்தில் பராத் பரா.

பாவனம் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது மீடியா காப் வானொலி ஒளி 968 கேட்டாலே பரவசம்.
1: இன்று 2026 அக்டோபர் மாதம் 13 தேதி செவ்வாய்க்கிழமை. இவ்வருடத்தின் 286 நாள். ஆண்டு நிறைவு பெற 79 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 26 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. ஜமதி லவல் மாதம் பிறை 2.
1: ஒலி 968 24 மணி நேர ஒளிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8968. அழைக்க வேண்டிய எண் 6691119 8.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி @mediacorp.com.

0: வணக்கம் சிங்கே ரிதம் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் உன்னிமேனன். அந்த பாடலை வழங்கியிருந்தாரு உங்களுக்காக. காலை 10 மணி வரையிலும் நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம் ரவிஜி.
1: சஜினி, இப்போ தண்ணீரோட நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம்.
0: ஆமா, ரொம்ப இதமா இருந்துச்சு. என்ன தண்ணீர்ல நீங்க விட்டீங்கன்னா, அதாவது கடல் தண்ணீர்ல நீங்க விட்டீங்கன்னா நான் மிதந்துகிட்டே இருப்பேன் ரவி.
1: டால்ஃபினா மாறி
0: புகைப்படங்கள்லாம் இருக்கும். என்னோட அம்மா வந்து என்ன தெரியுமா செய்வாங்க, அந்த வாளி இருக்கும் இல்லையா, அந்த வாளியில தண்ணி நிரப்பி நாங்க அதுல உட்கார வச்சிருவாங்க. எடுத்து வச்சிருப்பாங்க தேவையில்லாம. அதுக்கப்புறம் நீச்சல்
1: சம்பந்தமே இல்லாம இந்த ஆடையெல்லாம் நான் ஏன் உடுத்திட்டு இருக்கேன் சில படங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் தேசிய கொடியை புடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லா பிள்ளைகள் வீட்லயும் ஒரு படம் இருக்கும்.
0: ஆமா,
1: அதை போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, இந்த சின்ன பிள்ளைங்களை ஆடைகள் இல்லாம படம் எடுத்து காட்டுறது. பாத்தியா
0: எப்படி இருந்த
1: பாத்தியா, இது ஒரு பெருமை வேற. அப்பா என்னன்னே தெரியல.
0: ஆமா, ஆனா உங்களுடைய பெற்றோருக்கு வந்து எப்போதுமே நீங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட படம் ஒன்னு பிடிச்சிருக்கும்.
1: ஆமா ஆமா,
0: அந்த படத்தை வந்து
1: மறக்க முடியாத ஒரு படமா, அவங்க இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமா வச்சிருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்ப என்னோட அப்பா அம்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பெல்லாம் வந்து அந்த பணப்பை ரொம்ப பிரபலம். அந்த பகுதி இருக்கும்ல, ஒரு பகுதியில வந்து படங்களை வைக்கிற மாதிரி இருக்கும். அதுல சின்ன வயசு படத்துல வச்சுப்பாங்க, பணப்பை திறந்தோட எங்க முகத்தை பாக்குற மாதிரி எல்லாம் இருக்கும்.
0: அடேங்கப்பா, இப்ப எல்லாம் எங்க,
1: கையடக்க
0: தொலைபேசிய திறந்தாலே
1: தொழில்நுட்பத்துக்கு ஏத்த மாதிரி. அது எப்படி சொல்ல, அந்த பணப்பையில உங்க படத்தை, அதுவும் அந்த சின்ன வயசு படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும், பாரு அதுதான் உங்களுடைய உடைமைகளையே ஆக உயர்தரமான ஒரு உடைமைன்னு சொல்லலாம்.
0: ஆமா,
1: காசு வைக்கிறீங்க.
0: ஆமா,
1: அது மட்டும் இல்ல அட்டைகளே வைக்கிறீங்க. அந்த பொக்கிஷத்துக்குள்ள உங்க பிள்ளைகளுடைய படத்தை வைக்கும் போது அளவுக்கு அது ஒரு
0: அவங்க உங்களுக்கு முக்கியமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தடவையும் நம்ம பணப்பையை பயன்படுத்தும் பொழுது திறக்கும் பொழுது அவங்களோட முகம் தெரியும்.
1: பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க.
0: அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல எல்லாம் ஒரு வழக்கம் இருந்துச்சு ரவி, ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் போய் படம் எடுத்துருவாங்க ஸ்டுடியோல.
1: ஆமா,
0: அந்த ஸ்டுடியோல போய் படம் எடுத்துருவாங்க. இப்ப வந்து சமீபத்துல என்னுடைய பெரியமாவோட வீட்டுல இருந்து சில ஆல்பம்ஸ் எல்லாம் என் வீட்டுக்கு வந்துச்சு. அதுல என்னோட 7 வயது புகைப்படம், பிறந்த நாள் அன்று கேக் வச்சு ஸ்டுடியோல நின்ன புகைப்படம் இருக்கு. ஆமா, இந்த பொண்ணா நானு கொஞ்ச நேரத்துக்கு நானே ஆடி போயிட்டேன்.
1: ஆனா அந்த காலத்து ஃபேஷன் வேற மாதிரி இருந்துச்சு.
0: ஆமா,
1: சம்பந்தமே இல்லாத சட்டை, சம்பந்தமே இல்லாத ஷார்ட்ஸ்,
0: முட்டி வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்கிங்ஸ் பெண்களுக்கு.
1: அது அந்த காலத்துல அதிகமா பார்க்கப்பட்ட பேசப்பட்ட ஆடுகளா
0: இருக்கு. ஆமா,
1: இப்படி மறக்க முடியாத படங்கள் உங்க கைவசம் இருக்கலாம். அதுவும் இந்த காலத்துல இந்த ஆல்பம் போன்ற பட அட்டைகளையும் நீங்க வைத்திருக்கலாம்.
0: ஆமா,
1: அதை பத்தின உங்களுடைய கருத்தை, உங்களுடைய ஞாபகத்தை தூண்டி விடுற மாதிரி வந்து சொல்லுங்களேன்.
0: 9678 8 9 6 8 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வச்சிருங்க. சிறந்த கருத்துக்கு காத்திருக்கிறது ஜோதி ஸ்டா புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டர் காஃபி.
1: அடுத்த 3 பழைய பாடல்கள் வரப்போகுது. அந்த வரிசையில டிஎன் சௌந்தரராஜன் பீசஸ்லாம், அவங்க கூட்டணியில தான் இன்னைக்கு பாடல்கள் வருது. காரணம் நீங்க தான். முதல் பாடல் குடியிருந்த கோவில் படத்துல இருந்து வரப்போகுது. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமலா சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெறும்.
0: அதனைத் தொடர்ந்து தர்மம் தலை காக்கும் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. இந்த பாடலை ராதா விரும்பி கேட்டிருந்தாங்க. இந்த பாடல்களை நாம அவங்களோட சேர்ந்து ஒன்னா கேட்டு மகிழ்வோம். இது ஒலி 9 6 8
1: பரவசம்.

0: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: இப்ப பேச போறீங்களா? போனை வச்சுட்டுமா?
3: ஹலோ,

0: போரர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மக்களிடையே வரவேற்பு அதிகரித்திருப்பதால் வண்ண ஷாப் திருவிழா அக்டோபர் 14 வரை நடைபெற உள்ளது. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், இவற்றை அனுபவிக்க இதுதான் கடைசி வாய்ப்பு. நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பிட்டா, கினோஹிமிட்சு, ஒம்ரான், டாக்டர் ஊ, ஏசப்யோல் என இன்னும் பல 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறைந்த அளவிலேயே பொருள்கள் உள்ளன. பொருள்கள் அனைத்தும் விற்று தீர்ந்து விட்டால் அவை விற்று தீர்ந்ததுதான். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 14 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றே செல்லுங்கள் oneshop.sg.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம். ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: ஆனந்த ஜோதி படத்துல இந்த பாடல கேட்டீங்க. இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆனந்த வள்ளி அவங்களுக்காகவே பாடல் இடம் பெற்றது.
2: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய மறக்க முடியாத சின்ன வயசு புகைப்படங்கள் ஏதாச்சும் இருக்கா, வந்து எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். ஜேசன் ரொம்ப கியூட்டா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சின்ன வயசுல அவருடைய வீட்டுல வந்து பாத்தாப் இருந்துச்சா, அந்த குளிக்கும் தொட்டி இருந்துச்சா, அந்த தொட்டில தண்ணீர் நிரப்பி அவரு நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு புகைப்படம் இருக்கிறதா. அந்த நீச்சல் குளத்துல வந்து அந்த ஃப்ளோட்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த பாதுகாப்பு ஃப்ளோட் எல்லாத்தையும் அவர் அணிந்து அவருடைய வீட்டுல இருக்கிற அந்த குளியல் தொட்டியில ஸ்விம் அடிக்கிற புகைப்படம் தான் இன்று வரையிலும் மறக்க முடியாத ஒரு புகைப்படம் அப்படின்னு அனுப்பி வச்சிருக்காரு ஜெய்சன்.
0: அதே மாதிரி நீச்சல் குளத்துக்கு போன ஞாபகத்தோட சுந்தர் ஒரு படத்தை சொல்லிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, முன்ன அந்த ஸ்லைடு இருக்கும், பெரிய ஸ்லைடு,
2: பிக் ஸ்பிளாஷ்,
0: ஈஸ்கோஸ் பிக் ஸ்பிளாஷ், அதுல வந்து படம் எடுத்த ஞாபகம் வருது நீங்க சொன்ன உடனே சொன்னாரு. நான் பள்ளியில படிக்கும் போது இதெல்லாம் பெரிய பெரிய விடுமுறையா எங்களுக்கு கருதப்பட்டது. சிங்கப்பூர்ல இருந்து அதிக அளவுல வெளியில போறதுக்கான வாய்ப்பு கிடைக்காட்டியும் சிங்கப்பூருக்குள்ளே இப்படி பல சுவாரஸ்யமான இடங்களுக்கு போய் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதுக்கு இல்லையா, அது ரொம்ப இதமா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு
2: ஜேசன். சுந்தர் உங்கள் இருவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி உங்களுடைய கருத்துக்களை அனுப்பியதற்கு. சரி நேர்களை, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக 70களில் வெளியான இந்த இரண்டு பாடல்கள்
3: ஒளியேறவிருக்கின்றன.
0: முகுந்த வீடு படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. அதனை அடுத்து மழை மேகம் படத்துல உங்களுக்காக பாடல் காத்திருக்கு. இணைந்திருங்க எங்களோட. இது வணக்கம்
4: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
2: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
9: ஏன் அவசியம்னா,
8: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
9: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசைனை நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
8: இப்போதே அழைங்க. 6334-1055, 6334-1055.
10: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயா லுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
11: இப்பொழுதா, விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
10: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயா லுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயா லுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
12: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
13: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
6: ஆமா,
5: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
6: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
5: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
7: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
8: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
7: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
8: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
8: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
7: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
8: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
7: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
9: நேரம் இப்பொழுது காலை 6:38 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை, நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கீங்க. நம்ம ரவி இன்னைக்கு நீர் சார்ந்த ஒரு கூச்ச நம்மோட பகிர இருக்காரு.
10: வாழ்க்கையில சஜினி, தண்ணீர் மாதிரி நம்ம இருக்கணும் அடிக்கடி சொல்லுவாங்க.
9: இப்ப
10: தண்ணீரை பாத்தீங்கன்னா, எது நடக்குதோ இல்லையோ, எது வருதோ இல்லையோ, என்ன ஆனாலும் சரி,
9: அது பாட்டுக்கு நகர்ந்துகிட்டே இருக்கும். அப்படிதானே?
10: அதே போல வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி எது நடந்தாலும் தண்ணீர் போல அந்த வடிவத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் எனக்கு பிடித்த ஒரு கூற்று. இப்போ யாராவது உங்களை கொண்டு போய் உங்களுக்கு தெரியாத இடத்துல வச்சாங்கன்னா தண்ணீர் என்ன செய்யும்?
9: அந்த இடத்துக்கு சார்ந்த மாதிரி அந்த
10: அதோடைய வடிவத்தை மாத்தி, அல்லது அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தன் வடிவத்தை சீரமைச்சுக்கோ. அதே மாதிரிதான் வாழ்க்கையில எது நடந்தாலும் எங்க போனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க தண்ணீர் மாதிரி நடந்துகிட்டீங்கன்னா அலை போல இதமா இருக்கும்.

0: ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் மரியான், பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று ஆகிய திரைப்படங்கள்ல இருந்து இதமாக இரண்டு பாடல்களை நாம கேட்டோம்.
1: ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக வானிலை நிலவரம்.
0: இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: அதோடு PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 126 173 உட்பட்டிருக்கும். இது ஆரோக்கியமற்ற நிலை. வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
3: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
4: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விக்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
5: குட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை 321 கிளெமென்டி மோர் 6 வேர்டன் சாலை.
9: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9, 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
10: வணக்கம் சிங்கே.
0: நேரம் இப்பொழுது காலை 6:49 ஆகி விட்டது.
1: என்னது
0: தூக்கம் வருது,
1: வாய் சைடு வாங்குது, என்னாச்சு அதுக்குள்ள தூக்கம்?
0: ஆமா ரவி, நேத்து ராத்திரி சரியா தூங்கல,
1: ஒரே ஆட்டம்.
0: ஆமா கனவுல நான் நல்லா ஆட்டம் போட்டேன். எவ்வளவுதான் தூங்கினாலும் தூக்கம் வரமாட்டேங்குது ரவி. 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினாலும் கூட காலையில எந்திரிச்சா ஒரே களப்பா இருக்கு.
1: உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மில் பலருக்கும் அதே பிரச்சனை. இப்போ தூக்கம் அப்படின்னு சொல்லும் போது ஆழ்ந்த தூக்கம்னு ஒண்ணு இருக்கு, லேசா தூங்குறது ஒண்ணு இருக்கு, நல்ல தூக்கம்னு ஒண்ணு இருக்கு, சரியா தூங்கல அப்படிங்கிற ஒரு பகுதியும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நாம தகவல் சொல்றதுக்கு பதிலா ஒரு நிபுணர் சொல்லலாம், குறிப்பா மருத்துவரே வந்து சொன்னா எவ்வளவு பிரமாதமா இருக்கும்,
0: சிறப்பா இருக்கும். அதனாலதான் காலை 8 மணிக்கு மேல இன்று நாம பேஸ்புக் வாயிலாக மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர் டாக்டர் விஜயராஜ் திருநாவுக்கரசை நாம சந்திக்க போறோம்.
1: அவர்கிட்ட நீங்க கேள்விகள் கேட்கணும், கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேஸ்புக்ல பக்கமா வந்துருங்க. உங்களை அங்க நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம். வணக்கம்
0: சிங்கை.

0: காய்த்தெழுது படத்துல இந்த பாடல கேட்டீங்க, ஏ ஆர் ரஹ்மானோட இசையில அனந்த் சாமி சுஜாதா அந்த பாடல உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க.
1: நேரம் இப்பொழுது சரியாக காலை 6:56 ஆகி விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக காலை 7 செய்திகள் இடம்பெறவிருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு நாங்கள் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். இது உங்கள் வணக்கம்
0: சிங்கை.
2: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. துவாசை நோக்கி செல்லும் PIE ஜூரோங் டவுன் ஹால் அந்த பகுதிக்கு பிறகு வாகனங்கள் பழுதாகியுள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
6: 9

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை 7:00 மீடியகா போலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையிலேயே தொடர்கிறது. காலை 6 மணி நிலவரப்படி மேற்கு பகுதிகளில் 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 173 இருந்தது. சிங்கப்பூரின் மற்ற பகுதிகளில் அந்த குறியீடு 126 166 வரை பதிவானது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 கடந்தால் அது ஆரோக்கியமற்ற நிலை. மக்கள் கவனமாய் இருக்கும்படி தேசிய சுற்றுப்புற அமைப்பு அறிவுறுத்தியிருக்கிறது. அமெரிக்க குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் ஜனநாயக கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இலஹாம் உமரின் வீட்டில் சோதனை நடத்தியிருக்கின்றனர். வேறொரு குற்றவியல் விசாரணையின் ஒரு பகுதியாக நீதிமன்ற அனுமதியோடு வாஷிங்டன் வட்டாரத்திலுள்ள அவருடைய வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதாக அமெரிக்க நீதித்துறை கூறியது. இருப்பினும் விசாரணை குறித்த கூடுதல் விவரத்தை அது வெளியிடவில்லை. அரசியல் எதிரிகளை குறிவைப்பதற்காக டிரம்ப் நிர்வாகம் சட்ட அமலாக்க அமைப்புகளை பயன்படுத்துவதாக திருவாட்டி உமர் சாடினார். தாம் தவறு ஏதும் செய்யவில்லை என்றார் அவர். அமெரிக்காவில் இடைத்தவணை தேர்தல் நெருங்கும் வேளையில் திருவாட்டி உமரின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. உக்ரைனில் உள்ள 6 எரிசக்தி நிலையங்கள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 33 பேர் காயமடைந்தனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் இல்லை. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை உடனே நிறுத்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவித்திருந்தார். அடுத்த சில மணி நேரத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் வலாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். போர் நிறுத்த உடன்பாட்டை மதித்து நடப்பதில் ரஷ்யாவுக்கு விருப்பம் இல்லை என்பதை தாக்குதல் எடுத்துக்காட்டுவதாக அவர் சொன்னார். சவுதி அரேபிய தலைநகர் ரியாதிலுள்ள விமான நிலையம் வரும் வாரம் வரை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். சிங்கப்பூர் நேரப்படி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி வரை அங்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரியாதிலுள்ள விமான நிலையத்தின் மீது ஹவுதி குழு வார இறுதியில் ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தியது. 14 பேர் மாண்டனர். 300 அதிகமானோர் காயமடைந்தனர். இதற்கிடையே ஜித்தாவிலுள்ள அனைத்துலக விமான நிலையமும் தற்காலிகமாய் முடக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்து விமான நிலைய செயல்முறைகளை தயாராக்க அந்த நடவடிக்கை என்று சவுதி அரேபிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் கூறியது. இந்நிலையில் சவுதி அரேபியாவின் தென்மேற்கே உள்ள ஹமிஷ் முஷைத் ஆகாயப்படை தளத்தில் ஹவுதி குழு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. சவுதி அரேபியா அதை உறுதிப்படுத்தவில்லை. மத்திய கிழக்கில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏமனின் ஹவுதி கிளர்ச்சி குழுவின் தாக்குதலால் கவலை அதிகரித்திருக்கிறது. லுஃப்தான்சா, ஏர் பிரான்ஸ், கேஎல்எம் உள்ளிட்ட பல அனைத்துலக விமான நிறுவனங்கள் ரியாதுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியிருக்கின்றன. அமெரிக்காவின் டெல்டா விமான நிறுவனம் அடுத்த ஆண்டு மார்ச் வரை ரியாதுக்கான சேவையை தொடங்குவதை ஒத்திவைத்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மிகுந்த கவனத்துடன் விமானங்களை இயக்கும்படி விமான போக்குவரத்து

0: அவர்களை தவிர்த்து அதிகாரிகளின் வழிகாட்டுதலை பின்பற்றி நடந்து கொள்ளும்படி அது கூறியது. பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹைபர் பக்துன்குவா மாநிலத்தில் அவசர நிலை சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பிறகு அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திரு இம்ரானின் பாகிஸ்தான் தரீக்கே இன்சாஃப் கட்சி அந்த மாநிலத்தை ஆட்சி செய்கிறது. மாநில அதிகாரிகள் கிளர்ச்சியாளர்கள் பிரச்சினையை சரியாக கையாள தவறிவிட்டனர் என்று பாகிஸ்தான் மத்திய அரசாங்கம் கூறியது. சிறையில் இருக்கும் திரு இம்ரானை விடுதலை செய்ய வலியுறுத்தி அவருடைய ஆதரவாளர்கள் தலைநகர் இஸ்லாமாபாத் நோக்கி அணிவகுத்தனர். அதை தடுக்கவே மாநிலத்தில் அவசர நிலை சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று தரீக்கே இன்சாஃப் கட்சி குற்றஞ்சாட்டுகிறது. பிரான்சில் நூற்றுக்கணக்கான பேரங்காடிகளில் இணைய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அங்குள்ள குளிர்சாதன பெட்டிகளும் உறைய வைக்கும் கருவிகளும் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டது. பல மில்லியன் யூரோ மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் கெட்டுப்போயிருக்கலாம். மாபெரும் பேரங்காடிகளின் சுமார் 400 கிளைகள் பாதிக்கப்பட்டன. குளிர்சாதன அமைப்புகளை தொலைவிலிருந்து இயக்க பயன்படுத்தப்படும் மென்பொருள் அந்த இணைய தாக்குதலில் குறிவைக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் அதிகாரிகள் இணைய குற்ற விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பேரங்காடிகள் குளிர்சாதன அமைப்புகளை மீண்டும் வழக்கு நிலைக்கு கொண்டுவர மும்முரமாய் முயல்கின்றன.
1: சொல்லும் பொருளும் இன்டர்செப்ஷன், இடைமறிப்பு. இணையத்தில் தீங்கு விளைவிக்கும் ஊடுருவல் முயற்சிகளை இடைமறிக்க தகுந்த பாதுகாப்பு தேவை. இன்டர்செப்ஷன், இடைமறிப்பு.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வணக்கம் சிங்கே,
4: ஆதரவு BYD.
3: திரைப்பட ஆர்வலர்களே, BYD டான்ஸா வழங்கும் பேஸ் திரைப்பட நுழைவுச்சீட்டுகளை பெற இன்றே BYD அல்லது டான்ஸா காட்சியகத்திற்கு போங்க.
4: ஆளுக்கு 2 நுழைவுச்சீட்டுகள்னு மொத்தம் 300 நுழைவுச்சீட்டுகள் வழங்கப்படும். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: குறுஞ்செய்தியா?
5: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
3: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
5: இந்த 2 தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
3: ஓ, அது என்ன?
5: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
3: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
5: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
3: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
6: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
7: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.

0: வணக்கம் சிங்கை.
1: பிளானட் கலாட்டா ஆல்பத்தில இருந்து பிரேம்ஜி அமரனின் இசையில் மரகதம், கவிதா சுப்பிரமணியம், வெங்கட் பிரபு ஆகியோர் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது.
2: நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம் சஜினே
1: ரவிஜி.
2: இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜோதி ஸ்டாப் கடை வழங்கும் லவிஸ்டா காஃபியை பரிசா நாங்க கொடுக்க போறோம்.
1: ஆமாம், கேள்வி காத்துக்கிட்டே இருக்கு. அதற்கு முன்பு இவ்வார நட்சத்திரம் அனிருத் அவர் இசையமைப்பில் வெளிவான இரண்டு பாடல்களை நாம கேட்க போறோம்.
3: பார்த்த விழிகள் நீ
1: மூணு திரைப்படத்துல இருந்தும் எதிர்நீச்சல் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல்கள் காத்துக்கொண்டு இருக்கின்றன.
2: அனிருத் பத்தி சொல்லணும்னா, இவரு 14th அவருடைய பிறந்த நாள் வரப்போகுது. அதுக்கு முன்னால அவருடைய படமான ஜெயில 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்
1: 15th வெளியாக போகுது.
2: பிறந்த நாள் பரிசு மாதிரி வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, அவரு வெவ்வேறு விதமான இசைய அவருடைய படங்களை கொண்டு வர முயற்சி எடுக்கிறாரு உடனே. ஆனா இதுதான் வேணும்னு மக்கள் கேட்டா, அது தயாரிப்பாளர்கள் கேட்டா, இயக்குநர்கள் கேட்டா, அவர் ஒன்னும் பண்ண முடியாது. அந்த வரிசையில ஜெயில படத்துல வரும் தெரியுமா, அது அவர் உண்மையிலேயே வாயாலே செஞ்சாரு.
1: அந்த மொத ஜெயில படம்
2: இப்ப கூட வருமே, இந்த படத்துல கூட அந்த பின்னணி இசையில ஹுக்கும் நீங்க நல்லா கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
1: அப்படியா,
4: கேப்போம். டைகர் ஹுக்கும்
2: இசை கருவியோ இல்லையா, சொந்தமா அவர் வாயாலே வாவான்னு வேற மாதிரி செஞ்சு அத செயற்கை நுண்ணறிவால மேம்படுத்தி சொல்லும் போதே எனக்கு பாருங்க மூச்சு வாங்குது.
1: அப்படின்னா இந்த பாடல் திரிக்க போகிறது, சூப்பர் ஹிட் ஆக போகிறது.
2: சளி திரிக்கா பார்த்தா சரி, எங்க பார்த்தாலும் அதுதான் இப்போதைக்கு.
1: ஏன்னா காற்று தூய்மை கேட்டுமா இருக்கிறதுனால தும்மல் வந்துடுத்தோம்.
2: ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அனிருத் வாயிலேசி போடுறாரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீக்கா இருந்தாலும் ரவிஜி வேலைக்கு வர்றாரு. இதுல என்ன தெரிய வருது,
1: கடமை கண்டியம் கட்டுப்பாட்டுக்கு அப்படிங்கறதுக்கு பக்கத்துல ரெண்டு பேரும்
2: கிடையாது. அப்புறம் மாசம் மாசம் வந்தா பில்லு அதிகமா இருக்கு, அதை கட்டுறதுக்காகவே நாங்க இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அதுதான் உண்மை.
1: இதுல அனிருத்த பத்தி நான் என்ன சொல்லணும்னா, அவர் ஆரம்ப காலகட்டத்துல அதாவது மூணு திரைப்படத்தின் வாயிலாக 2012 அவரு திரையுலகிற்கு ஒரு இசையமைப்பாளராக அறிமுகமானாரு. அந்த அறிமுகத்தின் வாயிலாக வந்து பல படங்களுக்கு அவர் இசையமைச்சாரு. இப்ப மூணு எதிர்நீச்சல் ஆகிய திரைப்படங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருடைய ஆரம்ப கால இசையமைப்பு வந்து அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்பெல்லாம் வந்து ஒரே தாளத்தோட வர்ற மாதிரி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அனிருத் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துடாதீங்க. ஆனா ஆட்டம் போடணும்னு சொன்னா அனிருத் பாடல் மாதிரி வராது.
2: அது என்னமோ உண்மைதான். ஆனா எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்துற மாதிரி பாட்டு இசையமைக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு வழங்கப்பட்டதா அப்படின்னு கேள்வி. ஏன்னா அவருடைய தனிக்குரல் கீதங்கள் அல்லது அவர் சொந்தமா வெளியிடும் பாடல்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா
1: அற்புதமா இருக்கும்.
2: இதமா இருக்கும், வரிகள் இருக்கும், கேட்கறதுக்கு அந்தந்த நேரத்துல மனசு லேசாகிற மாதிரி இருக்கும்ல.
1: ஆமா ஆமா, அதேதான். அடுத்தடுத்த நாட்கள்ல கண்டிப்பா நீங்க அனிருத் இசையமைப்பில் வெளியான பாடல்களை வெவ்வேறு நிகழ்ச்சிகள்ல நீங்க கேட்க இருக்கீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நிகழ்ச்சியிலயும் நீங்க கேட்க போறீங்க. அதற்கு முன்பு வாங்க நாம போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க.
4: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
2: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. BKEPIE செல்லும் வழியில் KJE அந்த பகுதிக்கு பிறகு
1: நேரம் இப்பொழுது காலை 7:16 ஆகி விட்டது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: மஞ்சள் தங்கத்துடன் யாராவது மஞ்சள் தங்கத்தை தான் அணியணும்னு யார் சொன்னது? இப்ப மஞ்சள் தங்கம், ரோஸ் கோல்ட், வெள்ளை தங்கம்னு நிறைய தெரிவுகள் வந்திருக்குங்க. இதை நீங்க சேர்த்து அணிவதிலும் ஒரு அழகு இருக்குது. மஞ்சள் தங்கம் கொஞ்சம் பாரம்பரியமான தோற்றம் தரும், ரோஸ் கோல்ட் மென்மையான தோற்றம் உங்களுக்கு தரும், வெள்ளை தங்கம் நீங்க அணிச்சீங்கன்னா நவீனமான அழகையும் அது சேர்க்கும். ஆனா மூன்றையும் அதிகமா நீங்க கலக்காம இரண்டு நிறங்களை மட்டும் முதல்ல நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருக்க நிறங்கள் மாறினாலும் தங்கத்தின் அழகு குறையாது. சரியா நீங்க இணைத்தீங்கன்னா இன்னும் தனித்துவமாக தெரியும். ஆஹா, பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குதேன்னு தோற்றும். முக்கியமான குறிப்பு, எல்லா தங்க நகைகளும் ஒரே நீளத்துல இருக்க கூடாது. ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தா ஒவ்வொரு வடிவமும் தனியாக தெரியும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்குங்க. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: இன்னும் கிளம்பலையா?
10: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
9: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
10: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
9: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
0: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: முகத்துல பரு.
2: குட்டைக்கு போங்க.
1: தலைமுடி கொட்டுது.
2: குட்டைக்கு போங்க.
3: ஐயா, கண்ணுக்கு கீழ கருவளையங்கள்.
2: குட் டேக்கு போங்க.
4: எங்க எல்லாருக்கும் இங்க பேட் டே இருக்கு, நீங்க என்ன குட் டே குட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க?
2: அத மாத்ததான் உங்களுக்கு குட் டே இருக்குது. த்ரெடிங், ஃபேஷியல்ஸ், க்ரூமிங் எல்லாத்துக்குமே குட் டே பியூட்டி பார்லர் நீங்க நாடலாம். ஒரே இடம்,
4: புதன்கிழமை தோறும் பிற்பகல் 1 மணிக்கு மேல ஆனந்தமான நிகழ்ச்சி கேளுங்க.
2: புதரங்கத்துல பங்கெடுக்க பரிசுகளை வெல்லுங்க.
4: 101 ஸ்ட்ராங்கன் ரோட், குட் டே பியூட்டி
5: பார்லர். மதுரையோட மனமு ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
7: வணக்கம் சிங்கே.
2: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புண்டகை.
8: உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, அல்சைமர்ஸ், டிமென்ஷியா போன்ற மறதி நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு 60% வரை குறையுது அப்படின்னு சொல்றாங்க.
2: எனக்கு தெரியும், நல்லா தூங்கணும்.
8: தூக்கம் ஒரு பகுதியா இருக்கலாம்,
2: நல்லா சாப்பிடணும்
8: அது ஒரு பகுதியா இருக்கலாம், ஆனா இந்த ஆய்வுல சொல்லப்பட்டது அது கிடையாது.
2: அது கிடையாதா? சரி, நேர்களே உங்களுக்கு பதில் தெரிந்தால் வாங்க வந்து வாயிலாக எங்களுக்கு அனுப்பி வச்சிருங்க. 9678898 என்ற எண்ணுக்கு மீண்டும் உங்களுக்காக அந்த கேள்வி.
8: இந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும் அப்படின்னும், அல்சைமர்ஸ், டிமென்ஷியா போன்ற மறதி நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு 60% வரை குறையும் அப்படின்னும் ஒரு ஆய்வுல சொல்லிருக்காங்க.
2: அந்த பழக்கம் என்ன?

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: டி ராஜேந்தரின் இசையில் உறவை காத்த கிளி திரைப்படத்திலிருந்து KJ ஜேசுதாஸ், BS சசிரேகா பாடியிருந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு KJ ஜேசுதாஸ், பி சுசிலா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில்.
2: ஒலி 9:06 எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
3: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்களில், குறிப்பாக BKEPIE செல்லும் அந்த வழியில் KJEக்கு பிறகும் மாண்டாய் சாலைக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
0: நேரம் இப்பொழுது சரியாக காலை 7:40 ஆகிவிட்டது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
8: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
7: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
8: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
7: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
8: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
7: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
8: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
7: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
9: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: நீங்க ஆசாசியா சுடும் வடைய சாப்பிடுங்க இப்படி சொல்லணுமா?
10: என்ன வடையா?
0: அப்படின்னா இந்த மூன்று குறிப்புகளை பின்பற்றி பாருங்க. வடைக்கான உளுந்து 3-4 மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. உளுந்து குறைவான நேரம் ஊறினா அரைக்கும் போது மென்மையாக இருக்காது. அரைக்கும் போது தண்ணீரை குறைவாக சேர்த்து கொள்ளுங்க. மாவு கடினமாக இருக்கணும். மாவு தளர்ந்து இருந்தா எண்ணெய் அதிகமா குடிக்கோங்க. அதோட வடைக்கான அந்த மாவு அரைக்கும் போது சில துண்டு ஐஸ் கட்டிகளையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா மாவு குளிர்ச்சியாக இருக்கும், நன்கு புடைக்கவும் செய்யும். அதன் பிறகு உங்க வடைய சுட்டு பாருங்க, நீங்களும் சொல்வீங்க
10: அருண் சுவை நாக்கில் உட்கார்ந்து நடனம் ஆடுது.
1: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள். ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும். அது மட்டும் இல்ல, டிமென்ஷியா, அல்சைமர்ஸ் போன்ற மறதி நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு 60% வரை குறையுது அப்படின்னு அண்மையில ஒரு ஆய்வுல சொல்லியிருந்தாங்க.
0: நேர்களே, நீங்க கண்டுபிடிச்சு வந்து பதில் சொன்னா உங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில பதில் சொல்லி இருக்கும் முதல் நேயர் யார் என்றால்
11: வெரோனிகா.
3: கிட்டத்தட்ட 4000 பேரு, 85 வயது வரைக்கும் இருக்கிற 4000 பேரை வந்து ஆய்வெடுத்தாங்க. அந்த ஆய்வின் பிரகாரம் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நீங்க வேகமா நடக்கிற ஒரு நபர், அதாவது இந்த சூப்பர் மூவர்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க ஆங்கிலத்துல,
0: பிரிஸ்க் வாக்கிங் செய்யறவங்க இல்லையா,
3: டக்கு டக்கு டக்கு டக்குன்னு வேகமா நடக்கிறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் சொன்னது போல புத்தி கூர்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்துல டிமென்ஷியா, அல்சைமர்ஸ், இந்த மறதி நோய் வரதுக்கான வாய்ப்பு 60% வரை குறையுது அப்படின்றாங்க.
0: அருமை அருமை அருமை. அப்படின்னா ரவி, உங்களுக்கும் எனக்கும் புத்தி கூர்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
3: ஏன் அளவுக்கு வேகமா நடக்கிற ஆளா நீங்க இல்லாம இருந்தாலும் ஓரளவு வேகமா நடக்கிறீங்க.
0: ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஒரு பழக்கமா நீங்க வேகமா நடக்கிறத வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும், அதோடு மறதி நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் குறையும்.
3: சரி, இன்னைக்கு நடந்துட்டீங்களா? இன்னும் இல்லையா? இப்பவே போய் நடங்க. உங்களுக்கு துணையா வருது இந்த பாடல்கள்.

0: பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்களை கேட்டீங்க. ஐசி ஞானி இளையராஜாவோட சில அந்த பாடல்கள் இடம்பெற்றன. நான் பாடும் பாடல், பாரு பாரு பட்டணம் பாரு ஆகிய பாடல்களது பாடல்கள் இடம்பெற்றன.
1: ரவி
2: ரதிமா ஏ ரதிமா முட்டிக்குச்சு நெஞ்சோரம்மா ரதிமா ஏ ரதிமா
1: இந்த பாட்டு ஞாபகம் இருக்கிறதா?
0: ஏன் ஞாபகம் இல்ல? எல்லாரும் கேக்குற பாட்டு, பிடித்த பாடல். இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், டிக்டாக், நீ எந்த தளத்தை திறந்தாலும் இந்த பாட்டு தானே வருது.
1: வேற
0: வேற என்ன?
1: ஒண்ணு மறந்துட்டீங்களே.
0: என்னத்த மறந்தேன்?
1: முக்கியமான விஷயம் ஒண்ணு.
0: ஓ, நானும் அதிகமா ஆடணுமே. அது சுத்தி வலிச்சு வரீங்க.
1: என்ன சுத்தி வலிச்சு?
0: நேரடியா வந்திருக்கலாமே.
1: என்ன விட்டுட்டு போய் டான்ஸ் ஆடி இருக்கீங்க நீங்க?
0: நான் உங்களை விட்டுட்டு போனா? அந்த நிகழ்ச்சியில நாங்க ரெண்டு பேரும் தான் இருந்தோம். நீங்க வரட்டி நான் என்ன பண்ண முடியும்?
1: உங்க ரெண்டு பேருடைய ஆட்டம் தாங்க முடியாம நானோ காதரோ திட்டமிட்டு ஒரு சதி செஞ்சிருக்கோம்.
0: பழிக்கு பழி வாங்கியிருக்காங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒலி 968 இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஆகிய தளங்கள் வாயிலா நீங்க தெரிஞ்சுக்கலாம். எங்க பொறுத்துன்னு தெரியலையா? கவலை விடுங்க, வாட்ஸ்அப் அனுப்புங்க.
1: நாங்க உங்களுக்கு லிங்க் அனுப்பி வைக்கணும். 9678896868 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்தில் இருந்துள்ளது மால்மின் சாலை CTE நோக்கி செல்லும் வழியில் CTEக்கு பிறகு இரண்டாம் மூன்றாம் தடங்களில் போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றுச்சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை. அனுமதி இலவசம்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158.
1: அதிசய உலகம்.
2: ஒரு பாட்டு காதல் பூத்தது, அதை கேட்டு
1: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும்
3: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
1: ஒலி 9:06.

0: வணக்கம் சிங்கை
1: ஆதரவு பிஒய்டி
0: திரைப்பட ஆர்வலர்களே, பிஒய்டி டான்ஸ் வழங்கும் பேஸ் திரைப்பட நுழைவுச்சீட்டுகளை பெற இன்றே பிஒய்டி அல்லது டான்ஸ் காட்சியகத்திற்கு போங்க.
1: ஆளுக்கு இரண்டு நுழைவுச்சீட்டுகள்னு மொத்தம் 300 நுழைவுச்சீட்டுகள் வழங்கப்படும். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை 8:00, மீடியா கப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையிலேயே தொடர்கிறது. காலை 7:00 நிலவரப்படி மேற்கு பகுதிகளில் 24 மணி நேர காற்று தூய்மை கெட்ட குறியீடு 173 இருந்தது. சிங்கப்பூரின் மற்ற பகுதிகளில் அந்த குறியீடு 126 167 வரை பதிவானது. காற்று தூய்மை கேட்டு குறியீடு 100 கடந்தால் அது ஆரோக்கியமற்ற நிலை. மக்கள் கவனமாய் இருக்கும்படி தேசிய சுற்றுப்புற அமைப்பு அறிவுறுத்தியிருக்கிறது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதிலுள்ள விமான நிலையம் இந்த வாரம் தொடர்ந்து மூடப்பட்டிருக்கும். சிங்கப்பூர் நேரப்படி வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 5 வரை அங்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரியாதிலுள்ள விமான நிலையத்தின் மீது ஹவுதி குழு வார இறுதியில் ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தியது. 14 பேர் மாண்டனர், 300 அதிகமானோர் காயமடைந்தனர். இதற்கிடையே ஜித்தாவிலுள்ள அனைத்துலக விமான நிலையமும் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்து விமான நிலைய செயல்முறைகளை தயாராக்க அந்த நடவடிக்கை என்று சவுதி அரேபிய சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் கூறியது. இந்நிலையில் சவுதி அரேபியாவின் தென்மேற்கேயுள்ள ஹமிஷ் முஷித் ஆகாயப்படைத்தளத்தில் ஹவுதி குழு தாக்குதல் நடத்தியிருக்கிறது. சவுதி அரேபியா அதை உறுதிப்படுத்தவில்லை. மத்திய கிழக்கில் விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏமனின் ஹவுதி கிளர்ச்சி குழுவின் தாக்குதலால் கவலை அதிகரித்திருக்கிறது. லுஃப்தான்சா, ஏர் பிரான்ஸ், KLM உள்ளிட்ட பல அனைத்துலக விமான நிறுவனங்கள் ரியாதுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாய் நிறுத்தியிருக்கின்றன. அமெரிக்காவின் டெல்டா விமான நிறுவனம் அடுத்த ஆண்டு மார்ச் வரை ரியாதுக்கான சேவையை தொடங்குவதை ஒத்திவைத்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மிகுந்த கவனத்துடன் விமானங்களை இயக்கும்படி விமான போக்குவரத்து அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை தவிர்க்க ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான சில விமான சேவைகள் நீண்ட மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. மலேசியா தனது குடிமக்கள் உம்ரா புனித பயணத்தை ஒத்திவைக்கும்படி அறிவுறுத்தியிருக்கிறது. சவுதி அரேபிய விமான நிலையங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல் அதற்கு காரணம். புனித மக்கா நகரில் எந்த தாக்குதலும் இல்லை. இருப்பினும் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு நிலவரம் தொடர்ந்து கவலைக்குரியதாக இருக்கிறது என்பதை மலேசியா சுட்டியது. இதற்கிடையே சவுதி அரேபியாவில் தங்கள் நாட்டு புனித பயணிகள் மிகவும் கவனமாக இருக்கும்படி இந்தோனேசியா கேட்டுக்கொண்டது. அதிக அபாயமுள்ள இடங்களை தவிர்த்து அதிகாரிகளின் வழிகாட்டுதலை பின்பற்றி நடந்து கொள்ளும்படி அது கூறியது. நேபாளத்தில் பெருவெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் வெளிநாட்டு மலையேறிகள் 100 அதிகமானோர் சிக்கியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. பூதி கந்தகி ஆற்றில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் வார இறுதியில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. மலையேற்ற பாதைகளையும் பாலங்களையும் வெள்ளம் அடித்துச் சென்றது. 300 அதிகமானோரை அதிகாரிகள் பத்திரமாய் மீட்டனர். அவர்களில் வெளிநாட்டினர் 12 பேர். எவரும் மாண்டதாக தகவல் இல்லை. கிராமவாசிகள் 5 காணவில்லை. ஆற்றில் வெள்ளம் வடிய தொடங்கியிருக்கிறது. இன்று மீண்டும் மீட்பு பணி தொடரும் என்று நேபாள ராணுவம் கூறியது. இந்தியாவில் ஆயிரக்கணக்கானோர் உச்சநீதிமன்றம் நோக்கி பேரணி நடத்தியிருக்கின்றனர். வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பில் தலைமை தேர்தல் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சாதகமாக வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட்டது என்று எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டுகின்றன. 130 மில்லியனுக்கும் அதிகமானோர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. வாக்காளர் பட்டியலில் SIR எனும் சிறப்பு தீவிர மறு ஆய்வுக்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றனர். இந்தியாவின் புதுடில்லியில் இன்று 8th ப்ளூம்பர்க் புதிய பொருளாதார கருத்தரங்கு தொடங்குகிறது. 3 கருத்தரங்கில் அரசாங்க, தனியார் துறை தலைவர்கள்,